வாழ்த்துக்களோடு நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். டிஷம் திரைப்படத்துக்காக விஜய் ஆண்டனி அவர்களின் இசையில் ஒரு இனிமையான பாடல் நிகழ்ச்சியில் ஒழித்து ஓய்ந்திருக்கிறது. நீரம் அதிகாலை 5 மணி கடந்து 35 நிமிடமாக இந்த வேளை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் சொந்தங்களை நாங்கள் அப்படி சந்தோஷமாக ஞாபகப்படுத்துவோம். சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு நாவல்பட்டியிலிருந்து மேரி வந்திருந்தாங்க. நாளைய தினம் அவர்களுடைய 19வது திருமண நாள் வருகிறதாம். அவரை வாழ்த்துவதாக கணவர் போல்வின் மற்றும் மகள் அனுஷா ஆகியோர் வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் முன்கூட்டிய திருமண நாள் வாழ்த்துக்களை மீறி அவர்களுக்கு நிகழ்ச்சியின் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். அதே போன்று சந்தோஷமான காலை நேர வணக்கம் என்று பகிர்ந்து கொண்டு பைலமாவடியிலிருந்து பொன்னம்பலம் வந்திருக்கிறாரு. இன்றைய நாள் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாரு. இனிமையான காலை நேர வணக்கங்களோடு ஹரிஹரன் வந்திருக்கிறாங்க. வெதமூலையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்களாம். அதே போன்று பெண்குடாவளியிலிருந்து அழகு சுந்தரம் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பாதுகை சின்ன தம்பி மொனதாகலை தனலட்சுமி மற்றும் கிரியல ராஜலட்சுமி ஆகியோரை இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அதே போல பூனாகலையிலிருந்து மகேஷ் வந்திருக்கிறாரு. அன்பான காலை நேர வணக்கம். இன்றைய நாள் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு மனைவி ரத்னஸ்ரீ, மகள்மார்களான மதுஷிகா லக்ஷிகா, மகன்மார்களான துலக்ஷன் மற்றும் தில்ஷான் ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாரு. அன்பன காலை நேர வணக்கம். மனைவி யோகம், பிள்ளைகளான கமல் மற்றும் டில்ஷனி, கருணாகரன் மகள் சர்ஷா, பேரு பிள்ளைகளான அர்ஷவி, மிதூன், சாய் அனைவரையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டு கெரோலினால இருந்து கண்ணையா வந்திருக்கிறாரு. அதே போன்று அன்பான காலை நேர வணக்கம். இன்றைய நாள் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக கொழும்பு வாய்ந்த ஸ்டீவன் ஸ்டைலன்ஸ்ல இருந்து ஸ்டீஃபன் வந்திருக்கிறாங்க. அதே போல இந்த கலையிலிருந்து அரசு வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. உற்சாகமான காலை நேர வணக்கங்களோடு கெரோலின் மற்றும் உறவுகளுக்காகவும் வசனம் சொந்தங்கள் அனைவருக்காகவும் நல்ல ஒரு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி பிளத்கோப்பட்டியில இருந்து இளங்கோன் வந்திருக்கிறாரு. அதே போன்று இனிய காலை நேர வணக்கம் சகோதரி திமுதிரி கோகல் ஆதித்யா குடும்பத்தினர் வந்திருக்கிறாங்க. அதே போன்று சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு இன்றைய நாள் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு பாசத்தமிழ் வணக்கங்களோடு பதுளை கன்னக்கொலையிலிருந்து ராசமாணிக்கம் ராஜேந்திரன் வந்திருக்கிறாங்க. தொடர்ச்சியாக நீங்களும் உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0112-7755-3 அதே போல 0112-7755-3111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்ற நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக் கொண்டிருந்தாலும் வசந்தம் மிகம் உடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்களின் மனசந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்க. பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயனுக்கு நானும் காத்திருக்கின்றேன். இந்த இனிமையான காலை நேரத்தில் இனிமையான பாடல்களோடும் உங்கள் அன்புக்குரியவங்களுக்கான வாழ்த்துக்களோடும் நகர்கிறது இன்றைய ஒடியல் நிகழ்ச்சி. நேரம் அதிகாலை 5 மணிக்கு இருந்து 39 நிமிடம் ஆகிக்கொண்டிருக்கிறது. ஒரு இனிமையான பாடல் வருது, கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வரலாம்.

நிகழ்ச்சியோடு சொந்தங்களை நாங்கள் அப்படி சந்தோஷமாக ஞாபகப்படுத்துவோம். அன்பான காலை நேர வணக்கங்களோடு வெளிமாடிலிருந்து செல்வராம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. தன்னுடைய அன்பு மகன் கொட்டகைனிலிருந்து ஹெலில்வேந்தன் தன்னுடைய பிறந்தநாளை இன்றைய தினம் கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக ஹெலில்வேந்தனின் மனைவி இளம்பதனி, மகன் யோஷித், தியானா, தக்ஷித் ஆகியோரும், அதே போன்று அப்பா செல்வராம், அம்மா சீதாலட்சுமி, தம்பியான பிரசாத் குடும்பத்தினர் ஆகியோர் வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான ஆகவி தின வாழ்த்துக்களை நிகழ்ச்சியின் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். சுமுதிரை வகத்தோட்டம் சின்னையா மகாதேவன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டிருப்பதோடு அதே போல சாந்தினி, தேஜா, அர்ஷினி, கிரியல ராஜலட்சுமி, ஜமீலா, மும்தாஜ் பேகம், உமாச்சந்திரன், பாது கிச்சன தம்பி ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. ஹப்புத்தலையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக அரிப்பகல்நாதன் வந்திருக்கிறாரு. இன்றைய தினம் ஹட்டன்ல இருந்து ஹட்டன் டிகோயாவை சேர்ந்த யசோதன் தன்னுடைய 41வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களா. அவரை சொந்தங்கள் அனைவரும் வாழ்த்துவதோடு ஸ்பெஷலாக ஹரிப்பிரகலாதன் வாழ்த்துவதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகவிதனை வாழ்த்துக்களை நிகழ்ச்சியின் சார்பாக பகிர்ந்து கொள்வதோடு தொடர்ச்சியாக நிகழ்ச்சியோடு இருந்திருக்கும் சொந்தங்களை நாங்கள் அப்படியே ஞாபகப்படுத்தும். அன்பான காலை நேர வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். பாடல் தெரிவுகளும் தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாகவும் கமல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. அதே போல மிர்ச்சனி வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கண்ணதாசன் வந்திருக்கிறாரு. யுதா வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. தர்ஷினி குணசேகர் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாரு. பகவந்தலாவிலிருந்து அருள்ராஜ் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. சுதாகர் மேகலா வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. லக்ஷான் வந்திருக்கிறாரு. கீதா ஸ்ரீ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. ஆனந்தகுமார் வந்திருக்கிறாரு. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அதே போல ஜெயராமன் வந்திருக்கிறாரு. இனிமையான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாரு. அகிலன் தாசன் வந்திருக்கிறாரு. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாரு. தொழிற்சாக நீங்களும் உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பின் வழியாகவும் அதே போன்று முகநூல் வழியாகவும் இணைந்து கொள்ளுங்க. ஒழிக்கவிருக்கும் பாடலை தன்னுடைய மனதுக்கு பிடித்த பாடலாக சுமுதர வகத்தோடத்தை சேர்ந்த சின்னைய மகாதேவன் விரும்பி கேட்டிருக்கிறாரு. வருகிறது பாடல் இது இந்தியன் திரைப்படத்துக்காக.

அனைவருக்குமே சந்தோஷம் நிறைந்த நாளாக அமைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய பிரார்த்தனையாகவும் எல்லோருடைய பிரார்த்தனையாகவும் இருக்கிறது. நாங்கள் எவ்வளவு கவலையோடு இருந்தாலும் கூட இவ்வாறான பாடல்கள் கேட்கும் போது ஒவ்வொரு காலையும் விடியும் பொழுது நாங்கள் புத்துணர்ச்சியோடும் சந்தோஷமாகவும் எழுந்திருக்கும் போதுதான் அந்த நாள் முழுவதும் நாங்க வந்து சந்தோஷமாக நம்முடைய அந்த பயணத்தை, அதாவது அந்த நாளுக்கான பயணத்தை வந்து சிறப்பான முறையில கொண்டு நடத்த முடியும் அப்படின்றதுல எவ்விதமான மாற்று கருத்துக்களுமே கிடையாது. எனவே காலை நேரத்தில் அப்படியே உற்சாகமா ரொம்ப சந்தோஷமா ரொம்ப புத்துணர்ச்சியோட அப்படியே நீங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த நாள் வந்து உங்களுக்கு சந்தோஷமா ரொம்பவுமே உற்சாகமா போகும் அப்படின்றதுல எவ்விதமான மாற்று கருத்துக்களுமே கிடையாது. ரைட், ஓகே, தொடர்ச்சியாக நீங்களும் உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்கள் 0127 5 0 0 3. அதே போல 0127 5 1 1 1 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. இந்த நேரம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கும் சொந்தங்களையும் நாங்கள் சந்தோஷமாக ஞாபகப்படுத்துவோம். சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு பண்டாரவள்ளியிலிருந்து வினோதன் வந்திருக்கிறாங்க. வினோலதா, கிஷாந்தன், ரோஷன், சபினாஸ் ஆகியோரு நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. ஆய் சிவானிமா, அன்பான வணக்கம், எப்படி இருக்கீங்க? உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ப்ரோக்ராம் சூப்பர் அக்கா, வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு திஸ்ஸ மகாராமிலிருந்து கீதா வந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி கீதா. அதே போல அன்பான காலை நேர வணக்கங்களோடு கண்ணன் வந்திருக்கிறாரு. இனிமையான காலை நேர வணக்கங்களோடு புவனேஸ்வரன் மங்கையகரிசி வந்திருக்கிறாங்க. அனைத்து வசந்தம் வானொலியின் சொந்தங்களுக்கும் இனிமையான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்து கொண்டு அக்கரை பத்தனையிலிருந்து ராமன் கேதீஸ்வர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. பகுமட் இர்ஷாத் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கொட்டக்கலை ட்ரைட்டன் இருந்து சந்தியாகவும் வந்திருக்கிறாரு. கேரளாலிருந்து ஆரி வந்திருக்கிறாங்க. மீப்பிடி கந்தையில இருந்து பிரசாந்த் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. கின்யா மஃப்ரூக் நகர்லேருந்து நசூர் இனிமையான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனிய காலை நேர வணக்கம் அன்பான அறிவிப்பாளர் சிவானி சகோதரி, நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டு பேதுபள்ளியிலிருந்து ஷமட் மாவத்தை நசார் வந்திருக்கிறாங்க. மனராகாய தனலட்சுமி வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம் வெதமுல்லை சிவகுமார், மனைவி மதி மற்றும் மகன் விது, மகள் ஐனிகா ஆகியோரோடு இணைத்துக் கொண்டு இன்று முதலாவது பிறந்தநாளை கொண்டாடும் அசோக் சோழனின் தம்பதிகளின் செல்வ புதல்வன் சஷ்மிதன் தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை சொந்தங்கள் அனைவரும் வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகவை தின வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கின்றோம். அதே போன்று அன்பான காலை நேர வணக்கம் மறந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்குமே நல்ல பல நன்மைகளை அள்ளி வழங்க வேண்டும் என பிரார்த்திப்பதாக தொண்டைமான செல்வ சன்னிதின சுதன் வந்திருக்கிறாரு. இனிமையான காலை நேர வணக்கம் டிக்கோயா தரவாலை மீட்பிரிவிலிருந்து துரைராஜ் வந்திருக்கிறாங்க. மகாலட்சுமி மற்றும் துலக்ஷன், துவாஷினி, பிரவீனா, அருள்மொழி, புஷ்பராணி ஆகியோரின் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. பசரையூர்ல இருந்து பாலச்சந்திரன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கெரோலினா ஆகாஷ் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பின் அறிவிப்பாளர் மற்றும் நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கம். இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் சிறக்க வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக புதுச்சேரி கோவிந்தன் பேட்டையிலிருந்து வீரமணிபாலன் வந்திருக்கிறாரு. இனிமையான காலை நேர வணக்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக லண்டன்ல இருந்து குமுதராஜா வந்திருக்கிறாரு. தொடர்ச்சியாக நீங்களும் உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பின் வழியாகவும் அதே போன்று மூக்கநூல் வழியாகவும் இணைந்து கொள்ளுங்க. நேரம் காலை 6 மணி கடந்து 10 நிமிடம் ஆய்கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு இனிமையான பாடல் வர காத்திருக்கிறது. இசைப்புயல் ER ரகுமானின் இசையில் வருகிறது பாடல்.

0: வசந்த காற்றலையில் விடியல் நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். நேரம் காலை 6 மணி கடந்து 16 நிமிடம்.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8. இன்றைய நாளுக்கான ராசி பலன்.
0: இன்று 2026 ஜூன் மாதம் 17 புதன்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 4:23 முதல் 5:53 வரை. யமகண்டம் காலை 7:23 முதல் 8:53 வரை. ராகுகாலம் காலை 11:53 முதல் 1:23 வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேசம் அலைச்சல், ரிஷபம் நிம்மதி, மிதுனம் நன்மை, கடகம் வெற்றி, சிம்மம் பாசம், கன்னி முயற்சி, துலாம் நிறைவு, விருச்சிகம் சலனம், தனுசு கீர்த்தி, மகரம்

0: கடகம் வெற்றி, சிம்மம் பாசம், கன்னி முயற்சி, துலாம் நிறைவு, விருச்சிகம் சலனம், தனுசு கீர்த்தி, மகரம் கவனம், கும்பம் போட்டி, மீனம் சிந்தனை. இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.
1: இன்றைய

வணக்கங்களோடு பாராயஸ்டிடன் சிவகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தாரு. தன்னுடைய சொந்தங்கள் அனைவருக்காகவும், அதே போல பத்மநாதன், இளங்கோவன், ஸ்ரீஷான், மதுஷான், கவிதா, ரொஷானி ஆகியோருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போல முல்லைத்தீவில் இருந்து சசிதரன் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை சொந்தங்கள் அனைவருக்கும் பகிர்ந்திருந்தாரு. அதே போல கல்கேவத்திலிருந்து ஆனந்தன் வந்திருந்தாரு. அன்பான காலை நேர வணக்கம் மனைவி ஜெயந்தி. பிள்ளைகள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டிருந்தாரு. அதே போல அன்பான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டு தெல்தோட்டியிலிருந்து ஆதி மூலம் ஐயா வந்திருந்தாங்க. மலிக்கவிருக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சிந்து விடைபெற்று செல்ல போகின்றேன். இன்றைய நாளும் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு இன்றைய காலை நேரத்தை என்னோடு பகிர்ந்து கொண்ட அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பாக இருக்கிறது, அதை நம்பிக்கையோடும் புன்னகையோடும் தொடங்குங்கள். தொடர்ந்து வசந்தம் எஃப்எம்மின் சுயாதீன செய்தி பார்வையோடு இணைந்திருக்கலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்றும் நான் என்றென்றும் உங்கள் அன்பினா ஜெய்ஷி பானே. நன்றி சொந்தங்களே.

நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை. நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.66 102.8.

இன்றும் சுயாதீன செய்தி பார்வையில் உங்களை சந்திக்கின்றோம். இன்று ஜூன் மாதம் 17ஆம் தேதி தேசிய நாளிடுகள் வெளியிட்டிருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் புஷ்பநாதன் பிரசன்னா. இன்றைய பத்திரிகைகளை பொறுத்தவரைக்கும் பிரதானமான செய்தியாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே தான் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுவதை தடுத்து உத்தரவிடுமாறு கோரி நேற்று தினம் நீதிமன்றில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பந்தமான விசாரணைகளில் இப்போது அவருக்கு எதிராக பயணத்தடை விதிக்கப்பட்ட நிலையில்தான் அவர் இவ்வாறு தன்னுடைய இந்த மனுவை தாக்கல் செய்திருப்பதான செய்தி பிரதானமாக இடம்பெற்றிருப்பதை காரணம் அது குறித்து நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அதே போல நேற்று தினம் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடக சந்திப்பில் அமைச்சர் நளின் ஜெயதீஸ் அவர்களும் எழுப்பிய கேள்விக்கும் எதிராக அவர் பதில் வழங்கியிருக்கிறார். சாட்சியங்கள் அடிப்படையிலான கைதிகள் குறித்து தீர்மானிக்கப்படும் என்பதாக அவர் தெரிவித்த விடயங்களும் பிரதானமாக இருப்பதை காலம். அதே ஊடக சந்திப்பில் சலே தொடர்பாகவும் நேற்று தினம் அமைச்சரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அதில் தெரிவித்த விடயம், சலே இப்போது செய்ய வேண்டியது உண்ணாவிரதம் இருப்பதோ அல்லது போராட செய்வதோ மாத்திரமல்ல தனக்கு தெரிந்த உண்மைகளை கூறுவதுதான் என்பதாக அமைச்சர் நளின் ஜெயதீஸ் அவர்கள் தெரிவித்த விடயங்களும் பிரதானமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதேபோல் நேற்று தினம் இந்த ஈஸ்டர் தாகசம் தொடர்பான விசாரணைகளை துரிதப்படுத்த வேண்டும் என்றும் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றும் கொழும்பு ரயில் நிலையத்துக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்றும் இடம்பெற்றிருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அதேபோல மேலும் பல முக்கியமான செய்திகளும் பத்திரிகையில் வந்திருக்கின்றன. நேற்று தினம் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற வாராந்த ஊடக சந்திப்பில் டெங்கு தொற்று தொடர்பாக அமைச்சர் நளின் ஜெயதீஸ் கருத்தொன்றை முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக நாட்டில் பாடசாலைகள் கல்வியகங்களுக்கு மத்தியில் தான் இருக்கின்ற பகுதிகளில் தான் அதிக அளவு டெங்கு அபாயம் காணப்படுவதாக அமைச்சர் நளின் ஜெயதீஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கும். அதேபோல எல்னினோ நிலைமையினை மட்டுப்படுத்துவதற்கு அல்லது அதனை சமாளிப்பதற்கு அரசாங்கம் மேற்கொண்டிருக்கின்ற திட்டங்கள் குறித்தும் நேற்று தினம் அவர் விளக்கமளித்த விடயங்களும் பிரதானமாக இருப்பதை காலம். இதே போல இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான கொடுக்கல் வாங்கலின் போது ரூபாயை ஒரு பண அலகாக பயன்படுத்தி ரூபாயை வலுப்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்து சந்தோஷ் ஜா சில கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் இந்திய தூதுவர். அது குறித்தும் இந்திய விசாரணைகள் அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இதேபோல் நுரைச்சோலை இந்த அனல் நிலையத்தில் நேற்று தினம் ஜனாதிபதி ஆணைக்குழு ஆய்வு நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டிருக்கிறது. இந்த நிலக்கரி தொடர்பான விடயத்தில் சர்ச்சை காரணமாக அது குறித்து விசாரணை செய்வதற்காக ஜனாதிபதி ஆணைக்குழு நியமிக்க அவர்கள் நேற்று தினம் அங்கு சென்று கண்காணிப்பு ஜெயம் ஒன்றை மேற்கொண்டிருப்பதான செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். செம்மணி மனித புதைகுழி அகழ்வு தொடர்பான செய்திகளும் அதே போல புலிகளிடமிருந்து மீட்கப்பட்ட எல்டிடிஎம் மீட்கப்பட்ட தங்கத்துக்கு நடந்தது என்ன என்பது தொடர்பான விடயங்கள் கேள்விக்குறியாக இருக்கும் நிலையில் இப்போது நேற்று தினம் சிஐடி நீதிமன்றத்துக்கு அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்திருக்கிறார்கள். அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். யோசித்தவுக்கு எதிரான பணச்சலவை சடுதிகளான விசாரணைகள் நிறைவடைந்திருக்கிறது. தீர்ப்பு விரைவில் அறிவிக்கப்பட போகிறது. அதே போல சிவனேஸ்வர சந்திரகாந்தன் பிள்ளையானுக்கு எதிராக மட்டக்களப்பு நீதிமன்றில் இப்போது 5 குற்றச்சாட்டுகளின் கீழ் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள் சிஐடியினர். இது தொடர்பான செய்திகளும் முக்கியமான செய்திகளாக இருப்பதற்கான இதனை தாண்டி மேலும் பல பிரதான செய்திகள் வந்திருக்கின்றன. அவை குறித்து நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். இன்று தினம் பத்திரிகைகள் சகல பத்திரிகைகளுடைய பிரதான தலைப்புச் செய்தி முன்னாள் ஜனாதிபதி தொடர்பான செய்திதான். தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு, தன்னை கைது செய்வதை தடுக்க கோரி கோட்டாபய முன்பிணை மனு தாக்கல். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே நீதிமன்றில் நேற்று ரிட் மனு என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை தலைப்பிட இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பும் இதனை அடிப்படையாக வைத்து வெளியாகியிருக்கிறது. கைது செய்யப்படுவதை தடுத்து நிறுத்துங்கள், முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே மேன்முறையீட்டு மன்றில் எழுத்தாணை மனு தாக்கல் என்பது அந்த செய்தி. இன்றைய தமிழர் பத்திரிகையில் உயர்த்த ஞாயிறு தின தாக்குதல் விசாரணை, கைதாவதை தடுக்க கோரினார் கோட்டா, மேன்முறையீட்டு நீதிமன்றில் மனு தாக்கல், ஷானி வெறுப்புடன் செயற்படுவதாகவும் சுட்டிக்காட்டு என்பதாக இன்றைய தமிழர் பத்திரிகை தலைப்பட. திருக்குறள் பத்திரிகையில் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைதாகிறாரா கோட்டா, நீதிமன்றத்திடம் தஞ்சம், மேன்முறையீட்டு நீதிமன்றில் அவசர மனு என்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகை தலைப்பட. இன்றைய சிங்கள பத்திரிகைகள் சகலவற்றிலும் பிரதான தலைப்பாக செய்தி இடம்பெறுகிறது. இன்றைய திவ இன பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி, பாஸ்கு பிரகாரிய சம்பந்தியின் திரஸ்த பணத்தை அட்டத்தே மா அத் அடங்குவற்ற கனு எப்பா கோட்டாகின் பேட்சமாக் என்பதாக பிரதான தலைப்பிட்டு, ஷானிகே மேகுவிமை அட்டத்தை அபக்ஷபாதி சுவாதீன விமர்சனையா அபேக்ஷா கரான் ப என்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஷானினுடைய வழிகாடலின் கீழ் பக்கச்சார்பற்ற விசாரணையை சுயாதீன விசாரணை எதிர்பார்க்க முடியாது என்பதாகவும் கோட்டா தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது. அசாத் மௌலானா சென்னல் போ நாளி காவட்ட கல பிரகாஷ ஹெர மட்ட ஹெரஹி வென கிசி சாக்ஷியாக் ந கோட்டாபே என்பதாகவும் இன்றைய திவாயின பத்திரிகை உபதலைப்படுகிறது. எனவே
அசாத் மௌலானா சேனல் போர் தொலைக்காட்சிக்கு வழங்கிய அந்த செவ்வியை தவிர எனக்கு எதிராக எந்தவிதமான சாட்சியங்களும் இல்லை என்பதாக கோட்டாபய ராஜபக்ஷ தன்னுடைய அந்த முன்பிணை மனுவில் குறிப்பிட்டிருப்பதாக திவயன பத்திரிகை தலைப்பட இன்றைய லாங்காதி பத்திரிகையுடைய பிரதான தலைப்பும் இதனை அடிப்படையாக வைத்து வெளியாகியிருக்கிறது. பாஸ்குதா பிரகாரே அத் அடங்குவட்ட கண்ண எபா கோட்டாகேன் அப்பேல் உசாவியிட்ட பெட்சமக் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிட்டிருப்பது நாங்கள் காணோம். எனவே அந்த செய்தி குறித்து நாங்கள் இப்போது விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். உயிர்த்த ஞாயிறுத்தின தாக்குதல் தொடர்பாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்வதை தடுத்து உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மேன்முறையீட்டு நீதிமன்றில் எழுத்தாணை மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கின்றார். கோட்டாபய ராஜபக்ஷ சார்பில் சட்டத்தரணி சனத் விஜயவர்தன இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார். குறித்த எழுத்தாணை மனுவின் பிரதிவாதிகளாக போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய, குற்றவுணா திரைக்களத்தினுடைய பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் சத்தியசகர் சாணி அபிசேகர, குற்றவுணா திரைக்களத்தின் விசேட விசாரணை பிரிவின் பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் மாதவ குணரத்ன மற்றும் மாதவ குணவர்தன மற்றும் சட்டமா அதிபர் ஆகியோர் இதில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் கோட்டாபய ராஜபக்சவுக்கு எதிராக கோட்டை நீதவான் நீதிமன்றில் பெற்றுக் கொண்டிருக்கும் வெளிநாட்டு பயணத்தடை உத்தரவை மையப்படுத்தி இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. குறித்த மனுவில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது உயிர்த்த ஞாயிறுத்தின தாக்குதல் தொடர்பாக கோட்டை நீதவான் நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அறிக்கைகளின் பிரகாரம் 5 சாட்சியாளர்களின் சாட்சியங்களை மையப்படுத்தி இந்த தன்னை கைது செய்வதற்கான முயற்சிகள் இருப்பதாக கோட்டாபய ராஜபக்ச இந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கின்றார். அதன்படி சாட்சியாளர்களின் ஹன்சீர் அசாத் மௌலானாவை தான் அறிந்த போதும் அவரை ஒருபோதும் சந்திக்கவில்லை எனவும், ஏனைய சாட்சியாளர்கள் யார் என்பது தமக்கு தெரியாது எனவும், இந்த விசாரணைகளில் சாட்சியாளர்கள் மீது செல்வாக்கு செலுத்த தனக்கு எவ்வித சந்தர்ப்பமும் இல்லை எனவும் கோட்டாபய ராஜபக்ச இந்த மனுவில் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அத்துடன் உயிர்த்த ஞாயிறுத்தின தாக்குதல் தொடர்பில் விசாரணை செய்யும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபிசேகர தான் ஜனாதிபதியானதும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலிருந்து இடமாற்றப்பட்டமைக்கு தானே காரணம் என எண்ணுவதாகவும், அதனால் அவருக்கு தன் மீது முட்கோபம் இருப்பதாகவும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தனது மனுவில் குறிப்பிட்டிருக்கின்றார். அத்துடன் ஷானி அபிசேகர இந்த விசாரணைகளை பக்கச்சார்பாக முன்னெடுப்பதாகவும் அவர் இதில் குற்றம் சுமத்தியிருக்கின்றார். இதனைவிட உயிர்த்த ஞாயிறுத்தின தாக்குதல் தொடர்பாக தனக்கு தெரிந்தவற்றை வாக்குமூலமாக வழங்குவதற்கு தான் தயாரெனவும், தன் மீதான வெளிநாட்டு பயணத்தடையை நீக்க வேண்டும் எனவும் கோட்டாபய ராஜபக்ச மேன்முறையீட்டு நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். தான் ஒருபோதும் வெளிநாட்டுக்கு தப்பிச் செல்லும் எண்ணம் இல்லை எனவும், அவ்வாறு வெளிநாடு செல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டின் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு முறையாக அறிவித்து சட்டமா அதிபருக்கும் அத்துறவில் தெரிவித்து அதன் பின்னர் உரிய ஒழுங்குமுறைகளின் அடிப்படையில் அந்த பயணத்தை முன்னெடுக்க தயாரெனவும் கோட்டாபய ராஜபக்ச சார்பில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்ற இந்த எழுத்தாணை மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதன்படி தன்னை கைது செய்வதை தடுத்து உத்தரவு பிறப்பிக்குமாறு கோட்டாபய ராஜபக்ச தன்னுடைய அந்த எழுத்தாணை மனுவில் இவ்வாறான கோரிக்கைகளை முன்வைத்திருப்பதாக அந்த செய்திகள் தொடர்வதை காணலாம். ஏற்கனவே கோட்டாபய ராஜபக்ச உள்ளிட்ட இரு அதிகாரிகளுக்கு எதிராக சிஐடி இப்போது பயணத்தடை வெளிநாட்டு பயணத்தடை வைத்திருக்கின்ற பெற்றுக் கொண்டிருக்கின்ற விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காணலாம். எனவே இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பாக பிரதான சூத்திரதாரியை கண்டறியும் நோக்கில் அதேபோல காரணமானவர்கள் கண்டறியும் நோக்கில் விசாரணைகள் துரிதப்படுத்தப்படுகிறது. அதில் முக்கியமான திருப்புமுனையாக முன்னாள் உளவுச் சேவையினுடைய பிரதானி சுரேஷ் சலே கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார். எனவே அவருடைய விசாரணை தொடர்பான விடயத்திலும் பல்வேறு தரப்பும் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்கள். இந்த நிலையில்தான் இப்போது அவரிடம் பெற்றுக் கொள்ளப்பட்ட வாக்குமூலங்கள் மற்றும் ஏனைய சாட்சியங்கள் அதேபோல் அசாத் மௌலானா சேனல் தொலைக்காட்சிக்கு வழங்கிய செவ்வி உள்ளிட்ட விடயங்களை அடிப்படையாக வைத்து கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் கைது செய்யப்படலாம் என்ற கருத்தாளர்கள் தற்போது சமூகத்தில் பரவி வருகிறது. அதேபோல் அவருக்கு எதிராக பயணத்தடை விதிக்கப்பட்டிருப்பதால் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அவர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக கருத்துக்கள் நிலை வந்த நிலையில்தான் இப்போது கோட்டாபய ராஜபக்ஷ தான் கைது செய்யப்படுவதை தடுத்து உத்தரவிடுமாறு கோரி இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். எனவே அசாத் மௌலானா தனக்கு எதிராக சேனல் 4 அலைவரிசையில் தெரிவித்த அந்த கருத்தை தவிர வேறு எந்த சாட்சியங்களும் இல்லை என்பதாக கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். அதே போல ஏனைய 5 சாட்சிகள் இருப்பதாக கூறப்படுகிறது. இருந்த போதிலும் அந்த சாட்சியாளர்கள் மீது தான் தாக்கம் செலுத்துவதற்கான எந்த வாய்ப்புகளும் இருக்கவில்லை என்றும், எனவே
சாணி அபேசேகர தான் ஜனாதிபதியானதன் பின்னர் அவரை குற்றவாளி திணைக்களத்திலிருந்து வேறொரு பகுதி இடமாற்றம் செய்த காரணமாக அதற்கு தான் தான் காரணம் என்ற விடயத்தில் தன் மீது இருக்கின்ற முன்கோபம் காரணமாகவும் இந்த விசாரணைகளை பக்கச்சார்பாக மேற்கொள்ள வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவித்துதான் இவ்வாறு கோட்டாபய ராஜபக்ஷ தன்னை கைது செய்வதை தடுக்க கோரி இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். மேன்முறையீட்டு நீதிமன்றில் அதுரமான செய்திகள் முக்கியமாக பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை காலம். இந்த நிலையில்தான் நேற்றைய தினம் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடக சந்திப்பில் அமைச்சர் நளின் ஜெயதேசவிடம் இந்த கைது குறித்து அல்லது இந்த விவகாரம் துறையில் நேற்றைய தினம் ஊடகவியலாளர்கள் அமைச்சரிடம் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். அதற்கு அமைச்சர் வழங்கிய பதில் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் சாட்சியங்களின் அடிப்படையிலேயே கைதுகள் குறித்து தீர்மானிக்கப்படும். கோட்டாபய விவகாரம் தொடர்பில் அமைச்சரவை பேச்சாளர் விளக்கம் என்பது

சாட்சியங்களின் பாதுகாப்பு அச்சுறுத்தல் குறித்து நாங்கள் கவனம் செலுத்தி வருகிறோம். பிரிவினர் கவனத்துக்கு உடனடியாக கொண்டு செல்லப்படும் என்றும் வலியுறுத்தி இருக்கின்றார். கொழும்பில் உள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற வாராந்த ஊடக சந்திப்பில் அமைச்சர் இந்த விடயங்களை கூறியிருக்கிறார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே கைது செய்யப்பட உள்ளதாக சமூக ஊடகங்களில் செய்திகள் வெளியானதோடு தம்மை கைது செய்வதை தடுக்க கோரி அவர் மேன்முறையீட்டு நீதிமன்றில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருப்பதாகவும் அறிய முடிகிறது. எனினும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுடன் அவருக்கு இருக்கும் தொடர்புகள் குறித்து விவரங்கள் தற்போதைக்கு என்னிடம் இல்லை. ஒரு குற்றவியல் விசாரணை முறையான திசையில் நகரும் போது அந்த உண்மைகள் தங்களை நோக்கி வந்துவிடும் என்ற அச்சத்தின் காரணமாகவே சிலர் இவ்வாறு பதற்றமடைந்து நீதிமன்றத்தை நாடக்கூடும். அரசாங்கம் எவ்வித அரசியல் பழிவாங்கல்களையும் செய்யாது. குற்றப்புலனாய்வு திணைக்களம் திரட்டும் சாட்சியங்களின் அடிப்படையிலேயே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அமையும் என்பதாக தெரிவித்தார். அதேவேளை உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் காலத்தில் காத்தான்குடி மற்றும் சாய்ந்தமருது போன்ற பகுதிகளுக்கு வெடிபொருட்களை ஏற்றிச் சென்ற லொரி ஓட்டுநர் தற்போது இந்த விசாரணையில் தீவிரமடைந்துள்ள சூழ்நிலையில் தனக்கு உயிருக்கு ஆபத்து இருப்பதாக கூறியுள்ளமை மற்றும் தனக்கு உரிய சாட்சி பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என முன்வைத்துள்ள குற்றச்சாட்டு குறித்து இதன்போது அமைச்சரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதில் வழங்கிய அமைச்சர், முக்கிய சாட்சிகளை பாதுகாப்பதில் நாட்டின் பாதுகாப்பு பிரிவினர் எப்போதும் தீவிர அவதானத்தோடு செயல்பட்டு வருகிறார். குறித்த நபரால் ஊடகங்கள் வாயிலாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ள பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் மற்றும் விவரங்கள் குறித்து சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு துறை உயர் அதிகாரிகளின் கவனத்துக்கு தான் உடனடியாக கொண்டு செல்ல உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் என்பதாகவும் அந்த செய்தி முக்கியமாக இருப்பதை காணலாம். அதே போல சுரேஷ் சலே தொடர்பான விவகாரம் குறித்தும் நேற்று தினம் அமைச்சரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அதன் போதும் அதற்கு அவர் தெரிவித்த கருத்துக்களும் முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் சலே தான் அறிந்த தகவல்களை வெளிப்படுத்துவதே சிறந்தது அமைச்சரவை பேச்சாளர் கூறுகிறார் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் அதுபான செய்தியும் முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். இணைய சிங்கள பத்திரிகைகளிலும் அதுபான செய்திகள் பத்திரிகைகளுடைய முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அவர் தெரிவித்த கருத்தும் இன்றைய தினம் சுரேஷ் சலே தொடர்பாக தெரிவித்த கருத்தும் முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே சுரேஷ் சலே தற்போது செய்ய வேண்டிய விவகாரம் தனக்கு தெரிந்த விவகாரங்களை முன்கூட்டியே அல்லது விசாரணையின் போது தெரிவிக்க வேண்டியதை தவிர என்பதாகவும் அமைச்சர் அவர்கள் நேற்று தினம் தெரிவித்த கருத்துக்களும் இன்னும் ஒரு முக்கியமான செய்தியாக பத்திரிகையில் வந்திருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் குறித்து தனக்கு தெரிந்த உண்மைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் வெளிப்படுத்துவதே சுரேஷ் சலே செய்ய வேண்டிய மிகச்சிறந்த செயலாகும். அதுவே ஒரு புலனாய்வு அதிகாரி என்ற ரீதியில் அவருக்கு பெருமையும் மதிப்பையும் வழங்கும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளின் ஜாதிஸ் அவர்கள் நேற்று தினம் இடம்பெற்ற இந்த ஊடக சந்திப்பில் இந்த தகவல்களை முன்வைத்திருக்கிறார். மாறாக புலனாய்வு பிரதானியை மாற்றுமாறு கோரி போராடுவதோ அல்லது தான் தெரிந்து வைத்துள்ள முக்கிய தகவல்களை மறைத்து வைத்திருப்பதோ முற்றிலும் பொருத்தமற்ற செயல் என்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். நேற்று தினம் மேலும் சில விடயங்களை கூறியிருக்கிறார். சலே தொடர்பாக மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் கிடைத்துள்ள முறைப்பாட்டு கமைய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அவர் தற்போது எந்த ஒரு சாதாரண சிறைக்கூண்டிலும் அடைக்கப்படவில்லை. கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் உரிய பாதுகாப்பு பிரிவினரால் கண்காணிப்பின் கீழ் ஒரு நோயாளிக்கு வழங்கப்படும் சாதாரண மருத்துவ சிகிச்சைகளே அவருக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. இவருக்கும் வைத்தியசாலையில் தேவையான பாதுகாப்பை வழங்குமாறு பாதுகாப்பு தரப்பினருக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அவர் தடுத்து வைக்கப்பட்டிருந்த குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அருகில் முறையான காற்றோட்டமோ அல்லது அடிப்படை வசதிகளோ இல்லை என கூறப்படுகிறது. எனினும் சுரேஷ் சலேவுக்காக அரசாங்கம் புதிய சொகுசு அறைகளை தயாரிக்கவில்லை. கடந்த அரசாங்கங்களின் காலத்திலும் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் கைதிகள் வைக்கப்பட்டிருந்த அதே சாதாரண அறைகளிலேயே அவரும் வைக்கப்பட்டிருக்கின்றார். எனவே இதற்கு முன்னர் அங்கு தங்கியிருந்த எவரும் இத்தகைய புகார்களை முன்வைக்கவில்லை. எனவே அவருக்கு தேவையான மருத்துவ சிகிச்சைகள் மற்றும் உறவினர்களை சந்திப்பதற்கான அனுமதிகள் எவ்வித தாமதமின்றி வழங்கப்பட்டு வருகின்றன. பொதுவாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சில நாட்கள் உணவு உட்கொள்ளாமல் ஊசி மூலம் மருந்துகள் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் செலுத்தப்படும் போது இவ்வாறான சாதாரண தொற்றுகள் ஏற்படுவது இயல்பானதே. இதற்கான சிகிச்சைகளும் தடையின்றி வழங்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் நளின் ஜாயிஸ் அவர்கள் நேற்று தினம் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான செய்தி இன்று தினம் பத்திரிகையில் வருகிறது. அதுகுறித்து நாங்கள் இப்போது விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இன்றைய தினம் லங்கா தீப பத்திரிகையில் வெளியாகிருக்கின்ற செய்தி குறித்து நாங்கள் இப்போது பார்க்கலாம். சுரேஷ் சலே தொடர்பான செய்திதான் அந்த செய்தியும். அந்த அடிப்படையில் சலே பலான்ன நீதிச்சுவரையாட்ட சாம பதாதா அவசர பிரியட்ட புத்தாட்ட துவட்டா ரோஹியா பெரியமட்ட இட
அந்த செய்தி முக்கியமாக இருப்பதை காணும். குறிப்பாக சுரேஷ் சிலையை தினந்தோறும் தனது சட்டத்தரணி பார்வையிடுவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று கூறி அவருடைய மனைவி கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருந்தார் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில். அதே போல அவரை பார்வையிடுவதற்கான அனுமதி தொடர்ச்சியாக வழங்கப்பட வேண்டும் என்பதாக கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டன. இந்த நிலையில்தான் இப்போது இந்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. சுரேஷ் சிலையை அவரது சட்டத்தரணி

ஒவ்வொரு புதன்கிழமைகளையும் பார்ப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல இவருடைய மனைவி, பிள்ளைகள், மகன், அதே போல மகள் ஆகியோருக்கு நோயாளியை கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் பார்வையிடுவதற்கான அனுமதி வழங்கியிருப்பதாக அந்த செய்தி முக்கியமாக இருப்பதை காணலாம். அந்த அடிப்படையில் அவரை பார்வையிடுவதற்கான எந்த தடைகளும் விதிக்கப்படவில்லை. அவருக்கான பார்வையிடுவதற்கான அனுமதிகளும் இப்போது குற்றப்படா திணைக்களத்தினூடாகவும் அதே போல பாதுகாப்பினூடாகவும் வழங்கப்பட்டிருப்பதாகத்தான் அந்த செய்தியும் பிரதானமான செய்தியாக இன்றைய தினம் பத்திரிகையில் இடம் எடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையிலும் விதமான செய்திகள் முக்கியமான செய்திகளாக முதற் பக்கத்தில் இடம்பெற்றிருக்கின்றன. அவை தொடர்பில் நாங்கள் இவ்வாறு பார்க்கலாம். குறிப்பாக சலையை தொடர்பான விடயத்தை மையப்படுத்தி அண்மையில் கொழும்பு புறக்கோட்டை ரயில் நிலையத்துக்கு முன்பாக போராட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டு அதன் போது அவர்கள் நீதிமன்ற வழக்குகளை சவாலுக்கு உட்படுத்தும் வகையிலான பல விடயங்களில் தெரிவித்ததாக தெரிவித்து இப்போது நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக இப்போது சில சட்டத்தரணிகள் இணைந்து ஃப்ரீ லாயர்ஸ் என்ற அமைப்பு ஒரு கோரிக்கொண்டை முன்வைத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. தினக்குரல் பத்திரிகை தலைப்படுகிறது. நீதிமன்ற அவமதிப்பென கூறி கட்சித் தலைவர்களை சிஐடி மூலம் மிரட்ட முயற்சி என்பதாக இன்று தினம் தினக்குரல் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டுகளை போர்வையாக பயன்படுத்தி அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் அரசியல் செயல்பாளர்களின் கருத்து சுதந்திரத்தை கட்டுப்படுத்த குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேற்கொள்ளும் முயற்சியை ஃப்ரீ லாயர்ஸ் அமைப்பு வன்மையாக கண்டித்திருக்கின்றது. விமல் வீரவன்ச, உதய கம்மன் பிள்ளை, திலீப் ஜெயவீர, மஹிந்த பத்திரன, அசங்க நவரத்ன மற்றும் சுகீஸ்வர பண்டார் ஆகிய கட்சித் தலைவர்கள் மற்றும் அரசியல் செயற்பாளர்களுக்கு எதிராக இப்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்ற அந்த மனு தொடர்பான விடயத்தை மையப்படுத்தி முன்னெடுக்கப்பட்டும் இந்த செயல் திட்டமிட்டமானதோடு அரசியல் அடக்குமுறை முயற்சி என்றும் அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியிருக்கிறது. பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயவீர, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரான விமல் வீரவன்ச மற்றும் உதய கம்மன்பிள்ளை உள்ளிட்ட 6 பேருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டின் கீழ் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை கோட்டை நீதவானுக்கு அறிவித்திருந்தது. தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலையை தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு பாதகம் வகையில் இலத்திரணி ஊடகங்கள் ஊடாக கருத்துக்களை வெளியேற்றமை தொடர்பிலேயே இந்த தரப்பினர் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த இலத்திரணி மற்றும் சமூக ஊடகங்களில் இவர்களுக்கு நீதிமன்ற விசாரணைகள் தொடர்பாக விசாரணைகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் இவர்கள் கருத்துக்களை முன்வைத்த விவகாரத்தின் அடிப்படையில்தான் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இது அரசியல் பழிவாங்கப்பதாக தெரிவித்து இந்த ஃப்ரீ லாயர் அமைப்பும் இவ்வாறு தங்களுடைய கண்டனத்தை வெளியிட்டிருப்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல ஈஸ்டர் தாக்கல் தொடர்பான ஆர்ப்பாட்டம் ஒன்று, குறிப்பாக விசாரணைகளை துரிதப்படுத்த வேண்டும் என்ற ஒரு ஆர்ப்பாட்டம் என்று தினம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அது குறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

வசந்தம் டிவி மற்றும் வசந்த் மிகமின் சுயாதீன செய்தி பார்வையுடன் இருக்கின்றோம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தி, சித்திரவதைகளுக்கு எதிராக அரசு பூஜ்ய சகிப்புத்தன்மையை கொள்கையை பின்பற்றுகிறது, அமைச்சர் விஜித் ஹேரத் என்பதாக ஒரு செய்தி ஒன்று முக்கியமாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. சித்திரவதைகளுக்கு எதிராக அரசாங்கம் பூஜ்ய சகிப்புத்தன்மை கொள்கையை தெளிவாக பின்பற்றுகிறது என வெளிவகார வெளிநாட்டாளர்கள் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித் ஹேரத் ஐக்கிய நாடுகள் சித்திரவதை தடுப்பு உபக்குழுவின் பிரதானிகளிடம் தெரிவித்திருக்கின்றார். இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஐக்கிய நாடுகள் சித்திரவதை தடுப்பு துணைக்குழுவின் 4 பேர் கொண்ட சிறப்பு தூதுக்குழுவினர் நேற்று தினம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் சுற்றுலாத்துறை அமைச்சர் நடைபெற்ற விசேட கலந்துரையாடலில் பங்கேற்ற போதே அவர் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்தியும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு செய்தியும் முக்கியமான செய்தியாக இருப்பதை காரணம் இன்றைய தினகரன் பத்திரிகையுடைய முதல் பக்க புகைப்படம், அதே போல இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் இடம்பெடுத்திருக்கின்ற முதல் பக்க புகைப்படமாக அந்த செய்தி இடம்பெற்றிருப்பதை காணலாம். தினகரன் பத்திரிகையில் ஈஸ்டர் தாக்குதலுக்கு நீதி கோரி கொழும்பில் முஸ்லிம்கள் ஆர்ப்பாட்டம், சூத்திரதாரிகளை அம்பலப்படுத்துமாறு வலியுறுத்தல் என்பதாக இன்றைய தினகுரல் பத்திரிகை தலைப்பெற்றுவதை காணலாம். ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலின் பின்னணியில் உள்ள உண்மையான சூத்திரதாரிகளை கண்டறிந்தும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை நிலைநாட்டவும் பாரபட்சமற்ற விசாரணையை மேற்கொள்ளவும் வலியுறுத்தி கொழும்பு கோட்டை புகையிர நிலையத்துக்கு முன்பாக நேற்று நண்பகல் பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. அமைதி வழி போராட்டம் என்று மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. சமூக நீதி கட்சி, பல்வேறு சிவில் அமைப்புகள் மற்றும் சமூக செயல்பாட்டாளர்கள் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தார்கள். சமூக நீதிக்கான அமைப்பின் தலைவர் அர்க்கம் முனீர் தலைமையில் இடம்பெற்ற இந்த அமைதி போராட்டத்தில் மனித உரிமைகள் போராட்டங்களில் தீவிரமாக ஈடுபட்டு வரும் பிரபல ஹட்ரனி இஜாஸ் ஹிஸ்புல்லா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். போராட்டக்காரர்கள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரிகள் யார், ஒட்டுமொத்த தேசமும் அறிய விரும்புகிறது, உண்மையை புதைக்க முடியாது, நீதி வெல்ல வேண்டும் மற்றும் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் விசாரணைகளுக்கு தடையை ஏற்படுத்த முயற்சிப்பவர்களுக்கு எதிராக சட்டத்தை அமல்படுத்துக போன்ற வாசனங்கள் எழுதப்பட்ட அட்டைகள் ஏந்தியவாறு விசாரணைகள் வெளிப்படைத்தன்மையை வலியுறுத்தினார்கள். மேலும் இந்த அமைதி போராட்டத்தில் இஸ்லாமிய பாரம்பரிய ஆடை அணிந்த கணிசமான இஸ்லாமிய பெண்கள் முன்னிலையில் நின்று சுலோக அட்டைகளை ஏந்தியவாறு நீதிக்கான குரல் கொடுத்தமை குறிப்பிடத்தக்கதாகும். போராட்ட காலத்தில் வைக்கப்பட்டிருந்த பிரதான பதாகையில் ஈஸ்டர் தின தாக்குதல் சூத்திரதாரிகளை கண்டறிந்து நீதி நிலைநாட்டும் பாரபட்சமற்ற விசாரணைகளுக்கு பாதிக்கப்பட்ட முஸ்லீம் சமூகத்தின் முழு ஆதரவும் உண்டு என்ற வாசகம் முன்மொழிகளிலும் வெளிவாக காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. இதில் தாக்குதலில் கொல்லப்பட்ட மற்றும் பாதிக்கப்பட்ட கத்தோலிக்க தமிழ் சிங்கள மக்களின் நீதிக்கான போராட்டத்துக்கு முஸ்லீம் சமூகம் என்ற நிபந்தனையற்ற முழுமையான ஆதரவை வழங்கும் என்றும் இதன்போது சிவில் சமூக பிரதிநிதிகள் தெரிவித்த கருத்துக்களும் முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னொரு முக்கியமான செய்தி குறித்து நாங்கள் பார்க்கலாம். நேற்றைய அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடக சந்திப்பில் அமைச்சர் நளின் ஜெயசிஸ் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களும் பிரதானமான செய்திகளாக இன்று நம் பத்திரிகையில் வருகிறது. இன்றைய அருண பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இதனை அடிப்படையாக வைத்து வெளியாகிறது. டெங்கு கீட்டையோ இஸ்கோலே எவித் பாசல் சியட் ஹத்ரிசகாக் அவதானமக என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய அருண பத்திரிகை தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பிரதான தலைப்பாக அந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அதே போல இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையில் தொடர்பான செய்தி இடம்பெறுகிறது. பாடசாலை சூழல்களில் டெங்கு தீவிரம் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. நாட்டில் இதுவரை மேற்கொள்ளப்பட்டுள்ள டெங்கு பரிசோதனைகளில் பாடசாலை வளாக சூழல்களிலேயே டெங்கு நுழம்பு குடமைகள் உருவாகும் இடங்கள் அதிக அளவில் பதிவாகியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சருமான நளிந்த ஜாயதீச தெரிவித்திருக்கின்றார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் அத்துறவில் விளக்கம் அளித்துள்ள அமைச்சர் இதுவரை மேற்கொள்ளப்பட்டுள்ள பரிசோதனைகளில் பாடசாலை வளாகங்களிலேயே 41 விதமான டெங்கு சூழல் பதிவாகியுள்ளது என்றும் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அதை தவிர டெங்கு நுழம்புகள் பெருகும் இடங்களாக சமய வழிபாடு தலங்கள் 28 வீதம், தொழிற்சாலைகள் சார்ந்த இடங்கள் 26 வீதம் என பதிவாகியிருப்பதாகவும் அமைச்சர் நேற்று தினம் தெரிவித்த கருத்துக்களும் முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நாட்டில் தற்போது டெங்கு பிரச்சினை 14 மாவட்டங்களில் பாரதூரமான நிலையை எட்டியிருக்கிறது. அதற்கிடங்கு டெங்கு நோயை கட்டுப்படுத்துவதற்கு அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைந்து செயல்படுவது மிக முக்கியமாகும். ஒரு நாடாக நாம் அனைவரும் ஒரே நேரத்தில் இந்த விடயத்தில் தலையிட்டால் மாத்திரமே டெங்கு ஒழிப்பு திட்டத்தை வெற்றிகரமாக மேற்கொள்ள முடியும் என்றும் அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். அதுடன் மேலும் தெரிவித்துள்ள அமைச்சர் நாம் அனைவரும் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விடயம் இது. டெங்கு நுழம்பு ஒழிப்பு நடவடிக்கை மூலம் பரிசோதனை இடங்களில் சுமார் 41 வீதம் பாடசாலை வளாகங்களில் தான் டெங்கு குடம்பிகள் உருவாகும் இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. சமய வழிபாட்டு தலங்களை சுற்றி 28 வீதமும் மற்றும் தொழிற்சாலைகளை சார்ந்த இடங்களில் 26 வீதமும் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக தெரிவிக்கிறார். நாங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து இந்த நடவடிக்கைக்கு, அதாவது டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைக்கு ஒத்துழைப்பு வழங்கி செயல்படுவதுடன் தான் இந்த தொற்றை நாங்கள் முழுமையாக
நிறுத்த முடியும். எனவே இப்போது பாரதூரமான நிலைமை உருவாகி இருப்பதாகவும் அமைச்சர் நளினி ஜெயதீஸ் அவர்கள் நேற்று தினம் தெரிவித்த கருத்தும் பிரதானமான செய்தியாக இருக்கிறது. இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியும் அதனோடு தொடர்புடைய இன்னும் ஒரு தகவலாக இருக்கிறது. ஹாஸ்பிட்டல்ஸ் அண்டர் பிரஷர் ஆஸ் டெங்கு கேசஸ் ஸ்பைக் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை காலம். எனவே வைத்தியசாலைகள் தற்போது ஸ்தம்பிடமடைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகை சுட்டிக்காட்டுகிறது. காரணம், நாள்தோறும் கிட்டத்தட்ட 500 அதிகமான டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டு வருகிறார்கள். எனவே இது வைத்தியசாலை கட்டமைப்பில் இந்த டெங்கு நோயாளர்கள் அனுமதிக்கப்படுகின்ற வீதம் அதிகரிக்க வைத்தியசாலைகளின் கொள்ளளவு பாதிக்கப்பட வைத்தியசாலைகளில் இப்போது அங்கு வள பற்றாக்குறை அல்லது கட்டில்கள் பற்றாக்குறை, சிகிச்சைக்கான இடங்கள் பற்றாக்குறை என்று பல பிரச்சனை உருவாக வைத்தியசாலை கட்டமைப்போது பாரிய பிரஷர் அல்லது அழுத்தத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே இந்த டெங்கு தொற்றாளர்கள் அல்லது டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்படுவதை தடுப்பதற்கான வேலைத்திட்டங்களை துரிதமாக நாங்கள் அனைவரும் சமூகமாக நின்று ஒன்றிணைந்து செய்யாவிட்டால் இது மிகப்பெரிய சுகாதார பிரச்சனையாக சமூக பிரச்சனையாக உருவெடுக்க வாய்ப்பு இருக்கிறது. காரணமாக இந்த டெங்கு நிலைமைகள் உங்கள் வீட்டை சுற்றியுள்ள பகுதிகளில் டெங்கு பரவக்கூடிய வகையிலான ஏதுவான காரணிகள் எதுவாக இருந்தாலும் ஒரு நாள் அதற்காக ஒதுக்கி அல்லது ஒரு அரை நாளையாவது ஒதுக்கி டெங்கிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான அந்த சுற்றாடலை சுத்தப்படுத்துகின்ற வேலைகளை செய்ய வேண்டும். நீங்கள் பெரிதாக ஒன்றும் செய்ய தேவையில்லை. அந்த உங்களுக்கு சுற்றாடலில் டெங்கு குடம்பிகள் அல்லது நுளம்புகள் முட்டையிடுவதற்கான ஏதுவான நிலையங்கள் இருந்தால் அல்லது டெங்கு குழம்பிகள் பரவக்கூடிய வகையிலான சுற்றாடல் காரணிகள் இருந்தால் அதனை அகற்றிவிட்டு சுத்தப்படுத்துகின்ற வேலைகளை செய்ய வேண்டும். அதே போல சில இடங்களில் வீடுகளினுடைய குளிரூட்டிகளிலும் டெங்கு நோய்கள் பரவுவதற்கான ஏதுவான காரணம் இருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. அதனை நீங்கள் சுத்தம் செய்து அதனை சுத்தமாக வைத்துக் கொண்டாலே இந்த நோயிலிருந்து நாங்கள் விடுபட்டு விட முடியும். எனவே சமூகம் என்ற அடிப்படையில் தனி நபராக நாம் அனைவரும் இந்த விடயத்தில் பொறுப்புகளை உணர்ந்து டெங்கு நுழம்புகளை ஒழிக்கின்ற அல்லது நுழம்பு பெருக்கத்தை கட்டுப்படுத்துகின்ற அந்த வேலையை நாங்கள் செய்யாவிட்டால் இது பாரிய சமூக பிரச்சனை உருவாகும். எனவே நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு குறிப்பிட்ட மணி நேரத்தை ஒதுக்கி இந்த வேலைகளை செய்வதற்கான விடயங்களை செய்யாவிட்டால் டெங்கு இன்னும் பாரதூரமான சிக்கலை கொண்டு வந்து சேர்க்கலாம் என்பதும் இன்று தினம் பத்திரிகைகளுடைய பிரதான தலைப்புச் செய்திகளாக அந்த செய்திகள் இடம்பெற்றிருப்பதை காணலாம். அடுத்து இன்னும் ஒரு விடயம், இப்போது இலங்கை அல்லது உலகளாவியில் பேசப்படுகின்ற விவகாரம் எல் நினோ காலநிலை. அது குறித்து நேற்று தினம் அமைச்சர் நளினி ஜெயதீஸ் கருத்துக்களை முன்வைத்தார் தினகரன் பத்திரிகையில். எல் நினோ காலநிலை தொடர்பில் அரசு மிகுந்த கவனம், நிலைமைகளை எதிர்கொள்ள திட்டங்கள் தயார் என்பதாக தினகரன் பத்திரிகை தலைப்பிடுகிறது. எதிர்கூறப்பட்டுள்ள எல் நினோ காலநிலை நிலைமைகள் தொடர்பில் அரசாங்கம் மிகுந்த கவனம் செலுத்தியதோடு அதற்கு மூங்கொடுப்பதற்கான திட்டங்களையும் வகுத்து வருவதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளினி ஜெயதீஸ் தெரிவித்திருக்கின்றார். வளிமண்டல திணைக்களம் உள்ளிட்ட அதனோடு சம்பந்தப்பட்ட குழுக்கள் அதன் சாத்தியமான நிலைமை தொடர்பில் சில எதிர்கூறல்களை வெளியிட்ட நிலையில் அவற்றை கவனத்தில் கொண்டு எதிர்கால திட்டங்கள் வகுக்கப்படுகின்றன என்றும் அதன் பாதிப்பை குறைத்து தேவையான முன்னாயத்த நடவடிக்கைகள் உரிய நேரத்தில் மேற்கொள்வதற்கு அரசாங்கம் தேவையான நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் அமைச்சர் நளினி ஜெயதீஸ் அவர்கள் நேற்று தினம் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற வாராந்த ஊடக சந்திப்பில் தெரிவித்த கருத்துக்களும் முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை காலம். இதே போல இந்த ஊடக சந்திப்பில் அமைச்சர் மேலும் பல விடயங்களையும் சுட்டிக்காட்டி பேசியிருந்தார். அமைச்சரவை எடுத்த முடிவுகளை அடிப்படையாக வைத்த செய்திகளும் இன்று தினம் பத்திரிகையினுடைய செய்திகளாக இடம்பெற்றிருக்கின்றன. அந்த வகையில் வீரகேசரி பத்திரிகையில் வெளியாயிருக்கின்ற செய்தி, ஊழியர் சேமலாப நிதி, ஊழியர் நம்பிக்கை நிதி என்பவற்றை ஒரே கட்டமைப்பின் கீழ் கொண்டுவர புதிய குழு அமைச்சரவை அனுமதி என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. ஊழியர் சேமலாப நிதி மற்றும் ஊழியர் நம்பிக்கை நிதி ஆகியவற்றின் அனைத்து செயற்பாடுகளையும் ஒருங்கிணைந்த நிர்வாக கட்டமைப்பின் கீழ் கொண்டு வருவதற்கு சாத்தியக்கூறுகளை ஆராய சிரேஷ்ட அதிகாரிகள் குழு ஒன்றை இணைப்பது தொடர்பில் தொழில் அமைச்சரால் முன்வைக்கப்பட்ட முன்வழிவுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல இன்னும் ஒரு அமைச்சரவை முடிவு, ஆசிய அபிவிருத்தி வங்கியின் நிதி உதவியில் தித்வா புயல் பாதிப்புகளை சீரமைக்க திட்டம், 200 மில்லியன் டாலர்களை கடனாக பெற அமைச்சரவை அனுமதி என்பதாகவும் இன்னும் ஒரு செய்தியும் இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது. கடந்த 2025 நவம்பர் மாதம் இலங்கையை தாக்கிய தித்வா சூறாவளியினால் ஏற்பட்ட கடுமையான சேதங்களை சீரமைப்பதற்காக ஆசிய அபிவிருத்தி வங்கியின் நிதி உதவியோடு புதிய திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த அமைச்சரவை அனுமதி வழங்கியிருக்கிறது. நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார வளர்ச்சி அமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதியினால் சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிவுக்கே இந்த அங்கீகாரம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தித்வா புயல் காரணமாக நாட்டின் நெடுஞ்சாலைகள், புகையிரத பாதைகள் மற்றும் நீர்ப்பாசன அமைப்புகள் போன்ற தேசிய உள்கட்டமைப்பு முற்றிலும் சேதமடைந்துள்ளதோடு மக்களின் வாழ்வாதாரம், பொருளாதார நடவடிக்கைகள் மற்றும் இருப்பிடங்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டன. இதன் நடத்தப்பட்ட உத்தியோகபூர்வ சேத மதிப்பீட்டின்படி 2.1 பில்லியன் டாலர் பெருமதியான நேரடி சொத்துக்களின் சேதங்களும், 1.4 பில்லியன் டாலர் பொருளாதார இழப்புகளும் ஏற்பட்டுள்ளதாக கணக்கிடப்பட்டதனால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில்
வங்கிகளை மீண்டும் வளமை கொண்டு வர ஒட்டுமொத்தமாக சுமார் 3.5 பில்லியன் டாலர்கள் தேவைப்படும் என மதிப்பிடப்பட்ட நிலையில்தான் இலங்கை அரசாங்கத்தின் அவசர கோரிக்கை ஏற்று தித்வா புயலுக்கு பின்னரான மறுசிணைப்பு மற்றும் வாழ்வாதார உதவி திட்டம் என்ற திட்டத்தை செயல்படுத்த ஆசிய அபிவிருத்தி வங்கியின் நிதியுதவி வழங்க உடன்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் நலிந்த ஜாதிஸ் அவர்கள் நேற்று தினம் அமைச்சருடைய முடிவுகளை அறிவிக்கின்ற வாராந்த ஊடக சந்திப்பில் சுட்டிக்காட்டி வாரங்களும் பிரதானமாக இருப்பதை காணலாம். அடுத்து இன்னும் ஒரு பொருளாதாரம் சார்ந்த இன்னும் ஒரு முக்கியமான செய்தியும் வீரகேசரி பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது. இந்திய ரூபாவிலேயே கடன்களை பெற்று இலங்கையர்கள் இறக்குமதி செய்யலாம், இந்திய உயர்சானிகர் சந்தோஷ் ஜா அறிவிப்பு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை இன்னும் ஒரு முக்கியமான செய்தியை தருகிறது. இந்தியா மற்றும் இலங்கை ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகத்திலும் அமெரிக்க டாலரை சார்ந்திருப்பதை குறைத்து உள்நாட்டு நாணயங்கள் மூலம் கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்வது தற்போதைய உலகளாவிய பொருளாதார சூழலில் மிக அவசியமான ஒன்றாகும் என்றும் இந்திய உயர்சானிகர் சந்தோஷ் ஜா தெரிவித்திருக்கின்றார். கொழும்பில் நேற்று முன்தினம் நடைபெற்ற ரூபா முதல் ரூபா வரை இந்திய இலங்கை வர்த்தக பாதையை வலுப்படுத்தல் பற்றிய வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயங்களை கூறுகிறார். இந்திய ரூபா மற்றும் இலங்கை ரூபாவுக்கு இடையில் நேரடி வர்த்தக முறையானது பரிவர்த்தனை செலவுகளை குறைப்பதோடு டாலர் மதிப்பின் ஏற்ற இறக்கங்களிலிருந்து இருநாட்டு வர்த்தகத்தையும் பாதுகாக்கும், இலங்கையின் அத்தியாவசிய தேவைகளுக்கான டாலர் கையிருப்பு வீணாகாமல் சேமிக்க இது வழிவகுக்கும். இதற்கான கொள்கை ரீதியான கட்டமைப்புகளை இந்திய ரிசர்வ் வங்கி கடந்த 3 ஆண்டுகளாக மிக கவனமாக உருவாக்கி வருகிறது. இதற்கு இலங்கை மத்திய வங்கியின் முழுமையான ஒத்துழைப்பும் வழங்கியிருக்கிறது என்பதாகவும் நேற்று தினம் அவர் தெரிவித்த கருத்துக்கள் முக்கியமாக இருப்பதை காலம் இலங்கை இந்திய இந்த கொடுக்கல் வாங்கலின் போது இறக்குமதி ஏற்றுமதியின் போது ரூபாவில் கொடுக்கல் வாங்கலை மேற்கொள்வதற்கான விடயங்களை இப்போது இந்தியா மிகுந்த கவனம் செலுத்தி வருவதாகவும் இது இரு நாடுகளினுடைய ரூபாவின் பெறுமதியை தக்க வைத்துக் கொள்வதற்கான முக்கியமான ஒரு விடயமாக இருக்கும் என்றும் நேற்று முன்தினம் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் பார்க்கலாம். அடுத்து இன்றைய தினகரன் பத்திரிகையில் வெளியாகிருக்கின்ற இன்னும் ஒரு செய்தி, கிளிநொச்சியில் பயனாளிகளுக்கு நேற்று வீடுகள் கையளிப்பு, புதிய வீடுகள் அமைக்க அரசு 362 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு என்பதாக தினகரன் பத்திரிகை தலைப்பிடுகிறது. குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்காக செயல்படுத்தப்படும் தமக்கென ஓர் இடம் அழகான வாழ்க்கை தேசிய வீடமைப்பு வேலைத்திட்டத்தின் 2026 ஆம் ஆண்டு வரவு செலவு கிளிநொச்சி மாவட்டத்துக்கு 181 வீடுகளுக்காக தலா 2 மில்லியன் ரூபாய் வீதம் 362 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இத்திட்டத்தின் முதல் கட்டமாக கரைச்சி பிரதேச பிரிவில் நிர்மாணிக்கப்பட்ட 2 வீடுகளையும் கண்டாவளை பிரதேச பிரிவில் நிர்மாணிக்கப்பட்ட 2 வீடுகளையும் தேசிய விடுதலை நிர்மாணம் மற்றும் நீர்வளங்கள் பிரதி அமைச்சர் டி வி சரத் பயனாளிகளிடம் நேற்று தினம் கையளித்தார். இந்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் க இளங்குமரன், மாவட்ட அமைப்பாளர் உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்ட விடயங்கள் பிரதானமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு அபிவிருத்தி சார்ந்த விவகாரம் இன்றைய தினகரன் பத்திரிகையில், பேஸ் லைன் வீதி விரிவாக்கம், மேலும் 8 குடும்பங்களுக்கு வீடுகள் என்பதாக இன்னும் ஒரு தலைப்பு விடப்படுகிறது. தினகரன் பத்திரிகையில் பேஸ் லைன் வீதி விரிவாக்க திட்டத்தின் 3ஆம் கட்டத்திற்காக நிலம் கையகப்படுத்தப்பட்டதன் காரணமாக இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்கு வீடுகள் வழங்கும் நடவடிக்கையின் கீழ் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட 29 குடும்பங்களுக்கு மேலதிகமாக இடம்பெயர்ந்த மேலும் 8 குடும்பங்களுக்கு வீட்டு அலகுகளை வழங்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது. திம்ருகசாய பிரதேச தலைமையிலான குழுவின் பரிந்துரை அடிப்படையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகையில் தொடர்பான செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன. அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான செய்தி, தினகரன் பத்திரிகையில், நுரைச்சோலை அனல் மின் நிலையத்துக்கு ஜனாதிபதி ஆணைக்குழு கள விஜயம் என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது தொடர்பான செய்தி இன்றைய தினம் ஏனைய பத்திரிகைகளிலும் முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. நுரைச்சோலை பகுதிக்கு ஜனாதிபதி ஆணைக்குழு அதிகாரிகள் சென்று ஆய்வுகளை மேற்கொண்டிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக அது தொடர்பாக நாங்கள் இப்போது விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அந்த வகையில் நிலக்கரி இறக்குமதியின் போது 2009 ஆம் ஆண்டு முதல் இதுவரையிலான காலப்பகுதி இடம்பெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்துவதற்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் செயலாளர் டி வி பந்துலசேன உள்ளிட்ட விசாரணை அதிகாரிகள் கடந்த 14ஆம் தேதி நுரைச்சோலை லக்விஜய மின்உற்பத்தி நிலையத்துக்கு கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டார்கள். இங்கு மேற்கொள்ளப்பட்ட கள பரிசோதனையின் போது நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டது முதல் நிலக்கரி மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும் வரை முழுமையான செயல்முறையும் அவதானிக்கப்பட்டதோடு நிலக்கரி இறக்குமதிகள் இறக்குதல், சேமித்து வைத்து எழுமாறான மாதிரிகளை பெறுதல், மாதிரி பரிசோதனை மற்றும் பிரதான கட்டுப்பாட்டு அறையின் செயல்பாடுகள் போன்ற விடயங்கள் குறித்து விசாரணை அதிகாரிகள் கவனம் செலுத்தியிருப்பதாக
அந்த செய்தியும் முக்கியமாக இருப்பதை காணும். இலங்கையில் நிலக்கரி சார்ந்த மின்பை செயல்முறை ஆரம்பிக்கப்பட்ட காலம் முதல் இந்த ஏப்ரல் 16 தேதியில் முடிவடைந்த காலப்பகுதிக்குள் அரசாங்கத்திற்குள் உரிய வரையறைக்கப்பட்ட இலங்கை நிலக்கரி தனியார் நிறுவனம் அல்லது அது சார்ந்த நிறுவனங்களால் இலங்கைக்கு நிலக்கரி இறக்குமதி செய்யப்படும் போது மற்றும் மின்சார உற்பத்தியின் போதும் முறைகேடுகள் அல்லது சட்டவிரோத செயல்கள் ஏதும் இடம்பெற்றுள்ளதா என்பதை ஆராய்ந்து பார்ப்பதற்காக ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்கவினால் இந்த ஆணைக்குழு நியமிக்கப்பட்ட விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காணும். இவர்கள் இப்போது அது தொடர்பான 2009 முதல் இதுவரை ஏப்ரல் 16 வரையான காலப்பகுதியில் இடம்பெற்ற முறைகேடுகள் மற்றும் மின் உற்பத்தி தொடர்பான விடயங்களை மையப்படுத்திதான் இந்த விசாரணைகளை இந்த ஆணைக்குழு ஆரம்பித்திருப்பதாக அந்த செய்திகளும் முக்கியமான செய்திகளாக இருப்பது நாங்கள் காணலாம். அடுத்து இன்னும் ஒரு போராட்டம் தொடர்பான செய்தி ஒன்றும் பத்திரிகையில் வந்திருக்கிறது. நெல்லுக்கான உரிய விலை கோரி இந்த போராட்டம் இடம்பெற்றிருக்கிறது. அது தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்க்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

சுயாதீன செய்தி பார்வையிடுகிறோம். இன்றைய தமிழன் பத்திரிகை வெளியாகின்ற செய்தி, நெல் கொள்வனவுக்கு நியாயமான விலை கோரி ஆர்ப்பாட்டம், இங்குராங்கூட நகரை சுற்றி வளைத்த 22 விவசாய அமைப்புகள் என்பதாக தமிழன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அறுவடை செய்யப்படவுள்ள போகத்துக்கான நெல் தொகைக்கு சரியான விற்பனை விலையை பெற்றுக் கொடுக்குமாறு கோரி மின்னேறிய ஒன்றிணைந்த விவசாய அமைப்பின் 22 விவசாய அமைப்புகள் இங்குராங்கூட பகுதியில் நேற்று ஆர்ப்பாட்டம் முடிவு நடத்தார்கள். அதன்போது அதேபோன்று உர நிவாரணத்தை உடனடியாக பெற்றுக் கொடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். இந்த போகத்தில் எதிர்பார்க்கப்பட்ட விளைச்சலை எதிர்பார்க்க முடியாது என்று விவசாயிகள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். போதுமான உறவில்லாத காரணத்தினால் நெற்செடிகளின் வளர்ச்சி குன்றிருப்பதாகவும் அவர்கள் விசனம் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி முக்கியமாக இருப்பதை காலம். இதேபோல விவசாயிகள் இங்குராங்கூட டாட்லி சேனநாயக விளையாட்டு மைதானம் வரை நடைமுறையாக வந்து இங்குராங்கூட நகரில் வைத்து ஆர்ப்பாட்டம் ஒன்றையும் முன்னெடுத்திருப்பதாக அந்த செய்திகளும் இன்றைய பத்திரிகையினுடைய முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். இன்றைய தமிழன் பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தி, செம்மணியில் உடைந்த நிலையில் மனித எலும்புக்கூடுகள், ஆய்வுகளின் பின்னரே உண்மை வெளிவரும் என சட்டத்திறன் இரஞ்சன் அறிவிப்பு என்பதாக இன்றைய தமிழன் பத்திரிகை தலைப்பெற்றுவதை பார்க்கலாம். புதைக்கப்பட்ட இடங்களிலிருந்து தோண்டி எடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் மீண்டும் புதைக்கப்பட்டுகின்றமை சாதாரணமாகவே கண்களுக்கு தெரிகின்றன. ஆனால் இது தொடர்பான விசாரணைகள் மூலமாகவே அது குறித்து நாங்கள் உண்மையை வெளிக்கொணர முடியும், முடிவுகளை கூற முடியும் என்று செம்மணி மனித புதைகுழி வழக்கில் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சார்பில் முன்னுரையாகும் சட்டத்தரணையும் வி எஸ் நிரஞ்சன் தெரிவித்திருக்கிறார். நேற்று முன்தினம் தடைப்பகுதி உடைத்த நிலையில் உடைந்த தாடை வணிகம் நேற்று தினம் தாடைப்பகுதி உடைந்த நிலையில் உடைந்த தாடை நெஞ்சு பகுதியில் காணப்பட்டது. இவ்வாறு பல இடுபுக்கூடுகள் பல பகுதிகள் உடைந்த நிலையில் காணப்படுகின்றன. அது தொடர்பான ஆய்வுகள் ஏதாவது மேற்கொள்ளப்படுகிறதா என்பது தொடர்பில் ஊடகவியலாளர் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயங்களை கூறியிருக்கிறார். செம்மணி மனித குதைகளிலிருந்து உடைந்த நிலையில் எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்படுகின்றமை தொடர்பாக சட்ட வைத்திய அதிகாரியால் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும். புதைக்கப்படும் போது எலும்புக்கூடுகள் உடைந்த நிலையில் இருந்தனவா அல்லது பிற்பாடு நடைபெற்ற நிகழ்வுகளால் எலும்புக்கூடுகளில் உடைவுகள் ஏற்படனவா என்பது தொடர்பில் ஆய்வுகளின் பின்னரே முழுமையான தகவலை பெற முடியும் என்பதாகவும் அவர் தெரிவித்த விடயங்களை காலம். எனவே நேற்று மேலும் 6 மனித எலும்புக்கூடுகள் அங்கு சுத்தப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்டு அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதுவரை 3 கட்டங்களின் கீழ் அகழ்விலும் மொத்தமாக 366 எலும்புக்கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அவற்றில் 357 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் சட்டத்தரணி தெரிவித்த கருத்துக்களும் பிரதானமான செய்திகளாக இருப்பதை காணலாம். அடுத்து இன்னும் ஒரு செய்தி ஒன்றும் இன்று தினம் சிங்கள பத்திரிகையிலும் அதே போல தமிழ் பத்திரிகைகளிலும் முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய அருண பத்திரிகையில் வெளியாயிருக்கின்ற செய்தி இவ்வாறு தலைப்படப்படுகிறது. உத்துரேன் ஹமுவு ரன் படு மகா பேங்குவே சேப்பு வளட்ட சேப்பு வள சிஐடி அதிகர நேற்று தினந்தே என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. புலிகளின் 10,000 தங்க பொருட்கள் மத்திய வங்கியில் பாதுகாப்பாக உள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவிப்பு என்பதாக தினக்குரல் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணலாம். இலங்கை ராணுவத்தால் வடகிழக்கு மாகாணங்களில் நடைபெற்ற ராணுவ நடவடிக்கைகளின் போது மீட்கப்பட்ட 1.61 மில்லியன் மதிப்புள்ள 10,000 தங்கப் பொருட்களின் இடையிடல் நிறைவடைந்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது. இந்த விடயத்தை குற்றப்புலனாய்வு திணைக்களம் நேற்று கொழும்பு பிரதான நீதவான் அசங்க போதகம் உள்ளையில் இந்த அறிக்கையை சார்பித்து இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த 10,000 தங்கப் பொருட்களின் எடையை அளவிட சுமார் 1 வருடம் ஆனது என்றும் குற்றப்புலனாய்வு நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. மேலும் தங்கப் பொருட்கள் குறித்து நீதிமன்றில் ஒரு விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறும் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு நீதிபதி உத்தரவிட்டார். இந்த தங்கப் பொருட்களை தேசிய ரத்தினக்கள் மற்றும் ஆபரண அதிகார சபைக்கு அனுப்பி நீதிமன்றில் ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு கொழும்பு பிரதான நீதிபதி முந்தைய நீதிமன்ற அவரின் போது உத்தரவிட்டிருந்தார். இனி விடுதலை புலிகளின் முகாம்கள், சட்டவிரோத வங்கிகள் மற்றும் பிற கட்டிடங்களிலிருந்து இந்த தங்கப் பொருட்கள் கண்டெடுக்கப்படும் கைப்பற்றப்பட்டும் தற்போது ராணுவ புலனாய்வு பணியகத்தின் காவலில் உள்ள நிலையில் அவற்றை தேசிய ரத்தினக்கள் மற்றும் ஆபரணங்கள் ஆணையத்திற்கு பரிசோதனைக்காக அனுப்பி அறிக்கை கோருமாறு முந்தைய நீதிமன்ற விசாரணையில் உத்தரவிடப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இவ்வாறு நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கப்படும். ஏற்கனவே இந்த குமரன் பத்மநாதன் என்று KP என்று சொல்லப்படுகின்றவரிடமிருந்து மீட்கப்பட்ட தங்கம் மற்றும் இணைய பணம் உள்ளிட்டவை தொடர்பான விசாரணைகளும் ஒருபுறம் நீதிமன்ற சிஐடி ஊடாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு ஊடாக மேற்கொள்ளப்படுகின்ற தகவலும் பத்திரிகைகள் வெளியாகிற செய்திகளாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்று தினம் திவ இன பத்திரிகையில் மற்றொரு முக்கியமான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. பிள்ளையான் தொடர்பான செய்தியாக அந்த செய்தியை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. திவ இன பத்திரிகை இவ்வாறு தலைப்பிடுகிறது.
பிள்ளையாண்ட ஹெரை மினிமெரு சோதனா பஹாக் சிஐடிய உசாவியட்ட கருணு தக்வா என்பதாக இன்றைய தினம் திவைன பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே பிள்ளையான் அல்லது சிவனேஸ்வர் சந்திரகாதன் அவர்கள் தற்போது தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார். அவருக்கு எதிராக 5 மனித படுகொலை வழக்கு தொடர்பான விடயத்தை சுட்டிக்காட்டி மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் சிஐடி வழக்கு தாக்கல் செய்திருக்கிறது. கிழக்கு மாகாணத்தில் பல பகுதிகளில் T56 துப்பாக்கிகள் சுட்டு 5 சந்தேக நபர்கள் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக பிள்ளையான் என்ற முன்னாள் ராஜக அமைச்சர் சிவனேஸ்வரை சந்திரகாந்தன் உள்ளிட்ட சந்தேக நபர்களுக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களம் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் நேற்று முன்தினம் அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறது. கடந்த 2008 நடைபெற்ற இந்த மனித கொலைகள் குறித்து நடத்தப்பட்ட நீண்ட விசாரணை பின்னரே குற்றப்புலனாய்வு திணைக்களம் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறது. குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றில் சமர்ப்பித்த அறிக்கையின்படி இந்த சந்தேக நபர்கள் தொடர்பட்டுள்ள கொலை சம்பவங்கள் வருமாறு 2008 ஜனவரி 9 மட்டக்களப்பு கல்லடி பகுதியில் உள்ள முருகன் கோவிலுக்கு அருகில் உள்ள விளையாட்டு மைதானத்தில் வைத்து முன்னாள் போலீஸ் உத்தியோகத்தினர் உட்பட 2 T56 துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்யப்பட்டமை, 2008 May 22 காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிரதான வீதியில் வைத்து இவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டமை, அதேபோல 2008 August 20 வவுணத்தீவு போலீஸுக்குட்பட்ட கொத்தியாப்புல கண்ணன்குடா பகுதியில் இரவு வேளையில் ஆயுதமேந்திய குழுவினரால் மேலும் ஒருவர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டமை, இந்த குற்றங்கள் தொடர்புடைய தலா 3 சந்தேக நபர்கள் பெயரிடப்பட்டிருக்கிறார்கள். இதன்படி முதலாவது சந்தேக நபர் விசாரணைகள் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னரே இந்த நாட்டை விட்டு தப்பிச் சென்று வெளிநாட்டில் வசித்து வருவதாக தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. ஏனைய 2 சந்தேக நபர்களும் இதற்கு முன்னர் கைது செய்யப்பட்டு கடந்த 2015 August 13 மற்றும் November 13 தேதி முதல் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் பொறுப்பில் தடுப்பு காவலில் உத்தரவின் கீழ் வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். அவர்கள் இருவரும் நேற்று முன்தினம் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் அவர்களை விளக்கமறையில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். இந்த 5 மனித கொலைகள் சம்பவங்களிலும் 3 சந்தேக நபராக சிவனேஸ்வர் சந்திரகாந்தன் பெயரிடப்பட்டிருக்கின்றார். இவர் கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான குற்றச்சாட்டில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு தற்போது வெளிக்கடை சிறைச்சாலையில் விளக்கமறையில் வைக்கப்பட்டிருக்கிறார். அதற்கமைய இந்த வழக்கு மீண்டும் அழைக்கப்படும் அடுத்த தவணை என்றும் சந்தேக நபரான பிள்ளையானை மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்துமாறும் பிரதான நீதவான் வெளிக்கடை சிறைச்சாலை அத்தியட்சர் உத்தரவிட்டிருக்கிறார். இந்த கொடூர மனித கொலைகள் குறித்தும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அந்த தகவலும் முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் மற்றும் ஒரு முக்கியமான செய்தி வருகிறது. அது தொடர்பில் நாங்கள் பார்க்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

சுயாதீன செய்தி பார்வையோடு இருந்திருக்கின்றோம். தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகின்ற செய்தி, புதிதாக 4000 தமிழ் போலீசார் நியமனம், போலீஸ் தலைமையகம் நடவடிக்கை என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. வடமாகாணத்தில் கடமைகளில் ஈடுபடுவதற்காக 4000 தமிழ் போலீஸ் உத்தியோகத்தர்களை புதிதாக இணைத்துக் கொள்வதற்கு போலீஸ் தலைமையகம் நடவடிக்கை எடுத்திருக்கின்றது எடுத்து வருகிறது. இவ்வாறு புதிதாக இணைத்துக் கொள்ளப்படும் தமிழ் உத்தியோகத்தர்களின் சிங்களம், தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளை கையாளக்கூடிய திறன் கொண்டவர்கள் குறித்து அதிக கவனம் செலுத்தப்படும் என போலீஸ் தலைமையக தகவலை மேற்கோள் காட்டி அந்த செய்தி இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். வடமாகாணத்திலிருந்து இவ்வாறு எடுத்துக் கொள்ளப்படும் உத்தியோகத்தர்களின் குடும்ப பின்னணி, அவர்களின் நடத்தை மற்றும் கல்வி தகமை குறித்தும் பலத்த கவனம் செலுத்தப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் யூ எல் உட்லர் தெரிவித்திருக்கின்றார். வடமாகாணத்திலிருந்து இணைத்துக் கொள்ளப்பட உள்ள இந்த 4000 உத்தியோகத்தர்களில் பெண் போலீஸ் உத்தியோகத்தர்களும் சாரதிகளும் உள்ளடங்குவதாக மேலும் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த உத்தியோகத்தர்களை இணைத்துக் கொள்வதற்கான நேர்முக பரீட்சைகள் 20 நாட்களில் வடமாகாணத்தில் பல இடங்களில் நடத்தப்பட திட்டமிடப்பட்டிருக்கிறது. போலீஸ் இணைக்களத்தினால் கடுமையாக ஆளணி வளப்பற்றாக்குறை நிலவுவதாக தெரிவிக்கப்படுவதால் இவ்வாறு 4000 பேர் இணைத்துக் கொள்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக அந்த செய்திகளும் முக்கியமாக இருப்பதை காணலாம். அடுத்து யோசித்தவின் வழக்கு தொடர்பான செய்திகளும் இன்றைய தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். இன்றைய தினகரன் பத்திரிகை செய்தி, பணச்சலவை தடுப்பு சட்டத்தின் கீழான வழக்கு யோசித்த ராஜபக்சவின் மனு மீதான விசாரணை நிறைவு என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை அதற்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பணச்சலவை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வர் யோசித்த ராஜபக்சவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு மீதான விசாரணை நிறைவடைந்ததோடு அது தொடர்பான தீர்ப்பு உத்தரவை எதிர்வரும் ஜூலை 3 அறிவிப்பதாக மேன்முறையீட்டு நீதிமன்றம் அறிவித்திருக்கின்றது. பணச்சலவை தடுப்புச் சட்டத்தின் கீழ் தமக்கு எதிராக சட்டமாதிபனால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கில் சதித்திட்டம் என குற்றச்சாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது என தீர்ப்பளிக்குமாறு கோரி யோசித்த ராஜபக்சினால் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அவ்வாறு தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு மீதான விசாரணை நிறைவேறியதை அதன் உத்தரவை ஜூலை 3 வெளியிடுவதாக நீதிமன்றம் நேற்று அறிவித்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். அடுத்து இன்றைய திவைன பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தி ஒன்று இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆயுத சோயா ஜொனிகே கம்பஞ்சி வீதியே ஹோட்டலியாக் பேரா என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய திவைன பத்திரிகை தலைப்பெற்றுவது காணலாம். துப்பாக்கிகள் உள்ளிட்ட ஆயுதங்கள் காணப்படுவதாக கிடைக்கப்பட்ட தகவலுக்கு அமைய முன்னாள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோவின் சொந்தமான கம்பெனி தெரிவித்திருக்கின்ற ஹோட்டல் ஒன்று பாணந்துறை குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு அதிகாரிகளால் நேற்று தினம் சுற்றி விலக்கு உட்படுத்தப்பட்டதாக, கடுமையான சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக இன்றைய திவைன பத்திரிகைகள் தொடர்பான செய்தி இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே தொடர்பாக கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவல் அடிப்படையில் தான் இந்த ஹோட்டல் கடுமையான சுற்றி விலக்கு உட்படுத்தப்பட்டதாகவும், எனவே அங்கு ஆயுதங்கள் அல்லது தடை செய்யப்பட்ட பொருட்கள் எதுவும் கிடைக்கவில்லை என்றும் போலீஸ் விசாரணையை மேம்படுத்தி அந்த செய்திகள் பிரதானமாக இருப்பதை காலம் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய கிடைக்கப்பட்ட தகவலுக்கு அமைய வளான குற்றத்தடுப்பு பிரிவு இந்த சோதனை நடவடிக்கையை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜான்சன் சொந்தமான கம்பெனி தெரிவிக்கின்ற ஒரு ஹோட்டலில் மேற்கொண்டதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இருப்பது நாங்கள் காணலாம். அடுத்த இந்த தினம் அருண பத்திரிகையில் வெளியாயிருக்கின்ற மற்றொரு செய்தி குறித்து நாங்கள் இப்போது பார்க்கலாம். ஆசனப்பட்டி நெத்னாம் ஜுனி விசசிட்ட தட என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய அருண பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இப்போது ஆசன இருக்கைப்பட்டி அல்லது ஆசனப்பட்டி அணியாமல் செல்கின்ற சாரதிகளுக்கு எதிராக ஜூன் 20 முதல் கடுமையான சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என வீதி பாதுகாப்பு தொடர்பான தேசிய சபையின் தலைவர் மஞ்சுள குலரத்ன அவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக, இந்த சட்டமானது முன்னெடுக்க நிவாரண காலம் ஏறிவரும் 19 நிறைவுக்கு வருகிறது. இதற்காக நீங்கள் உங்களுடைய ஆசன பட்டியை சரி செய்து கொள்வது தொடர்பான விடயங்களை பார்ப்பதற்கான நிவாரண காலம் எதிர்வரும் 19 நிறைவுக்கு வருகிறது. 20 முதல் கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அந்த அடிப்படையில் சாதாரண வீதிகளில் பயணம் செய்கின்ற வாகனங்களின் சாரதிகள் மற்றும் முன்பக்க இருக்கையில் இருக்கின்ற ஏனைய பயணிகள் அவர்கள் கட்டாயமாக ஆசனப்பட்டியை அணிய வேண்டும் என்பதோடு அதிவேக வீதியில் பயணிக்கின்ற வாகனங்களின் சாரதி மற்றும் சகல பயணிகளும் ஆசனப்பட்டி அணியப்பட வேண்டும். எனவே இந்த நீதியை சட்டத்தை மீறி செயல்படுவதாக 10,000 ரூபாய் தண்டப்பணத்தின் கீழ் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதாக சொல்லப்படுகிறது. அதே போல இந்த சாரதி, அதே போல பயணிகள் மற்றும் வாகன உரிமையாளர்கள் சகலுக்கு எதிராகவும் இதற்கான பொறுப்பு காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. இவை இவ்வாறான விடயங்களை கவனத்தில் கொண்டு இனி வரும் காலங்களில் ஆசனப்பட்டி அமைவது அணிந்து கொண்டு பயணிப்பது கட்டாயமாக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இருப்பதை காலமில்லை. ஆசனப்பட்டி
ஆசனப்பட்டி அணிவதை சட்டத்தினூடாகத்தான் கட்டாயப்படுத்த வேண்டும் என்ற உங்களுடைய பாதுகாப்புக்காகத்தான் ஆசனப்பட்டி இருக்கிறது. எனவே நீங்கள் கட்டாயமாக இந்த ஆசனப்பட்டியை அணிய வேண்டியது உங்களுடைய பாதுகாப்புக்கு மிக முக்கியமான விடயம் என்பதையும் நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். அடுத்து இன்றைய தினம் பத்திரிகைகள் வெளியாகிருக்கின்ற மேலும் பல செய்திகள் குறித்து நாங்கள் இப்போது பார்க்கலாம். இன்றைய தினம் மற்றும் ஒரு செய்தி இன்றைய தினகரன் பத்திரிகையிலிருந்து, நுவரலியா பதுல்லை வீதியில் பாரிய விபத்து, 4 வாகனங்கள் சேதம் என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய தினகரன் பத்திரிகை தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நுவரலியா பதுல்லை பிரதான வீதியில் அகல தாவரவியல் பூங்கா அருகே நேற்று பிற்பகல் இடம்பெற்ற பாரிய விபத்து, வீதி விபத்தில் 4 வாகனங்கள் சேதமடைந்திருப்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது தொடர்பாக நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். நுவரலியாவிலிருந்து வெளிமடை நோக்கி அதிக சுமைகளை ஏற்றிச் சென்ற கனரக வாகனம் ஒன்றின் பிரேக் ஆபத்தான வளைவு பகுதியில் திடீரென செல்லதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன் காரணமாக கட்டுப்பாட்டை இழந்த கனரக வாகனம் வீதியோரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த கார் ஒன்றோடு முதலில் மோதியதோடு தொடர்ந்து முன்னால் பயணித்துக் கொண்டிருந்த முச்சக்கர வண்டி மற்றும் ஜீப் வண்டியோடு மோதியிருக்கிறது. விபத்தில் 4 வாகனங்களும் சேதமடைந்த போதிலும் அவற்றில் பயணித்தவர்கள் சிறிய காயங்களோடு உயிர் தப்பியிருப்பதாக அந்த செய்திகளும் இன்று தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்னும் ஒரு செய்தியும் மக்களுக்கான தகவல், பலத்த காற்று வீசும் மீனவர்களுக்கு எச்சரிக்கை என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை செய்தி ஒன்றை தலைப்பிடுகிறது. காலி முதல் ஹம்பாந்தொட்டி ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என்பதோடு அந்த கடற்பரப்புகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. எனவே கடற்சார் மற்றும் மீனவ சமூகங்கள் இதுகுறித்து அவதானத்தோடு செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அத்தோடு கட்பட்டி முதல் கொழும்பு காலி மற்றும் ஹம்பாந்தொட்டி ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் கடல் அலைகளின் உயரம் சுமார் 2.1 முதல் 2.5 மீட்டர் வரை உயரக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாகவும் அறிவிக்கப்படுகிறது. எனவே வளிமண்டல திணைக்களத்தினால் இத்தொடர்பில் வெளியிடப்படும் அடுத்தடுத்த அறிவித்தல் குறித்து அவதானமாக இருக்குமாறு மீனவ மற்றும் கடல்சார் சமூகத்துக்கு கோரிக்கை விடுக்கப்படும். எனவே இந்த அதிகமான காற்று இருக்கின்ற அல்லது அதிகமாக கடல் கொந்தளிப்பாக இருக்கின்ற பகுதிகளுக்கு மீள் அறிவித்தல் வரும் வரை மீன்பிடி நடவடிக்கைக்கோ அல்லது வேறெந்த செயற்பாடுகளுக்கோ செல்ல வேண்டாம் என்பதாக அறிவுறுத்தல் விடுக்கப்பட்ட செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு தகவலும் இன்று தினம் தினக்குரல் பத்திரிகை வெளியான செய்தியாக இருப்பது நாங்கள் காணலாம். ஏறும் வெள்ளிக்கிழமை நீதி அமைச்சர் அர்ச்சனா செம்மணிக்கு வருகிறார் என்பதாக ஒரு செய்தி ஒன்று இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியில் நேரில் பார்வையிடுவதற்கு எதிர்வரும் வெள்ளிக்கிழமை நீதி அமைச்சர் அர்ச்சனா நாணயக்கார செம்மணிக்கு விசேட வருகை மேற்கொள்ளவிருக்கின்றார். இதுதொடர்பில் அனுமதி பெறும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக சட்டத்தரணி வி.எஸ். நிரஞ்சன் அவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்கிறது. அடுத்து இன்னும் ஒரு செய்தி, நேற்று தினம் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடகத்தில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தொடர்பில் அமைச்சர் நளின் ஜெயதீஸ் அவர்கள் தெரிவித்த ஒரு கருத்தும் இன்றைய பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக இடம்பெறுகிறது. தினக்குரல் பத்திரிகையில் இவர் நாட்டின் சொத்து, சஜித்தை நினைத்து அரசு மகிழ்ச்சி என்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகைகள் தொடர்பான செய்திகளும் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. எனவே என்ன காரணத்துக்காக அமைச்சர் அந்த விடயங்களை தெரிவித்தார் என்பது தொடர்பான விடயங்களை நாங்கள் இப்போது பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அது தொடர்பில் இன்றைய தினம் பத்திரிகையுடைய முக்கியமான செய்திகளாக இடம்பெறுகிறது. உலக காலநிலை பற்றி எதிர்வு கூறக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் இருப்பது தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் மகிழ்ச்சி அடைகிறது என்று அமைச்சரவை பேச்சாளரான அமைச்சர் நளிந்த ஜெயதீஸ் தெரிவித்திருக்கின்றார். அலினோ காலநிலை தொடர்பில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் வெளியிட்டுள்ள கருத்துக்கள் தொடர்பில் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கின்ற செய்தியாளர்களில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இந்த விடயங்களை கூறியிருக்கின்றார். எலினோ நிலைமை தொடர்பில் தானே முதலில் கூறியதாக அவர் தெரிவித்திருந்தார். இவ்வாறான எதிர்க்கட்சி தலைவர் நமது நாட்டில் இருப்பது தொடர்பில் ஜனாதிபதி தலைமையில் அரசாங்கம் மகிழ்ச்சி அடைகின்றது. உலக காலநிலை மாற்றங்கள் தொடர்பில் முன்னரே கூறக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் இருப்பது நாட்டுக்கு பெரும் சொத்தாகும். அவரின் உதவிகளை இலங்கைக்கு மட்டுமன்றி வெளிநாடுகளுக்கும் பெற்றுக் கொடுக்க தயார். எமது அமைச்சுகள் மற்றும் நிறுவனங்களின் தொடர்பில் பணியாற்றும் அதிகாரிகளுக்கு மேலதிகமாக எதிர்க்கட்சி தலைவரும் அத்துறவில் அவதானம் நடத்துவது நாட்டுக்கு வளமாகும் என்பதாகவும் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளின் ஜெயதீஸ் அவர்கள் நேற்று தினம் இடம்பெற்ற இந்த ஊடக சந்திப்பில் தெரிவித்த கருத்துக்களும் முக்கியமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகைகள் இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தகவலோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வை நிறைவேற்றி வருகிறது. நாளையும் சுயாதீன

0: தொகுப்பிலிருந்து
1: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கங்கள். நேர்களை பொது முதல் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நான் உங்க சங்கர் புஷ்பராஜ். ஏராளமான தகவல்கள், ஒரு அருமையான தலைப்பு, அது மட்டும் இல்லாமல் உடனுக்குடன் கிடைக்கிற செய்திகள், வானிலை அறிக்கைன்னு எல்லாவற்றையுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பகிர்ந்து கொள்வதற்காக நான் காத்துட்டு இருக்கேன். நிகழ்ச்சியில் ஆரம்பத்திலே வந்து பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் சீட்டில் பட்ட அபிவிருத்தி சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 270வது கப்புர்கலத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து யு, சூப்பர் இலக்கம் 3, வெற்றி இலக்கங்கள் 29, 32, 43, 66. மீண்டும் ஒரு முறை அந்த முடிவுகள். ஆங்கில எழுத்து யு, சூப்பர் இலக்கம் 3, வெற்றி இலக்கங்கள் 29, 32, 43, 66. நேற்றைய தினம் 200,000 ரூபாய் பரிசல்கள் 9 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,32,55,600 ரூபாய் பரிசல்களாக வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 29,46,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட சசிரலோத்தருக்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். 1024வது சசிரலோத்தருக்கான வெற்றி முடிவுகள், வெற்றி இலக்கங்கள் 1, 5, 49. 200,000 ரூபாய் பரிசல்கள் 11 வெல்லப்பட்டிருக்கிறது நேற்றைய தினம். மொத்தமாக 41,26,640 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 928வது சீட்டில் வாரத்துக்குரிய சுப்பிரி தன சம்பத்தவின் வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து ஓ, வெற்றி இலக்கங்கள் 0, 2, 9, 9, 7, 4. மீண்டும் அந்த முடிவுகள். ஆங்கில எழுத்து ஓ, வெற்றி இலக்கங்கள் 0, 2, 9, 9, 7, 4. நேற்றைய தினம் 25,00,000 ரூபாய் பரிசு 1 வழங்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 63,55,940 ரூபாய் பரிசல்களாக வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,16,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 3020வது அத கோட்டிப்பத்து சீட்டில் போராட்டத்திற்கான முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து என், வெற்றி இலக்கங்கள் 1, 16, 49, 75. மீண்டும் அந்த முடிவுகள். ஆங்கில எழுத்து என், வெற்றி இலக்கங்கள் 1, 16, 49, 75. நேற்றைய தினம் 20,00,000 ரூபாய் பரிசு 1, 2,00,000 ரூபாய் பரிசல்கள் 5 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 99,23,400 ரூபாய் பரிசல்களாக வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 6,08,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 402வது ஜெய சம்பதவின் வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து ஓ, வெற்றி இலக்கங்கள் 9, 9, 7, 4. மீண்டும் வந்த முடிவுகள். ஆங்கில எழுத்து ஓ, வெற்றி இலக்கங்கள் 9, 9, 7, 4. நேற்றைய தினம் 2,50,000 பரிசல்கள் 1 வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசல்கள் 27 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 63,45,240 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 4906வது ராசி அதிர்ஷ்டத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ராசியாக கடக ராசி தெரிவாகியுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 28, 29, 38, 49. மீண்டும் ஒருமுறை, ராசி, கடகம், வெற்றி இலக்கங்கள் 28, 29, 38, 49. நேற்றைய தினம் 10,00,000 ரூபாய் பரிசல்கள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,74,79,640 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 36,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 1,194வது சூப்பர் போல் வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து எஸ், வெற்றி இலக்கங்கள் 22, 38, 48, 70. மீண்டும் ஒரு முறை அந்த முடிவுகள். ஆங்கில எழுத்து எஸ், வெற்றி இலக்கங்கள் 22, 38, 48, 70. 25,000 ரூபாய் சீட்டிற்குரிய சூப்பர் கேஷ் சீட்டில் பின் விசேட இலக்கங்கள் 2, 0, 6, 4, 5. மீண்டும் ஒருமுறை 25 ரூபாய் பரிசுக்குரிய சூப்பர் கேஷ் சீட்டுக்கான வெற்றி முடிவுகள். 2 0 6 4 5. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசல்கள் 5 வழங்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 73,97,480 ரூபாய் பரிசல்களாக வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 13,51,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 5,355வது சனிதாலோத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து W, வெற்றி இலக்கங்கள் 2, 7, 25, 80. மீண்டும் அந்த முடிவுகள், ஆங்கில எழுத்து W, வெற்றி இலக்கங்கள் 2, 7, 25, 80. 50,000 ரூபாய் பரிசுக்குரிய லக்கி சான்ஸ் விசேட இலக்கங்களை பார்க்கலாம். 2, 7, 5, 6, 3. மீண்டும் அந்த முடிவுகள், 2, 7, 5, 6, 3. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசல்கள் 4 வழங்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 78,22,120 ரூபாய் பரிசல்களாக வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,54,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. இவைதான் நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட தேசிய லுத்தர் சபையின் வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட சுபதவசாக் 336வது சுபதவசாக் சீட்டிலுப்பின் வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ராசியாக மேச ராசி தெரிவாகி உள்ளது. வெற்றி இலக்கங்கள் 19, 41, 54. மீண்டும் ஒருமுறை அந்த முடிவுகள். ராசி மேஷம், வெற்றி இலக்கங்கள் 19, 41, 54. அடுத்து நேற்றைய தினம் விசேட இலக்கங்களாக 6, 8, 8, 0 தெரிவாகியுள்ளது. மீண்டும் அந்த முடிவுகள். விசேட இலக்கங்களாக 6, 8, 8, 0 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 500,000 ரூபாய் பரிசு 1, 50,000 ரூபாய் பரிசல்கள் 6 வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக 25,000 ரூபாய் பரிசல்களும் 39 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 85,70,580 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து தங்க நாணயங்களும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 4462வது கோவிசத்த சீட்டிலுப்பின் வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து எண் வெற்றி இலக்கங்கள் 2, 19, 42, 63. மீண்டும் அந்த முடிவுகள். ஆங்கில எழுத்து எண் வெற்றி இலக்கங்கள் 2, 19, 42, 63. நேற்றைய தினம் மொத்தமாக 2,50,000 ரூபாய் பரிசல்கள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்த பரிசல்களாக 80,41,280 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 6,80,15,139 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 6,220வது மாஜன சம்பதவின் வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து வை வெற்றி இலக்கங்கள் 1, 6, 8, 0, 2, 5. மீண்டும் அந்த முடிவுகள். ஆங்கில எழுத்து ஒய் வெற்றி இலக்கங்கள் 1, 6, 8, 0, 2, 5. நேற்றைய தினம் 2,00,000 ரூபாய் பரிசல்கள் 2, மணிக்கும் 25,00,000 ரூபாய் பரிசல்கள் 2, 1,00,000 ரூபாய் பரிசல்கள் 11 வழங்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 2,43,73,960 ரூபாய் பரிசல்களாக வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,53,7,224 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட தனநிதானே, நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 2,250வது தனநிதானே சீட்டிலுப்பு முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து எக்ஸ் வெற்றி இலக்கங்கள் 61, 70, 72, 74. மீண்டும் அந்த முடிவுகள். ஆங்கில எழுத்து எக்ஸ் வெற்றி இலக்கங்கள் 61, 70, 72, 74. நேற்றைய தினம் 2,00,000 ரூபாய் பரிசல்கள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 60,98,400 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,39,10,847 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 2,568வது மெகா பவர் லோத்தருக்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில

ரூபாய் பரிசும் பரிசு ஒன்றும் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,26,720 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து மெகா சூப்பர் பரிசாக 29,47,667,634 ரூபாயும், அடுத்த பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும், கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட ஹந்தான் லொத்தருக்கான முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 1,529 ஹந்தான லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக கன்னி ராசி தெரிவாகியுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 14, 27, 37, 60. மீண்டும் அந்த முடிவுகள், ராசி, கன்னி, வெற்றி இலக்கங்கள் 14, 27, 37, 60. நேற்றைய தினம் 10 லட்சம் ரூபாய் பரிசு ஒன்றும் 25,000 ரூபாய் பரிசல்கள் 17 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 94,62,740 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 33,84,192 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட அத சம்பத, நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 795 அத சம்பதவின் முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து ஒய், வெற்றி இலக்கங்கள் 8, 0, 2, 5. மீண்டும் அந்த முடிவுகள், ஆங்கில எழுத்து ஒய், வெற்றி இலக்கங்கள் 8, 0, 2, 5. நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசல்கள் 2, 50,000 பரிசல்கள் 49 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 45,92,720 ரூபாய் பரிசல்களாக வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட ஜெயலோத்தருக்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 488 ஜெயலோத்தருக்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து ஆர், வெற்றி இலக்கங்கள் 7, 6, 0, 5. மீண்டும் அந்த முடிவுகள், ஆங்கில எழுத்து ஆர், வெற்றி இலக்கங்கள் 7, 6, 0, 5. நேற்றைய தினம் 50,000 ரூபாய் பரிசல்கள் 38 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 60,92,360 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. இவைதான் நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட தேசிய லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM.

ஜூன் மாதம் 17 தேதி புதன்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 4:23 மணி முதல் 5:53 மணி வரை, யமகண்டம் காலை 7:23 மணி முதல் 8:53 மணி வரை, ராகு காலம் காலை 11:53 மணி முதல் 1:23 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் அலைச்சல், ரிஷபம் நிம்மதி, மிதுனம் நன்மை, கடகம் வெற்றி, சிம்மம் பாசம், கன்னி முயற்சி, துலாம் நிறைவு, விருச்சிகம் சலனம், தனுசு கீர்த்தி, மகரம்.

0: கடகம் வெற்றி சிம்மம் பாசம் கன்னி முயற்சி துலாம் நிறைவு விருச்சிகம் சலனம் தனுசு கீர்த்தி மகரம் கவனம் கும்பம் போட்டி மீனம் சிந்தனை இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.
1: இன்றைய நாளுக்கான ராசி பலன் நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

டீச்சிங் நான் வச்சிருந்தா ரூல்ஸ், அந்த ரூல்ஸ் என் இஷ்டத்துக்கு அப்பப்ப மாத்திட்டே இருப்பேன். அது கட்சி பதுக்கத்தை ஃபாலோ பண்ணும். அதை விட்டுட்டு ஏதாவது அடாவடி தலைப்பட நினைச்ச என்னை கண்ட துண்டமா வெட்டி கழிச்சு போட்டுடுவேன். டைகர் காப்பகம்.

காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. எல்லாரும் சூப்பரான இந்த நாள் ஆரம்பிச்சு ஓடிக்கிட்டு இருப்பீங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்பதான் வேலைக்கு கிளம்பிட்டு இருப்பீங்க, சில பேர் வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க அப்படின்னு ஏராளமான விடயங்கள்லாம் இந்த காலை நேரங்கள்ல நடக்கும். உங்களை உற்சாகமா வச்சுக்கிறது மட்டும் இல்லாம ஏராளமான தகவல்களையும் சொல்வதற்காக நானும் தயாராக இருக்கிறேன். முதலாவது வந்து பாத்தீங்கன்னா, நாட்டில் இன்றைக்கி நாங்கள் காலையில் வேலைக்கு வரும்போதே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எப்படி இருந்துச்சு இந்த காலநிலைங்கும் போது, ஓகே இன்றைக்கி நாள் முழுக்க அடமலை அடித்து வாங்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பார்க்கலாம் நாட்டின் வானிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. நாட்டின் பல பகுதிகளிலும் இன்றும் மழையுடன் வானிலை நிலவும் என வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி மேல் சபரகமு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும், காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என எதிர்கூறப்படுது. இதேவேளை எவ்வா கிழக்கு மாகாணங்களில் சில பகுதிகளிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என தெரிவிச்சிருக்காங்க. இதனிடையே மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும், தென் வட மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும், திருகோணமலை மாவட்டத்திலும் மணித்தியாலத்திற்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. எனவே இடியுடன் கூடிய மழை ஏற்படக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா தற்காலிகமாக வந்து பார்த்தீங்கன்னா பலத்த காற்று, மின்னல் தாக்கங்கள் இதெல்லாம் ஏற்படுவதற்கான ஆபத்துகளும் இருக்காம், அதனால் அதிலிருந்து தவிர்த்து கொள்வதற்கான தேவையான நடவடிக்கைகளை வந்து எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் எதிர்வு கூற ஒரு பர்ற ஒரு காலநிலை மாற்றமாக எல்லாரும் நினைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல் நினோ அப்படிங்கிற வந்து இந்த காலநிலை மாற்றம். இதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எதிர்வரும் காலத்தில் ஏற்படக்கூடிய எல்னினோ காலநிலையை வந்து முன்னிட்டு இந்த காலநிலையை எதிர்கொள்வதற்காக அரசாங்கம் முன்கூட்டியே திட்டமிடல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் பேச்சாளர் நலிந்த ஜெயதீஷ் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் தான் இந்த விஷயத்தை தெரிவிச்சிருக்காங்க. எல்னினோ நிலைமையால் விவசாயம், உணவு உற்பத்தி மற்றும் நீர்வள முகாமைத்துவம் உள்ளிட்ட பல துறைகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தொடர்பில் அரசாங்கம் ஏற்கனவே கவனம் செலுத்தி வருவதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க. இதற்காக ஜனாதிபதியின் தலைமையில் பல சுற்று கலந்துரையாடல் நடத்தப்பட்டதுடன் அமைச்சர்களும் தங்களது அமைச்சு மட்டங்களில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசித்து வருவதாகவும் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. காலநிலை மாற்றம் தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் மற்றும் சம்பந்தப்பட்ட தரப்புகள் வெளியிட்டுள்ள முன்னறிவிப்புகள் அடிப்படையாக கொண்டு எதிர்வரும் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் அடுத்த ஆண்டிலும் உருவாகக்கூடிய சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு திட்டங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளதாக அவங்க சொல்லியிருக்காங்க. குறிப்பாக அடுத்த பயிற்சி காலத்தில் இந்த நிலைமையை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது தொடர்பிலும் விரிவான நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்களாம். இந்த நிலையில் பாதிப்புகளை குறைக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் உரிய நேரத்தில் மேற்கொள்வோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நலிந்த ஜெயதீஷ் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அப்போது ஒரு பக்கம் மழை வந்தாலும் எதிர்வரும் மாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன மாதிரியான ஒரு சூழல் வரும் அப்படின்னு வறட்சி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, இந்த வறட்சியை அடுத்து மீண்டும் மழை பெய்வதற்கான வாய்ப்பும் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எப்படி இருக்கும்போது இலங்கை விளையாட்டு ரசிகர்களுக்கு சந்தோஷமான ஒரு விடயம் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, முதலாவதாக நம்மளோட ருமேஷ் தரங்க அப்படிங்கிறவரை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். ஈட்டி எறிதல் போட்டியில வந்து பாத்தீங்கன்னா சாதனைகளை குவித்து கொண்டே செல்கிறார். இப்போது வந்து பாத்தீங்கன்னா செக் குடியரசில் நடைபெற்று வரும் உலக புகழ்பெற்ற ஒஸ்ட்ராபா கோல்டன் ஸ்பைக் அப்படிங்கிற வந்து தடகள தொடரில் வந்து இலங்கையின் முன்னணி ஈட்டி எறிதல் வீரர் ருமேஷ் தரங்க தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான செய்தியை உங்க எல்லாருக்கும் நாங்கள் அறிய தருகிறோம். ஆண்களுக்கான ஈட்டி எறிதல் போட்டியில் கலந்து கொண்ட அவர் மிகச்சிறப்பாக திறமையை வெளிப்படுத்தி முதலிடத்தை பெற்றிருக்கிறார். இந்த போட்டியில் 86.57 மீட்டர் தூரத்திற்கு ஈட்டியை எறிந்து ருமேஷ் தரங்க இந்த வரலாற்று வெற்றியை இலங்கைக்கு பதிவு செய்துள்ளார் அப்படிங்கிறது மிக குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். எதிர்வரும் 20ஆம் தேதி வந்து ருமேஷ் தரங்க மீண்டும் நாட்டை நோக்கி வரலாம், தனது வெற்றி பயணத்தை முடித்துக்கொண்டு அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்திருக்காங்க. ரசிகர்களும் சரி, இலங்கை மக்களும் சரி, அவரை வரவேற்பதற்காக வந்து பாத்தீங்கன்னா காத்துட்டு இருக்காங்க. சரி, 20ஆம் தேதி வரும்போது என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். இது இப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி, ஐசிசி மகளிர் T20 உலக கிண்ண தொடரில் மிக முக்கியமான ஆட்டத்தில் நடப்பு சாம்பியனான நியூசிலாந்து மகளிர் அணியை வீழ்த்தி இலங்கை மகளிர் அணி அபார வெற்றி பெற்றது. போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற நியூசிலாந்து மகளிர் அணி முதலில் துடுப்பெடுத்து ஆட தீர்மானித்தது. இதன்படி முதலில் துடுப்பெடுத்து ஆடிய நியூசிலாந்து மகளிர் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 6 விக்கெட்டுகளை இழந்து 150 ஓட்டங்களை பெற்றது. இதனையடுத்து 151 அப்படிங்கிற ஒரு ஆட்ட இலக்கை நோக்கி வந்து பாத்தீங்கன்னா இலங்கை அணி துடுப்பெடுத்து ஆடியிருந்தாங்க. 19.4 ஓவர்கள் நிறைவில் 5 விக்கெட்டுகளை இழந்து இலங்கை அணி வந்து பாத்தீங்கன்னா இந்த இலக்கை கடந்துருந்துச்சு. இந்த வெற்றியின் மூலம் இலங்கை அணி அரையிறுதிக்கு முன்னேற வாய்ப்பை பிரகாசப்படுத்திக்கிச்சு அப்படின்னு சொல்லலாம். நெருக்கடிக்கு மத்தியிலும் மிகச்சிறந்த முறையில் ஓட்டங்களை விரட்டி சென்ற இலங்கை அணியின்
நிலாக்ஷிகா சில்வாவின் பொறுப்பான ஆட்டம் வந்து பாத்தீங்கன்னா வெற்றி பாதை கலைத்து சென்றது. இது இப்படி இருக்கும்போது இந்த தோல்வி வந்து பாத்தீங்கன்னா நியூசிலாந்து அணிக்கு அரையிறுதிக்கு செல்லும் வாய்ப்பு வந்து இன்னும் கடினமாக்கி இருக்கு அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. எதை எப்படியோ இலங்கை விளையாட்டு ரசிகர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு மிக சந்தோஷமான செய்தியா இருக்கு. எப்படி இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஏராளமான தகவல்கள் இன்னும் இருக்கு. இந்த எல்லா தகவல்களும் கிடைக்கும் போது உங்களுக்காக நான் உடனுக்குடன் தரேன். தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க 102.6 102.8 வசந்தம் எஃப்எம்மின் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு. நான் உங்க சங்கர் புஷ்பராஜ்.

அரங்க மதிரட்டுமே, வணக்கம் வசந்தம், எல்லா இடமும் கேட்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பரா கேட்டுட்டு இருக்கீங்க. காலை பொழுது உற்சாகம், வணக்கம் வசந்தம். சரி, எப்படியெல்லாம் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இன்றைய நாளுக்கான தலைப்பு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் மிக ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா முதல் இன்றைய நாள் தலைப்பு வந்து ஞாபகப்படுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்த விடயங்களை பற்றி பார்க்கலாம். இப்போது வந்து பார்த்து அப்படிங்கன்னு சொன்னால், ஏராளமான விடயங்கள் வந்து நமக்கு இருக்கும். பட் நாட்டின் சூழலெல்லாம் கருதி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொந்த நாட்டிலேயே தொழில் செய்வோமா அப்படி இல்லைன்னு சொன்னால் வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலை செய்வோமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிச்சுட்டு இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது இது ரெண்டில் எது சரியான முடிவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் எனக்கு சொல்ல போகிறீங்க. வெளிநாட்டு வேலைவாய்ப்பா அல்லது சொந்த நாட்டிலேயே வந்து ஒரு தொழில் முயற்சியாக நம்ம ஒரு தொழில் தொடங்குறதா, எது நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் இந்த நாட்டையும் வலுவாக உயர்த்தும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? வெளிநாட்டு வேலைவாய்ப்பா அல்லது சொந்த தொழிலா? நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரம்ப காலங்களில் வெளிநாடுகளுக்கு போயிருப்பீங்க. வெளிநாடுகளுக்கு போயிட்டு தன்னோட சம்பாத்தியங்களை மேற்கொண்டு நாட்டுக்கு வந்து சொந்த தொழில் முயற்சி வந்து ஆரம்பிச்சிருப்பீங்க. சில பேர் நாட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா சொந்தமான தொழிலை ஒன்று தொடங்கி அதில் முன்னேறி மேலே வந்திருப்பீங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவில் இது ரெண்டில் எது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் சொல்லலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்க. 03-2-7-5-0-0-3 அல்லது 03-2-7-5-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக் வாங்க, அங்கே காலை பொழுதின் உற்சாகம் வணக்கம் வசந்தத்துக்காக ஒரு பதிவு போட்டுருவோம். அதன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணி அப்படின்னு சொன்னால் சேர்த்துக்கிறதுக்கு நானும் ஆவலாக காத்துட்டு இருக்கேன். இப்படியெல்லாம் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஏராளமான ஒரு சந்தோஷமான விடயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு இந்த மாதத்தில். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அமெரிக்க கடற்படையின் 2 மாத கால முற்றுகையை முறியடித்து ஈரானின் 2 பிரம்மாண்ட சூப்பர் டேங்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கப்பல்கள் வெற்றிகரமாக வெளியேறியுள்ளதாக வந்து பார்த்தீங்கன்னா கடல்சார் கண்காணிப்பு சேவை வந்து வெளியிட்டிருக்காங்க ஒரு தகவல். இதன் மூலம் கடந்த 2 மாதங்களில் முதன்முறையாக ஈரான் தனது மசகு எண்ணெயை ஏற்றுமதியை மீண்டும் ஆரம்பித்தது ஆஹா அப்படின்னு சொல்லி அவங்களோட எக்ஸ் தளத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பதிவிட்டிருக்காங்க. கடந்த June 15 அன்று பெறப்பட்ட செயற்கைக்கோள் புகைப்படங்கள் மற்றும் தானியங்கி அடையாள அமைப்பு தரவுகளின் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து உறுதி செஞ்சிருக்காங்க. இந்த இரு கப்பல்களும் கூட்டமாக மொத்தம் 3.8 மில்லியன் பேரல் ஈரானிய மசகு எண்ணெயை சுமந்து கொண்டு வெளியேறியுள்ளதாக கண்காணிப்பு குழு தெரிவிருக்காங்க. இதே வேலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸ்ட்ரீம் எனப்படும் ஈரானிய எண்ணெய் நிறுவனத்தின் 3வது கப்பலும் தற்போது முற்றுகை கோட்டை நோக்கி நகர்ந்து வருவதாக வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கப்பல் கடந்த 7 வாரங்களாக ஈரானுக்குள் நுழைவதற்காக பாகிஸ்தானின் பிரத்யேக பொருளாதார வலயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காத்திருந்த நிலையில் தற்போது முற்றுகை எல்லையை நோக்கி வந்து கொண்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. எது எப்படியோ இந்த பெட்ரோல் டீசல் விலைலாம் இறங்கினா போது நமக்கு இல்லையா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நமக்கு இருக்கு. இவங்க போடுற சண்டையில் நம்ம தான் திண்டாடிட்டு இருக்கோம். இதெல்லாம் இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச சந்தையில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையில் இன்று அதிகரிப்பு செய்துள்ளது. ஆஹா, ஒரு பக்கம் கூடுனா இன்னொரு பக்கம் இப்படி ஆகுது. சரி, இருந்தாலும் பரவாயில்ல. இதன் அடிப்படையில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 4,338.95 அமெரிக்க டாலர்களாக வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதேவேளை ஒரு அவுன்ஸ் வெள்ளியின் விலை 70.27 அமெரிக்க டாலர்களாக பதிவாகி இருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. சரி, எது எப்படியோ நம்ம தங்க வெள்ளி வாங்குறதுக்கெல்லாம் இப்போ வாய்ப்பு கிடையாது. ஆனால் கண்டிப்பாக டெய்லி வாகனங்களில் பயணிக்கிறதுனால இந்த எரிபொருள் விலை குறைஞ்சாலே போதும் அப்படிங்கிற நிலையில தான் நம்ம இருக்கோம். வாங்க, நாமளும் ஒருக்கா ஊரை சுற்றி பார்க்கலாம். அது இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஊரை சுற்றி பார்க்கணும், என்னத்தில் போகலாம்? சரி, உங்களுக்காக வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பஜாஜ் 3-வீலர் ஒன்று வாங்க. என்ன மாதிரியான 3-வீல் வாங்க போகிறீங்க? ஒரு எலக்ட்ரிக் 3-வீலர் வாங்கினீங்க அப்படின்னு சொன்னால் இலகுவாக இருக்கும். ஒரு சார்ஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர்கள் வரை நீங்கள் பயணம் செய்யலாம். அப்போ உடனே டேவிட் பீரிஸ் மோட்டோ கம்பெனிக்கு போங்க, பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் 3-வீலரை வாங்கி பயன்படுத்துங்க. எப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கட்டிட உபகரண பொருட்களாக இருக்கலாம் அல்லது கடல்சார் உபகரண பொருட்களாக இருக்கலாம், இதெல்லாம் போனோமா ஒரு இடத்துல வாங்கினோமா வந்தோமான் இருக்குன்னா நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனதா ஸ்டீல்ஸ் போங்க. அங்கே போனீங்கன்னு சொன்னால் ஒரே குறையின் கீழ் உங்களுக்கு தேவையான சகல விதமான கட்டிட உபகரண பொருட்களாக இருக்கலாம் அல்லது கடல் தொழில் உபகரண பொருட்களாக இருக்கலாம், இது அனைத்தையும் பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஞாபகப்படுத்துகிறோம். தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள். காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசந்தம்.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன்
1: தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்து விடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
3: டேக் கேர், டேக் கேர், பாதுகாப்பான பயணத்திற்கு.

காலை பொழுதின் உற்சாகம் வணக்கம் வசந்தம் கேட்டுட்டு இருக்கிறீங்க. ரொம்ப உற்சாகமான ரொம்ப எனர்ஜியான பாடல்கள் எல்லாமே உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. ஸோ நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து அப்படியே காதுகளை வசந்தம் வானொலி பக்கம் திருப்பி வச்சுட்டு இருந்தா உங்களுக்கான ஏராளமான தகவல்களோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறப்பான விடயங்களும் வந்து காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் ஞாபகப்படுத்துகிறோம். இப்போ கிளிநொச்சியில் ஒரு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கு. இது என்ன மாதிரியான ஒரு சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி நபர் ஒருவரிடமிருந்து 49,90,000 ரூபாவை மோசடி செய்தமை தொடர்பில் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் அளிக்கப்பட்டிருந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் விசேட புலனாய்வு பிரிவினர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விசாரணையை தொடங்கியிருக்காங்க. இதன் அடிப்படையில் நடத்தப்பட்ட தீவிரமான விசாரணையிலிருந்து என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நேற்று மதியம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்தில் இந்திய நாட்டவர் ஒருவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கிளிநொச்சி பகுதியைச் சேர்ந்த 32 வயதுடையவர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரியா, இப்போ வந்து இந்த நிதி மோசடி குறித்து கிளிநொச்சி விசேட குற்றப்புலனாய்வு திணைக்களம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விசாரணைகளை மேற்கொண்டிருக்காங்க. ஸோ வெளிநாடுகளுக்கு போவதாக சொல்லி போலியாக பணம் பெற்ற ஒருவர் தான் இந்த மாதிரியாக கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து ஞாபகப்படுத்தியிருக்காங்க. இது இப்படி இருக்கும்போது இந்த வெள்ளிக்கிழமையும் ஒரு சந்தோஷமான ஒரு விடயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அறிய தந்திருந்தோம். நமக்கு கிடையாது, இந்த உலக நாடுகளுக்கு. சரியா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விடயம் வந்து வெளியாகி இருக்கிறது. அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையினால எதிர்வரும் வெள்ளிக்கிழமை உத்தியோகபூர்வமான கைச்சாத்திடப்பட்டுள்ள புரிந்துணர்வு உடன்படிக்கையில் அமெரிக்கா மீறினால் அதற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என ஈரானிய நாடாளுமன்றத்தில் தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை குழுவின் தலைவர் வந்து இப்ராஹிம் அசிசி தெரிவித்திருக்காரு. சரியா, இது தெரிவிப்பு கிடையாது, அவருக்கான எச்சரிக்கையா சொல்லியிருக்காங்க. அவர் தனது சமூக ஊட பக்கத்தில் தான் இதில் வந்து குறிப்பிட்டிருக்காரு. சரியா, ஈரானின் உறுதியான நிலைப்பாடோடு ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காக அவங்க முயற்சிருக்காங்க. இதன் காரணமாக அமெரிக்கா ஈரான் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு பேச்சுவார்த்தை மேசைக்கு வந்தது. தற்போது லெபனானுக்கு எதிரான போரை முடிவுக்கு கொண்டு வருவதன் மூலமும் இந்த புரிந்துணர்வு உடன்படிக்கையின் ஒவ்வொரு சட்டங்கள் சரத்துக்களையும் முழுமையாக பின்பற்றுவதன் மூலமும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வாஷிங்டன் தனது அர்ப்பணிப்பை நிரூபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஈரானுக்கு எதிரான தன்னிச்சையான திணிப்பு செய்யும் காலம் இனி முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருக்காரு. சரி, எப்படியோ மறுபடியும் ஒரு சண்டையை ஆரம்பித்து எங்களை அதுக்குள்ளே இழுத்து விட வேணாம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா மிக தாழ்மையான வேண்டுகோளாக நாங்கள் முன்வைக்கிறோம். காரணம் என்ன, காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அங்கே அடிச்சுக்கும் போது பாதிக்கப்படுறது நாங்களாக தான் இருக்கோம். ஸோ அதனால தான் இந்த மாதிரியான ஒரு ரிக்வஸ்ட்டை வந்து நாம் வைக்க வேண்டியதாக இருக்குது. சரியா, இது இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் சூடு பிடித்து போகிற இன்னொரு விடயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபீஃபா வேர்ல்ட் கப் 2026 இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐ பிரிவில் வந்து இன்னைக்கு நடைபெற்ற இன்னும் ஒரு விறுவிறுப்பான லீக் போட்டி வந்து பார்த்தீங்கன்னா நார்வே மற்றும் ஈராக் அணிகள் மோதின. இதில் ஆரம்பத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஆதிக்கம் செலுத்திய நார்வே அணி 4-1 என்ற கோல் கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஈராக்கை வீழ்த்தியிருக்காங்க. நார்வே அணியுடன் நட்சத்திர வீரர் வந்து ஹெர்சிங் வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக 2 கோல்களை அடித்து அணியின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைந்திருக்கிறார். போட்டியில் 29வது மற்றும் 43வது நிமிடங்களில் அவர் இந்த கோல்களை பதிவு செய்திருக்கிறார். சரியா, ஈராக் அணியின் சார்பில் சை ஈசன் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டியின் 31வது நிமிடத்தில் ஒரு கோல் அடித்து தன் அணியின் ஆட்டத்துக்குள் கொண்டு வர முயற்சித்திருக்காரு. அவங்க மட்டும் கோல் அடிச்சுக்கிட்டு இருந்தா எப்படி, நாமளும் நடிப்போன்னு அப்போதான் அடிச்சிருக்காங்க. ஆட்டத்தின் 2வது பாதி வந்து பார்த்தீங்கன்னா நார்வே வீரர் லியோ வந்து 76வது நிமிடத்தில் ஒரு கோல் அடிச்சிருக்காரு. மேலும் ஆட்டத்தின் கூடுதல் நேரத்தில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈராக் அணியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெயின் வந்து துரதிருஷ்டவசமாக வந்து பார்த்தீங்கன்னா கோல் கீப்பர் கிட்ட போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா முடியாமல் போயிருக்கு. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா 4-1 அப்படிங்கிற ரீதியில் வந்து இந்த போட்டி முடிவடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அசத்தலான ஒரு வெற்றியை வந்து பார்த்தீங்கன்னா நார்வே அணி வந்து 3 புள்ளிகளுடன் தங்களது பிரிவில் குழு ஒன்றில் வந்து தற்காலிகமாக முதலிடத்தை வைத்திருக்காங்க. இதே பிரிவில் நடந்த மற்றொரு போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் 3-1 அப்படிங்கிற கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செனகல் அணியை வந்து வீழ்த்தியிருக்காங்க. 3 புள்ளிகளுடன் 2வது இடத்துல இருக்கிறாங்க. சரி, இதுதான் இப்போது வந்து நடக்கிற உலகக்கிண்ண ஃபீஃபாவில் என்னெல்லாம் நடக்குதோ அந்த தகவல்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய தகவல்கள் எங்களுக்காக வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக எடுத்து சொல்வதற்கு நானும் தயாராக இருக்கிறேன். இது எப்படி இருக்கும்போது நாம் எப்போவுமே ஞாபகப்படுத்துகிறோம், உங்களுக்கு ஒரு விடயம் வந்து வாங்கணும், ஒரே இடத்துல போய் வாங்கணும், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா விலை குறைவாக இருக்கணும், அதே நேரம் நம்பிக்கையாகவும் இருக்கணும், பயண செலவுகளும் கம்மியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவோம், கட்டிட உபகரண பொருட்கள் அல்லது கடல் தொழில் உபகரண பொருட்களை வாங்குவதற்கு இன்றே விரைந்து செல்லுங்கள். ஜனதா ஸ்டீல்ஸ், அங்கே போயிட்டு உங்களுக்கு தேவையான பொருட்களை ஒரே கூறியின் கீழ் மிக நம்பிக்கையுடன் வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து நாங்கள் ஞாபகப்படுத்திக்கிறோம். சரியா, இப்படி எல்லாம் விடயங்கள் இருக்குது. ஸோ உங்களுக்காக நாங்கள் எல்லா விடயங்களையும் சொல்லிக்கிட்டு இருக்க நம்மளோட காலை நிகழ்ச்சியில் தொடர்ந்து மின்னது கொள்ளுங்க. காலை பொழுதின் உற்சாகம் வணக்கம் வசந்தம்

0: வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம் இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரம் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: ஏதாவது ஒரு முச்சக்கர வண்டியை வாங்க வேண்டும்.
2: ஏதாவது ஒன்றல்ல, முச்சக்கர வண்டி என்றால் அது பஜாஜ் தான். வாங்கிய பின்பு சிறந்த சேவைகள், பராமரிப்பும் குறைவு.
0: மேம்படுத்தப்பட்ட பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி, முச்சக்கர வண்டிகளின் தாயகமான ஜேவி பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டிடம் இருந்து. மனதை ஆளும் இசையின் இனிய நொடிகள், மெல்லிசையும் வெறுகான வரிகள். பாடலும் ஒரு நினைவு, ஒவ்வொரு ராகம் ஒரு உணர்வு, இதயத்தை வருடும் இடைக்கால பாடல்கள்.

உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. காலை பொழுது உற்சாகம், வணக்கம். வசந்தம் கேட்டுட்டு இருக்கோம். ஏராளமான தகவல்கள், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜியான சில விஷயங்கள், நமக்கு சந்தோஷம் தரக்கூடிய மாதிரியான தகவல்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பகிர்ந்து கொண்டுட்டு இருக்கேன். சரி, எப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு மகிழ்ச்சியான செய்திங்க. இது யாருக்கு மகிழ்ச்சி அமையும் அப்படிங்கிறது தான் தெரியல. பட் இருந்தாலும் இந்த மகிழ்ச்சிகரமான செய்தி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் மகிழ்ச்சி தரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். என்ன செய்தி வந்திருக்குன்னா, இனி காவல்துறைக்கு எதிராக முறைப்பாடா அல்லது பாராட்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சம்பவம். இலங்கை காவல்துறையினால் வழங்கப்படும் சேவைகள் தொடர்பில் பொதுமக்கள் கருத்துக்கள், முரண்பாடுகள் அல்லது பாராட்டுகள் மற்றும் ஆலோசனைகளை பெற்றுக் கொள்வதற்கான புதிய QR குறியீட்டு முறையானது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கமைய நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களின் சேவைகள் குறித்து பொதுமக்கள் தங்களது கருத்துக்களை நேரடியாக வழங்குவதற்காக ஸ்ரீலங்கா போலீஸ் கம்யூனிட்டி ஃபீட்பேக் போர்ட்டல் என்ற இணையவழி டிஜிட்டல் தளம் செயல்படுத்தப்பட உள்ளது அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகியிருக்கு. எப்படி இருக்கு இல்லையா? பொதுமக்கள் தெரிவிக்கும் முறைப்பாடுகள், கருத்துக்களை பகுப்பாய்வு செய்து மக்களை மையமாக கொண்ட திறமையான சேவையை வழங்குவதே இதன் நோக்கம் எனவும் காவல்துறையினர் தெரிவிச்சிருக்காங்க. QR குறியீட்டை பயன்படுத்தி பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான பிரிவை தேர்ந்தெடுத்து தகவல்களை பதிவு செய்ய முடியும். அத்துடன் விருப்பமுள்ளவர்கள் தங்களது தனிப்பட்ட தகவல்களையும் வழங்க முடியும். காவல் நிலையத்திற்கு வந்ததற்கான காரணம் அல்லது சம்பவம் தொடர்பான விவரங்களையும் பதிவு செய்யும் வசதியும் இதுல வந்து இருக்கு. நீங்க என்ன காரணத்துக்காக போனீங்க, உங்களை அவங்க எப்படி நடத்துனாங்க, இல்லை உங்களுக்கான சேவையை வந்து தந்தாங்களா இல்லையா அப்படிங்கிற வந்து விஷயங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் பதிவிடலாம் அப்படிங்கிற ஒரு வசதியும் இருக்கு அப்படிங்கிறாங்க. இதேவேளை இலங்கை காவல்துறையின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் E-Service என்ற பகுதி மூலமாகவும் இந்த கம்யூனிட்டி ஃபீட்பேக் போர்ட்டல் தளத்தை அணுக முடியும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதனிடையே அனைத்து காவல் நிலையங்களிலும் வரவேற்பு பிரிவுகளில் மற்றும் முறைப்பாட்டு பிரிவுகளுக்கு அருகில் QR குறியீட்டு பலகைகள் காட்சிப்படுத்தப்பட உள்ளதாகவும் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை ஊடகப்பிரிவு தெரிவிச்சிருக்காங்க. இதையல்லவோ இத்தனை காலமாக தேடிக்கொண்டிருந்தோம் அப்படின்னு சொல்லி பல பேர் யோசிச்சிருப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு தகவல்களும் வந்திருக்கு. நாடு எங்கே சார் போயிட்டுருக்கு? இப்போயாவது சிங்கப்பூர் ஆகுமா அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்குறீங்க. பட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வரவேற்கத்தக்க விடயங்கள். ஏன்னா முறைப்பாடுகளுக்காக போயிட்டு முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி வெளியில் வந்து சொல்கிறத விட இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து சொன்னால் இது எல்லாருக்குமே நன்மையாக அமையும் அப்படிங்கிறதை ஞாபகப்படுத்திட்டு இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் ஒன்று உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ITN ஊடக வலையமைப்பு ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்தோடு இணைந்து டேக் கேர், பயணத்தின் போதான பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி ஒரு வேலைத்திட்டம் ஒன்று மேற்கொண்டுருக்கோம். பாடசாலை மாணவர்களுக்கான வீதி விபத்துக்கள் தொடர்பான வந்து பார்த்தீங்கன்னா அறிவுறுத்தல்கள் மற்றும் அதை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் செயல் திட்டமானது நாடளாவிய ரீதியில் நடைபெற்று கொண்டிருக்கு. இன்றைய தினமும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெல்தெனியவில் இருக்கக்கூடிய தேசிய பாடசாலையில் வந்து இந்த விடயம் நடைபெற்று கொண்டிருக்கு. இதை பற்றிய ஒரு அப்டேட்டும் உங்களுக்கு அடுத்தடுத்த மணித்தியாலங்களில் வர்றதுக்காக காத்துட்டு இருக்கு. சரி, இதெல்லாம் எப்படி இருக்கும்போது உறுதியான ஒரு வீடு அல்லது கட்டிடம் கட்டணும், என்னோட பரம்பரை என்னோட பேரையே சொல்லணும் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரமான பொருட்களை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட வீடுகளை அமைக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது இந்த தரமான பொருட்களை கொண்டு அமைக்கும் வீட்டுக்கு இன்னும் உறுதி சேர்க்கணும் அப்படின்னா மெல்வா QST கம்பிகளை வாங்கி பயன்படுத்தி பாருங்க. காலம் தாண்டியும் நிலைத்து நிற்கும் கட்டிடம் உங்கள் பேரையே வரலாறு சொல்லும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைய போயிட்டு வாங்குங்க மெல்வா QST கம்பிகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஞாபகப்படுத்துறோம். அடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைப்பு ஒன்று நாம கேட்டிருந்தோம் இன்றைய தினத்துக்கு. என்ன அப்படின்னா, வெளிநாட்டு வேலை வாய்ப்பா அல்லது சொந்த நாட்டிலேயே வந்து தொழில் முயற்சியா, இதில் எது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டையும் நம்மளையும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் அப்படின்னு கேட்டிருக்கோம். இதுக்கும் அழைப்பினை ஏற்படுத்தி உங்களோட கருத்துக்களை சொல்லலாம். அலையுங்கள் 0312-2775 0301-2775 111 அப்படிங்கிறீங்களோட தொலைபேசி இலக்கத்துக்கு. அப்படி இல்லை நான் வசந்தத்தின் ஃபேஸ்புக் வாங்க அங்கே வந்தீங்கன்னு சொன்னேன், வணக்கம் வசந்தத்துக்காய் ஒரு பதிவு இருக்கும், அதன் கீழே வந்து உங்களுக்கு கருத்துக்களை பதிவிடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நாங்கள் ஞாபகப்படுத்தி கொள்கிறோம்.

மாமே

0: 2.8 வசந்தம் FM. வளர்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநி தானை சீரழப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
0: முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
2: வெளிநாடொன்றில் வேலை பெற்றுத் தருவதாக கூறி நபர் ஒருவரிடம் நிதி மோசடி செய்த குற்றச்சாட்டு தொடர்பில் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் செய்யப்பட்ட முறைப்பாட்டுக்கமைய வெளிநாட்டு சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கிளிநொச்சி கோட்ட விசேட குற்றப்புலனாய்வு பிரிவினரால் நேற்று இந்த மோசடி சம்பவம் தொடர்பாக இலங்கை குடியுரிமை பெற்ற ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கிளிநொச்சி பகுதியைச் சேர்ந்த 32 வயதுடையவர் எனவும் போலீசார் தெரிவித்தனர். இந்நிலையில் சம்பவம் குறித்து கிளிநொச்சி கோட்ட விசேட குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.
0: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்
2: கிழக்கு ஆப்பிரிக்காவின் எத்தியோப்பியாவின் வடக்கே அம்ஹராவின் டெசி பகுதியிலிருந்து தலைநகர் அடிஸ் அபாபாவை நோக்கி பயணித்த பயணிகள் பஸ் ஒன்று நேற்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. பஸ் கொம்போல்சோ எல்லைக்குட்பட்ட மலைப்பாங்கான வளைவு பகுதியில் சென்று கொண்டிருந்த போது சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து திடீரென செங்குத்தான பள்ளத்தில் தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் பஸ்ஸில் பயணித்த 31 பயணிகள் உயிரிழந்துள்ளதுடன் பலர் படுகாயமடைந்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்
3: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநி தானை சீரழப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12

காலை பொழுதின் உற்சாகம், வணக்கம், வசந்தம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இறுதி மனுத்தியாளத்துக்குள்ள நுழைந்திருக்கோம். இன்னும் தகவல்கள் ஏராளம் உங்களுக்காக நான் வைத்திருக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தி விட்டு செல்வோம். நீண்ட தூர பயணங்கள்லாம் போய் வரணும், செலவு கம்மியா இருக்கணும், இந்த பியோல் கிரைசிஸ் எல்லாம் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு போற பயண செலவுகள் வந்து பாத்தீங்கன்னா குறைவான செலவில் நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒரு வாகனம் ஒன்று வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் முச்சக்கர வண்டிகளை வந்து வாங்கலாம். அப்படி வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறை 236 சிசி என்ஜினை கொண்டிருக்கு பஜாஜ் முச்சக்கர வண்டிகள். அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி ரிவர்ஸ் கியர் ஆப்ஷன், இன்னும் ஏராளமான ஆப்ஷன்ஸ்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அப்படி இருக்கும்போது இன்றைக்கே டேவிட் பீரிஸ் மோட்டோ கம்பெனிக்கு போயிட்டு உங்களுக்கான பஜாஜ் த்ரீ வீலர் வந்து வாங்கிக்கிங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். இதெல்லாம் இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு செய்தி வந்திருக்கு. ஏராவூரில் இடம்பெற்ற செய்தி தான் இது. மட்டக்களப்பு ஏராவூரில் 16 வயதுடைய சிறுவர் ஒருவரை கடத்தி சென்று தாக்கிய சம்பவம் தொடர்பாக மற்றொரு 16 வயது சிறுவன் காவல்துறையினால் கைது செய்யப்பட்டிருக்காரு. பாதிக்கப்பட்ட சிறுவனின் தாயார் வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையில் நேற்று முன்தினம் இந்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டதாக ஏராவூர் காவல்துறை பொறுப்பு அதிகாரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா சொல்லியிருக்காங்க. முன்னதாக ஏராவூர் காவல்துறைக்கு பிரிவுக்குட்பட்ட சில பகுதிகளிலும் இளம் வயதினரை கொண்ட குழுக்களுக்கிடையே நீண்ட காலமான முறைப்பாடுகள் அல்லது முரண்பாடுகள் வந்து நிலவி வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பின்னணியில் பழிவாங்கும் நோக்கில் தான் இப்படி ஒரு சம்பவம் வந்து இடம்பெற்றிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. 16 வயதில் உங்களுக்கு என்ன பழிவாங்குற நடவடிக்கை? சரி, இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபுட்பால் அப்படின்னு சொன்னாலே நமக்கு தெரிஞ்ச மிக பிரபல்யமான பேர்களில் ஒன்று தான் மெஸ்ஸி. சரியா, பிகிலு அது வேற, நமக்கு தெரிஞ்ச முக்கியமான பேர் வந்து மெஸ்ஸி. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று மெஸ்ஸி மெரசல் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். பிகில் தான் பண்ணியிருக்கணும், பட் அவர் மெரசல் பண்ணியிருக்காரு. என்ன 2026 ஃபீஃபா உலக கிண்ண கால்பந்து திருவிழாவில் குரூப் ஜேல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நடப்பு சாம்பியனான அர்ஜென்டினா அணி அல்ஜீராவை வந்து பார்த்தீங்கன்னா 3-0 அப்படிங்கிற கோல் கணக்கில் வீழ்த்து தொடரை வெற்றி கொண்டிருக்கு. இந்த போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினா அணி நட்சத்திர வீரர் அணித்தலைவர் லியோனா மெஸ்ஸி வந்து பார்த்தீங்கன்னா ஹாட்ரிக் கோல் அடித்த 3 கோலுமே அவர் தான் அடிச்சிருக்காரு. சரியா, ஒரு அசத்தலான சாதனையை வேற படைச்சிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா சிட்னி மைதானத்தில் நடைபெற்ற இந்த விறுவிறுப்பான ஆட்டத்தின் தொடக்கம் முதலே அர்ஜென்டினா அணி ஆதிக்கம் செலுத்தியது. ஆட்டத்தின் 17வது நிமிடத்தில் மெஸ்ஸி தனது முதல் கோலை அடித்து அணிக்கு முன்னணியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி கொண்டு போய் வச்சிருக்காரு. நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் கோல் அப்படின்னு. அதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்ஜீரியா அணியினர் பதிலுக்கு எவ்வளோதான் முயற்சி செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால ஒரு கோல் கூட போட முடியல. இருந்தாலும் 2வது பதில 60வது மற்றும் 76வது நிமிடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து கோல்களை வந்து பார்த்தீங்கன்னா மெஸ்ஸி அடிச்சு ஹாட்ரிக் சாதனை படைச்சிருக்காரு. முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினா 3-0 அப்படிங்கிற கலக்கில் அல்ஜீராவை வீழ்த்தி 3 புள்ளிகளுடன் தனது பிரிவில் முதலிடத்தை பிடித்துள்ளது. உலக கோப்பை வரலாற்றில் மெஸ்ஸியின் இந்த அதிரடி ஆட்டம் வந்து அவங்க ரசிகர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய உற்சாகம். இதெல்லாம் யாரால? மெஸ்ஸியால. சரியா, இப்படியெல்லாம் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஏராளமான தகவல்கள் உங்களுக்கு இருக்கு. நீங்களும் நாங்கள் கேட்டிருந்த கேள்விக்கு ஏராளமான பேர் வந்து பதில்களை சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க யார் அப்படிங்கிறதையும் நாங்கள் ஞாபகப்படுத்துறதுக்கு முன்னாடி நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்துங்க. நம்ம கேட்டிருந்தோம் சொந்த நாட்டிலேயே ஒரு தொழில் முயற்சி ஏற்படுத்தி நம்ம இருக்கிறதா, அப்படி இல்லைன்னு சொன்னா வெளிநாட்டு வேலைகளுக்கு போறத, இதுல எது நாட்டையும் வீட்டையும் முன்னேற்றும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். இதுக்கான பதில்களை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழைப்பினை ஏற்படுத்துங்க. 011-2-75 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக் வாங்க, அங்கே வந்தீங்கன்னு சொன்னால் வணக்கம் வசந்தத்துக்காக ஒரு பதிவு போட்டுரும். அதன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களையும் வந்து நீங்கள் தெரிவிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நாங்கள் உங்களுக்காக ஞாபகப்படுத்துகிறோம்.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்.
1: ஏதாவது ஒரு முச்சக்கர வண்டியை வாங்க வேண்டும்.
2: ஏதாவது ஒன்றல்ல, முச்சக்கர வண்டி என்றால் அது பஜாஜ் தான். வாங்கிய பின்பு சிறந்த சேவைகள், பராமரிப்பும் குறைவு.
3: மேம்படுத்தப்பட்ட பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி. முச்சக்கர வண்டிகளின் தாயகமான ஜேவி பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் இடமிருந்து.
4: The best live music streaming in Sri Lanka. Vasanta, Vasanta.

0: காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசந்தம் கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை சொல்வதற்காக வந்திருக்கும் ஐடி ஊடக வலையமைப்பு கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்துடன் இணைந்து டேக் கேர் பயணத்தின் போதான பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி ஒரு வெற்றிகரமான செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இன்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான இடத்துல இருந்து நம்மளோட இணைந்து கொள்றார் விஜய். வணக்கம். வணக்கம் விஜய். வணக்கம். சரி, இன்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா டெல்தனியில் இருக்கக்கூடிய ஒரு பாடசாலையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான செயல் திட்டமானது இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. அங்கே தான் நம்மளோட விஜய் இணைந்திருக்கிறார் நேரடியாக. வணக்கம். விஜய், உங்களோட அழைப்பு சற்று தெளிவில்லாம இருக்கு.
1: ஹலோ,
0: வணக்கம், சொல்லுங்க.
1: வணக்கம். வணக்கம் சங்கர், என்னுடைய வசந்தம் சொன்ன காலை பொழுது வணக்கம். உங்களுக்கு தெரியும், எங்களுடைய கேகேஆர் வேலை திட்டமானது நாடுபூராகவும் உள்ள பாடசாலைகளில் பாடசாலை மாணவர்களுக்கு வீதி போக்குவரத்து சம்பந்தமாக, வீதி விபத்துகள் சம்பந்தமாகவும் தெளிவூட்டும் ஒரு வேலை திட்டமாக கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்தோடு இணைந்து சுவாதீன ஊடக வலையமைப்பின் வசந்தம் டிவி, வசந்தம் எஃப்எம், லக்கண்ட ஐடி என்பவை நான்கும் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த இரண்டாவது கட்டத்தின் ஆறாவது வேலை திட்டமாக தெல்தனிய தேசிய பாடசாலையில் எங்களுடைய வேலை திட்டமானது இன்றைய நாளும் மிக சிறப்பாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. தெல்தனிய கல்வி வலயத்திற்குட்பட்ட 13 பாடசாலைகள் இதுவரையில் வருகை தந்திருக்கிறது. இந்த 13 பாடசாலைகளில் உள்ள பாடசாலை மாணவர்களையும் அதே போல தெல்தனிய தேசிய பாடசாலையில் உள்ள மாணவ மாணவிகளையும் ஒன்றிணைத்துக் கொண்டு இந்த வேலைத்திட்டத்தை நாங்கள் மிக சிறப்பாக ஆரம்பித்திருக்கோம்.
0: சிறப்பு சிறப்பு.
1: இலங்கையில் அதிகரித்து வரும் இந்த வீதி விபத்துகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் கிளீன் ஸ்ரீலங்கா செயலகம், இலங்கை போலீசார், இலங்கை போக்குவரத்து போலீசார், கல்வி அமைச்சு, அதே போல இலங்கை மோட்டார் போக்குவரத்து திணைக்களம், சுயாதீன ஊடக வலையமைப்பு, இவை அனைத்தும் இணைந்து இந்த வேலைத்திட்டத்தை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கோம். இன்றைய நாளிலும் எங்களுடைய பாடசாலை மாணவர்களுக்கு வீதி போக்குவரத்து சம்பந்தமாக விழிப்புணர்வு ஊட்டக்கூடிய பல விடயங்களை நாங்கள் தெளிவுபடுத்துவதற்கு தயாராக இருக்கிறோம். எங்களுடைய போக்குவரத்து போலீசார் மிக தயார் நிலையில் இருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு வீதியில் நாங்கள் எவ்வாறு பயணிக்க வேண்டும், வீதி விபத்துகள் எவ்வாறு ஏற்படுகிறது, அதை நாங்கள் தவிர்த்துக் கொள்ளும் வழிமுறைகள் என்னென்ன, ஒரு விபத்துக்கு முகம் கொடுக்கும் பொழுது அந்த நேரத்தில் நாங்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் போன்ற பல விடயங்களை எங்களுடைய போக்குவரத்து போலீசார் நேரடியாக காட்சிகள் மூலம், குறுநாடகங்கள் மூலம், அதே போல கனோலிகள் மூலமாகவும், கருத்தரங்கள் மூலமாகவும் பல விடயங்களை எங்களுடைய பாடசாலை மாணவர்களுக்கு தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். எனவே பாடசாலை மாணவர்களை பொறுத்தவரை மிக முக்கியமான ஒரு வேலை திட்டமாக இந்த வேலை திட்டம் இருக்கிறது. பாடசாலை மாணவர்களுக்கு வீதி போக்குவரத்து சம்பந்தமாக மிக முக்கியமான தெளிவூட்டல்களை எங்களுடைய போக்குவரத்து போலீசார் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். இன்றைய நாளிலும் 3 மணி வரை இந்த வேலை திட்டமானது எங்களுடைய தெல்தனிய தேசிய பாடசாலை இடம்பெற தயாராக இருக்கின்றது. எனவே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாடசாலை மாணவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு வேலை திட்டமாக இந்த வேலை திட்டம் மாறுவதற்கு தயாராக இருக்கிறது. பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற ரீதியில் சுயாதீன ஊடக வலையமைப்பின் வசந்தம் டிவி, வசந்தம் எஃப்எம் எங்களுடைய தமிழ் பாடசாலை மாணவர்களையும், இஸ்லாமிய பாடசாலை மாணவர்களையும், சகோதர பாடசாலை மாணவர்களையும் ஒன்றிணைத்துக் கொண்டு வேலை திட்டத்தை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். அடுத்தடுத்த மணித்தியாலங்களில் இது பற்றிய மேலதிக தகவல்களோடு இணைந்து கொள்கிறோம் சார்.
0: நன்றி நன்றி நன்றி விஜய். பாத்தீங்கன்னு சொன்னா ஐடி ஊடக வலையமைப்பினால வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு செயற்திட்டம் வந்து பாத்தீங்கன்னா நாடளாவிய ரீதியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. நாளைய தினமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான பாடசாலையில இந்த மாதிரியான செயல் திட்டம் இடம்பெற இருக்கு. அதையும் நான் ஞாபகப்படுத்துறேன். நாளைய தினம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கம்பளையில் இருக்கக்கூடிய விக்ரம்பாகு தேசிய பாடசாலையில தான் காலை 7 மணி முதல் வந்து பாத்தீங்கன்னா இந்த செயல் திட்டம் நடைபெறுவதற்காக காத்துட்டு இருக்கு. இன்றைய தினம் எங்க இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட குழுவினர் வந்து தெல்தனிய தேசிய பாடசாலையில தான் இருக்காங்க. மாலை 3 மணி வரை இவங்க அங்கே இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறேன். இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு வந்து ஒரு முச்சக்கர வண்டி வாங்கணுங்கிற ஆசை இருக்கும், வீட்டுக்கு ஒரு வாகனம் தேவை அப்படிங்கிற ஆர்வம், ஆசை, கனவு எல்லாருக்குமே இருக்கும். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எரிபொருள் வெளியேற்றங்கள்லாம் இருக்கிறதுனால இதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய வகையில், ஈடு செய்யவே கூடிய வகையில் ஒரு முச்சக்கர வண்டி கிடைத்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிப்பீங்க. உங்களுக்காக வருது பஜாஜ் விகோ எலக்ட்ரிக் 3-வீலர்கள். வீட்டில் இருக்க பிளக் பாயிண்ட்லேயே நீங்கள் வந்து இதை சார்ஜ் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னு சொன்னால் 150 கிலோமீட்டர்கள் வரை ஒரு சார்ஜுக்கு இது ஓடக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஈஸியான நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. 24/7 உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்வீஸ் அசிஸ்டன்ட் காத்துட்ருக்காங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உடனே நீங்கள் இருக்க இடத்துக்கு வந்து வந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். எப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டிட உபகரண பொருட்கள் அல்லது கடல் தொழில் உபகரண பொருட்கள் இவை அனைத்தையும் ஒரே இடத்துல போயிட்டு வாங்கணும் அப்படின்னா நீங்கள் போக வேண்டிய ஒரே இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனதா ஸ்டீல்ஸ். ஒரே கூரையின் கீழ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான சகல விதமான பொருட்களையும் வாங்கிட்டு நீங்களும் நிம்மதியாக வீடு திரும்பலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகப்படுத்துகிறோம். ஸோ தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க. காலை பொழுதின் உற்சாகம் வணக்கம் வசந்தம்.
2: I think my heart just skipped a beat.

காற்றலையில் முதல்வர் முதல்வர் வசந்தம் எஃப்எம் 40 வருஷம்.

காலை பொழுது உற்சாகம், வணக்கம், வசந்தம் கேட்டு இருக்கீங்க. ஏராளமான தகவல்களோட ஓடிட்டு இருக்க நம்மளோட இந்த நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, நாம கேட்டிருந்த கேள்விக்கு தலைப்புக்கு யாரெல்லாம் பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா பாத்திரலாம். நாம என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, சொந்த நாட்டுல தொழில் முயற்சி செய்யறதா அப்படி இல்லைன்னு சொன்னா, வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போவதா, வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போதா, இல்ல சொந்த நாட்டுல வந்து தொழில் முயற்சி தொடங்குவதா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, வீட்டுக்கும் நாட்டுக்கும் நல்லது அப்படின்னு கேட்டிருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, சொல்லி வச்சாரு போற எல்லாரும் ஒரே மாதிரி பதில் சொல்லியிருக்காங்க. சரி, யார் யாருன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ரமேஷ் வந்திருக்காங்க. ரமேஷ்குமார் வந்து பார்த்தீங்கன்னா கீரிமலையிலிருந்து வந்திருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சுய தொழில் செய்யலாம், நம்ம நாட்டிலே இருக்கலாம், நம்ம சொந்தங்களோடு இருக்கலாம், அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. சரி, அவர் மட்டும்தான் அப்படி சொல்லியிருக்காருன்னு பார்த்தா கிடையாது. கொழும்பு 14 மும்தாஸ் பேகம் இருந்து சொல்லியிருக்காங்க, நம்ம நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கூலி வேலை செய்யறவங்க கூட குடும்பத்தோட சந்தோஷமா நேரத்தை செலவிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, நமக்கேற்ற நம்ம தகுதிக்கேற்றால் போல் நம்ம வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய ஒரு வேலையை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம நாட்டிலே தேடிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம நிம்மதியா வாழலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. விமலாதேவி ரத்னபுரியில இருந்து வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தான் 10 வருடங்களாக வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டில் வேலை செய்த அனுபவம் அவங்களுக்கு இருக்காம். ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா, இந்த 10 வருடத்துல தன்னோட குடும்ப வாழ்க்கையும் கணவனையும் இழக்கிறதுக்கு நேரிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதே சொந்த நாட்டில் இருந்திருந்தேன்னு சொன்னா எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது, அப்ப சொந்த நாட்டில் ஒரு தொழில் செய்யறதுதான் சரி அப்படின்னு அவங்க அவங்க வாழ்க்கை அனுபவத்தில இருந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, வத்தலிருந்து ஐயா கண்ணும் சொல்லியிருக்காரு வந்து பாத்தீங்கன்னா, உள்நாட்டில் தான் இருக்கணும், அப்பதான் சரி அப்படின்னு இருக்காரு. கிரியலை ராஜலட்சுமி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, நம்ம வாழ்க்கையை உள்நாட்டிலிருந்து முன்னேற்றணும்னு சொன்னாதான் நம்ம குடும்பத்தோட இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்லியிருந்தாங்க. சரி, எப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக்கில் யார் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பருத்தி துறையிலேருந்து அருள்மொழி சொல்லியிருக்காங்க, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு செல்வதை விட்டு இங்கே நல்ல தொழில் அல்லது வேலையொன்று இருந்தால் இங்கே நிம்மதியாக குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கலாம். வெளிநாட்டில் அவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் என்று நான் கண்டேன். நான் ஸ்வீடன் சென்று வந்த நாள் வந்து பார்த்துருக்காங்களாம். அங்கே உள்ள நிலைமைகள் பணத்தை பார்க்கலாமா, ஆனால் அங்கே இருக்கிற குளிர்லையும் அங்கே இருக்கிற வாழ்க்கையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க கண்ணூடாக கண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதனால வந்து குடும்பத்தோடு இருக்கலாம் அப்படிங்கிறதா அவங்களும் முன்வைக்கிற கருத்தாக இருக்குது. இதெல்லாம் இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு திருமண நாள் வாழ்த்தோன்னையும் ஒருத்தர் வந்து நமக்கு எடுத்துகிட்டு சொல்லியிருந்தார். ரமேஷ் வந்திருந்தார் சஃபுமல் கந்தையிலேருந்து. அவரோட இன்றைக்கு 8வது கல்யாண நாளாம். அவங்க மனைவி ஸ்ரீதேவிக்காக ஒரு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லியும் கேட்டிருந்தாரு. சரி, நன்றி. இப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தலைவலி காய்ச்சல் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த காலநிலையின் காரணமாக. அப்படி இருக்கும்போது மெல்டோலோன் எடுத்துக்கோங்க. மெல்டோலோன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட தலைவலி காய்ச்சல் எல்லாம் பறந்து போயிரும் அப்படிங்கிறதையும் நாங்கள் ஞாபகப்படுத்துறோம். தொடர்ந்து மின்னந்து கொள்ளுங்க. காலை பொழுது உற்சாகம், வணக்கம், வசந்தம்.

0: இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8
1: அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
2: வீதியில் வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு திரை உலகின்

உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. காலை பொழுதின் உற்சாகம் வணக்கம். வசந்தம் கேட்டுருக்கிறீங்க. இந்த உற்சாகம் நாளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராளமான தகவல்களை உங்களுக்கு தந்திருக்கேன் அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்னும் ஒரு தகவல் இருக்குது உங்களுக்காக தருவதற்காக. உடவளவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீர் வெட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடவளவை நகரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள சில பகுதிகளில் 13 மணித்தியாலங்களுக்கு நீர் வெட்டு வந்து அமல்படுத்தப்பட உள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது. உடவளவை நீர்வளங்கள் திட்டத்தின் அத்தியாவசிய பராமரிப்பு பணி காரணமாக இந்த தற்காலிக நீர்வெட்டு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி உடவளவை நகரம் மற்றும் ஆர்ஐடி நகர எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் இன்று காலை 9 முதல் இரவு 10 வரை வந்து பாத்தீங்கன்னா 13 நீர்வெட்டு அமல்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இக்காலப்பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா நுகர்வோருக்கு ஏற்படும் அசௌகரியங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வருத்தத்தை தெரிவிக்கிறதாகவும் அந்த திணைக்களம் சொல்லியிருக்கு. இது எப்படி இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அதிவேக நெடுஞ்சாலையில் பயணிப்போருக்கு சரியா ஆசனப்பட்டி அணியும் சட்டம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் தீவிர நடைமுறைக்கு கொண்டு வர்றாங்க இந்த மாதம் 20 தேதியிலிருந்து. அதனால வந்து பாத்தீங்கன்னா வீதி பாதுகாப்பு குறித்த தேசிய சபை இந்த விடயத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. குறிப்பாக அதிவேக நெடுஞ்சாலையில் பயணிக்கும் அனைத்து வாகனங்களுக்கும் ஆசனப்பட்டிகளை அணிவது கட்டாயமாகும் என வீதி பாதுகாப்பு தேசிய சபையின் தலைவர் மஞ்சுல குலரத்னம் வந்து பாத்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காரு. வாகனங்கள் முன்பக்கத்தில் பயணிப்பவர்கள் மட்டுமன்றி பின்பக்க ஆசனங்களில் பயணிக்கும் பயணிகளுக்கும் ஆசனப்பட்டிகளை அணிவதை கட்டாயமாக்குவதாக அரசாங்க நடவடிக்கை எடுத்திருக்கதாக சொல்லியிருக்காங்க. இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக பொதுமக்களிடம் வழங்கப்பட்டிருந்த சலுகை காலம் எதிர்வரும் 19 தேதியோட நிறைவடைகிறது. அப்போ June 20 பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வாகனத்துல பின் சீட்ல தான் உட்காந்துருந்தோம், ஷீட் பெல்ட் போடல அப்படின்னு சொல்ல முடியாது. எந்த சீட்ல விட்டுருந்தா உட்காந்துருந்தாலும் நீங்க வாகனத்துல அமர்ந்திருக்கும் போது கண்டிப்பாக நீங்க ஆசனப்பட்டிகளை அணிய வேண்டும் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா கட்டாயமாக்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து நான் தெரியப்படுத்துறேன் சரியா. அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான சகல விதமான கட்டிட உபகரண பொருட்கள் கடல் தள்ளி உபகரண பொருட்கள் அனைத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே இடம் வந்து பாத்தீங்கன்னா ஜனதா ஸ்டீல்ஸ் அப்படிங்கிற ஞாபகப்படுத்தணும். தவறாம அங்க போயிட்டு உங்களுக்கு தேவையான சகல விதமான பொருட்களை பெற்றுக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாம உறுதியான வீட்டை கட்ட வேண்டும் இல்ல கட்டிடத்தை கட்ட வேண்டும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான உறுதியான கம்பிகள் அப்படின்னா கியூஎஸ்டி கம்பிகள் தான் உங்களுக்கு தேவை. அதுவும் சாதாரண கியூஎஸ்டி இல்லைங்க, மெல்வா கியூஎஸ்டி கம்பிகளை வாங்கி பயன்படுத்தி உங்கள் கட்டிடங்களை சொல்லுங்க, வரலாறே உங்க பேரை வந்து சொல்லும். அதனால மெல்வா கியூஎஸ்டிகளை வாங்கி பயன்படுத்துங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஞாபகப்படுத்தணும். அடுத்ததாக இன்றைய தலைப்புக்கான முடிவுரைக்கு வந்துடலாம். நாம கேட்டிருந்தோம் வெளிநாட்டு வாழ்க்கையா வேலையா அப்படி இல்லைன்னு சொன்னா உள்நாட்டுல வந்து தொழில் முயற்சியா உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றும் அப்படின்னு சொல்லி இதுல வந்து பாத்தீங்கன்னா பலதரப்பட்ட கருத்துக்கள் வந்துருச்சு. அனைவருமே சொல்லியிருந்தது வந்து நிறைய கருத்துக்கள் வந்து உள்நாட்டுல இருக்கலாம் அப்படிங்கிறது தான். அப்படி இருக்கும்போது இதுல எது சரி எது தவறு அப்படின்னு வந்து நான் சொல்ல போறது இல்லை. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொருவரோட வாழ்க்கை கனவு சூழ்நிலை குடும்ப பொறுப்பு இதெல்லாம் இலக்காக வைத்து தான் இது ரெண்டுல எது கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்குள்ள வர முடியும். இருந்தாலும் நீங்க சொன்ன அனைத்து கருத்துக்களையும் வந்து பாத்தீங்கன்னா நாங்களும் ஏற்றுக்கொள்றோம். பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. உங்களுக்கு வந்து வெளிநாட்டு வாழ்க்கை தான் உங்கள் குடும்ப சூழலையும் மேலோங்கும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க அப்படி ஒரு வாழ்க்கை முறையை வந்து தேர்ந்தெடுக்கலாம். அப்படி இல்லை நான் உள்நாட்டிலே இருந்து என் குடும்பத்தோடய இருந்து வந்து பாத்தீங்கன்னா எனது வாழ்க்கையும் என் குடும்பத்தின் வாழ்க்கையை முன்னேற்ற முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துச்சுன்னு சொன்னா அது உங்களுக்கு பொருத்தமானதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஞாபகப்படுத்துது. இன்றைய வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியிலிருந்து நானும் விடைபெறப் போகிறேன். அடுத்ததாக ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் உங்களுக்காக கலையகத்தில் இருக்கிறார் எம் எல் கிருபா அண்ணா. விடைபெறும் நான் வந்து சங்கர் புஷ்பராஜ். இன்னொரு நிகழ்ச்சியில் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் சொந்தங்களை. அதுவரைக்கும் இந்த நாளை ஹாப்பியா ஜாலியா கொண்டாடுங்க. போயிட்டு வரேன், பாய்.

0: வணக்கம் வசந்தா. வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை. 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் த்ரீ வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து
1: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ்
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: நேரம் காலை 10:02.

0: 2.8 வசந்தம் FM வளர்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதானை சீர்திருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
0: முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
2: எல்லினோ நிலைமையை எதிர்கொள்ள அரசாங்கம் முன்கூட்டியே திட்டமிடல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளீந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டபோதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். எல்னினோ நிலைமையினால் விவசாயம் உணவு உற்பத்தி மற்றும் நீர்வள முகாமைத்துவம் உள்ளிட்ட பல துறைகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தொடர்பில் அரசாங்கம் ஏற்கனவே கவனம் செலுத்தி வருவதாகவும் அமைச்சர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். இதற்காக ஜனாதிபதியின் தலைமையில் பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டுள்ளதுடன் அமைச்சு மட்டங்களில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை செய்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்.
0: வெளிநாட்டு செய்திகள்
2: உலக சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை குறைவடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதற்கமைய WTI ரக கச்சா எண்ணெய் ஒரு பீப்பாயின் விலை இன்று அமெரிக்க டாலர் 76.28 நெருக்கமான பதிப்பை எட்டியிருந்தது. அதேபோல் பிராண்ட் ரக கச்சா எண்ணெய் பீப்பாயொன்றின் விலை அமெரிக்க டாலரில் 79.13 பதிவாகியிருந்தது. இதற்கிடையில் மர்பன் ரக கச்சா எண்ணெய் பீப்பாயொன்றின் விலை 7.02 என்ற பெரும் வீழ்ச்சியை கண்டு அமெரிக்க டாலர் 71.81 குறைவடைந்துள்ளது. இதேவேளை மத்திய கிழக்கு நாடுகளில் யுத்தம் ஆரம்பித்த முதல் காலகட்டத்தில் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் ஒரு பீப்பாயின் விலை 68 டாலர் முதல் 70 டாலர் வரையிலான வரம்பில் காணப்பட்டமை சுட்டிக்காட்டத்தக்கது.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
3: வளர்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதானை சீர்திருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான சோக பாடல்களை சுமந்து வரும் ராகம் சுகமானது நிகழ்ச்சியின் முதலாவது நேயர் வணக்கம்.
1: ஹலோ, உங்களுக்கு நீ அறிவிப்பாளர் ஹில்வாசர் அவர்கள். நான் மருதமணி அப்துல் நாசியர்.
0: எப்படி சுகமா இருக்கிறீங்க அப்படின்றதுல உங்கள் குரலில் தெரிகிறது.
1: ஆமா, நல்ல சுகமா தான் இருக்கின்றேன். அருமையான பாடல்.
0: சரி சரி, இந்த பாடலை
1: நீங்கள் வந்தால் பாடலை பற்றி கேட்க வந்தவில்லை, சொல்ல வந்தவில்லை, தெரிஞ்சு கொண்டது.
0: சரி, ஆனா பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கோம்.
1: ஆமா, கண்டிப்பா. ஆனா இன்றைக்கு என்னமோ அதிர்ஷ்டம் முதல் கிடைத்தது எனக்கு பெரிய
0: சந்தோஷம். சொல்லுங்க நாசர், இந்த நேரம் நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்த பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: பாடலை கேட்பதற்கு மருதமனை ராபி, புகாரி, இன்னா மற்றும் எந்தென்னும் பதீதீன், கஸ்வீன், ஆதம், சத்தார் மற்றும் வட்டாளச்சினை ஏ ஆர் எம் ஜோஹர், லத்தீப், மிண்டவுர், சஹாப்தீன், ஹிஜ்ராவீதி, அபுல் ஹசன், வைத்தியர் ஆகியோருக்காக.
0: நன்றி, நிகழ்ச்சியில்
1: நன்றி.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கும் இந்நேரம் நிகழ்ச்சியில் யார்? வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் சிவகுமார்.
0: சிவகுமார் வந்துட்டீங்க, சொல்லுங்க.
1: நீங்க பாடல ரொம்ப பிடிச்சிருக்கேன் பாடல்.
0: அப்படியா?
1: சூப்பர் அண்ணா.
0: சரி, அப்ப வசந்தத்துல வந்து நீங்க அதிகமாக கேட்கிற நிகழ்ச்சி மூன்று சொல்லுங்க பாபு.
1: ராகம் சுகமானது
0: முதலாவது,
1: வசந்த எப்பம்
0: வசந்தம் எப்பம் கேப்பீங்க ரெண்டாவது. ஆஹா,
1: மதியில பூவா கேப்போனா? வசந்த நிலா.
0: வசந்த நிலா. சரி
1: போனா.
0: சரி அப்பா, நான் எக்ஸாம்ல பாஸ் அப்படின்ற மாதிரி போங்க மனசு. நீங்க இப்ப நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: பாடல் கேட்கறதுக்கு அபிஜானும், பிரேம்குமார், சிறிசான், மதுசானுக்காகவும், பாராட்டு ஞானசேகரன், இருக்கோடீன்சனும், கண்ணத்தன், வசந்தன், சுதா செல்வனுக்காகவும், சீர்பாக் பவாஸ், அஸ்மத் சதீஷ்காகவும், அசோக்குமார், கிரிப்போர், அனித் நேரம் கேட்போனா.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை இணைத்துக் கொள்ளலாம். ஸ்ரீராம் வந்திருக்கின்றார். சோகத்தில் இதமான பாடல்களே ராகம் சுகமானது நிகழ்ச்சியுடனாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். நம்பிக்கை கிராமம் ஹரல் சந்திரா இணைந்திருக்கின்றார். மாவனிலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக நிசா வந்திருக்கிறாங்க. தொண்டைமானாறு செல்வச்சன்னதியிலிருந்து இனிமையான சோக பாடல்களை நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி சுதன் வந்திருக்கிற தேவேளை. ஏறாவூர் நான்கிலிருந்து தாசன் பிரியா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். வத்தளை எட்டப்பலவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக தனுஷ்கோடி குறிப்பிடுகின்றார். துஷி மற்றும் ரமணன் ஃபேமிலி அணைத்து நல்லதர் பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நான் மருதமுனையிலிருந்து நஜமுத்தீன் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நான் மங்கேக்கரசி, உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். சிங்க ராஜா வந்திருக்கின்றார். வணக்கம் கிருபாண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நான் பொகவந்தலாவையிலிருந்து கருப்பையா கலைச்செல்வன் நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். ஷக்கீலா சந்திரசேகரம் இணைந்துக்கிறாங்க. செங்கலடியில் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை யாழ்ப்பாணத்திலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக உமா வந்துக்கிறாங்க. அச்சுவேலியிலிருந்து ராஜன் கணவர் மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஷாலினி இணைந்துக்கிறாங்க. திகிவளையிலிருந்து அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் மோதரையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டுகிறேன். போல்ஸ்லேன் அழுத்துமாவத்தையிலிருந்து வந்துக்கிறாங்க. மணி அம்மா, லக்ஷ்மி ஐயா, லக்ஷ்மணன் மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை முனாஸ் வந்திருக்கின்றார். மருதமுனையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை மனோகரன் வந்திருக்கிறார். கிருபாண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நாங்களும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்றதை இந்த நேரம் ஞாபகப்படுத்துவதில் சந்தோஷம். சந்தோஷமாயிருங்க. ஆனாலும் வசந்தம் கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறோம். சோகமாக பாடல்களை தந்தாலும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். யாழ்ப்பாணம் சின்ன கடையிலிருந்து ரூபன் வந்திருக்கின்றார். நிகழ்ச்சியில் என்னையும் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறது. இவளை ஜெயந்தி மாலா வந்துக்கிறாங்க. பலாங்குடியிலிருந்து நிகழ்ச்சியோடண்ணா அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கிறார். கொழும்பு 15 மோதரையிலிருந்து தர்சினி குணசேகரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை ஆறுமுகம் ரமேஷ் இணைந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் பொத்துவில் இருந்து ஜமால்தீன் இணைந்திருக்கின்றேன். என்னை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை வெள்ளவத்தையிலிருந்து செல்வத்துறை நந்தகுமார் வந்திருக்கிறார். அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் வீதி பாதுகாப்பு தொடர்பான மாணவர்களை விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம் ஜூன் மாதம் 17 திகதி டெல்டெனிய தேசிய பாடசாலையில் காலை 7 முதல். பாதுகாப்பான பயணத்திற்கு
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
0: பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் வீதி பாதுகாப்பு தொடர்பான மாணவர்களை விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம் ஜூன் மாதம் 17 திகதி டெல்டெனிய தேசிய பாடசாலையில் காலை 7 முதல். Take care.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது நேரம் 10:45 இப்போ நிகழ்ச்சியில் யார் வணக்கம்.
1: வணக்கம் கிருவாண்ணா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் ரோசா வைக்கிறேன். ரோசா?
0: ரோசா அங்க இருந்து பேசுறீங்க? அப்படியா, சரி சொல்லுங்க. பாடல்களை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது உங்களுக்கு என்ன எல்லாம் ஞாபகம் வருது?
1: நல்ல பாடல்கள், சோகமான பாடல்.
0: நமக்கு என்ன சோகம், ஏதோ கேக்குறோம், நல்லா தான் இருக்கு. சரி, அப்படியெல்லாம் கவிஞர் எழுதி இருக்கிறாரே, இப்படி எல்லாம் சோகப்படுவாங்களா அப்படின்ற கேள்வியும் இருக்குது. அப்படியா, சரி சொல்லுங்க ரோசா, நீங்க யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: பாட்டு
0: தருவீங்களோ? நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்கிறதாக இருக்கிறீங்க?
1: உங்களுக்காவண்டியும்
0: நன்றி. நிகழ்ச்சி இருந்தமைக்க
1: நன்றி.

ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் இப்போ பேஸ்புக் வழியாக நடந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். ஸ்ரீதாஸ் வந்திருக்கின்றார் லிந்துலையிலிருந்து, நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை வணக்கம் கிருபான்னா, எப்படி இருக்கிறீங்க? நான் முந்தாஜ் பேகம், எழுந்திருக்கின்றேன் கொழும்பு. 14 சூப்பரான பாடல்களை தந்து கொண்டிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். காலை நேர வணக்கம், அருமையான பாடல் தெரிவுகளோடு நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி சசிகலா புசல்லாவையிலிருந்து வந்திருக்கிறாங்க. கிருபான்னு அப்படி இருக்கிறீங்க, சோகமான பாடல் சுகமாகவே இருக்கிறது, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி மங்களா எழுந்துக்கிறாங்க. நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி புலத்சிங்கிலிருந்து ரஜினா எழுந்திருக்கிறாங்க. அண்ணா வணக்கம், ராகம் சுகமானது நிகழ்ச்சி ரொம்பவும் பிடித்த நிகழ்ச்சி, வாழ்த்துக்கள். நீ நிகழ்ச்சி நினைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி வேர்வலையிலிருந்து ரிம்சான் எழுந்திருக்கின்றார். ஸ்டீஃபன் ட்ரெய்லர்ஸில் சத்தமாக வசந்தம் கேட்டுக்கொண்டிருப்பதாக கொழும்பு 5 ஸ்டீஃபன் வந்திருக்கின்றார். இதய ரத்தினம் எழுந்திருக்கிறாங்க, 6:80 நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை கிருத்திகா வந்திருக்கிறாங்க, தொல்புரத்திலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். மேரி வந்துக்கிறாங்க, ஆண்டன் மேரி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறார். அருமையான பாடல் தெரிவுகள், வாழ்த்துக்கள். நான் யூடு எழுந்திருக்கிறேன் பலாங்குடையிலிருந்து அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறாங்க. அருமையான பாடல்களை நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். மூதூர் பட்டித்திடல் வடிவில் வந்திருக்கின்றார். வசந்தத்தின் அபிமான நேரில் நானும் ஒருவன், சூப்பர் பாடல் தெரிவுகள், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை அண்ணா வணக்கம், நான் உதயகுமார் நடந்திருக்கின்றேன் அவிசாவளையிலிருந்து, என்னை நிகழ்ச்சியில் நடத்த நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை குட்டக்கலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக சரத்குமார் நடந்திருக்கின்றார். சோகமான பாடலில் இவ்வளவு சுகம் இருக்கிறதா? நிகழ்ச்சியை கேட்கிற பொழுதுதான் அதுவும் புரிகிறது அப்படின்னு சொல்லி சுதாகர் வந்திருக்கின்றார். பன்குடாவளியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக தெரிவித்துக்கிறாங்க. அதே போன்று நானும் நிகழ்ச்சியோடு தான் அண்ணா, என்னே நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள், நான் மோகன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறாங்க. பிரசாத் எழுந்திருக்கின்றார், மீப்பிட்டிகந்தையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை வரக்காப்பொலையிலிருந்து தாழ்ஷா வந்துக்கிறாங்க. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் சாந்திமதி எழுந்திருக்கிறேன், என்னை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அவிசாவளையிலிருந்து அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ப்ரோ காலை நேர வணக்கம், சூப்பர் பாடல்கள் அப்படியே பறக்க விட்டு கொண்டிருக்கிறீங்க, வலிகள் எல்லாம் அப்படியே மறந்து போகிறது. ஆஹா, சோக பாடல்கள் வலிய மறக்குதோ. வெஸ்டர்ன் ராஜா வந்திருக்கின்றார். அதே போன்று குமார் இணைந்திருக்கின்றார், நானும் நிகழ்ச்சியோடு தான் அண்ணா, என்னை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை கொக்குவிலிருந்து ரஞ்சனி இணைந்துக்கிறாங்க. அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: சமட்டில் வசந்தம் எஃப்எம் வாழ்த்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதானை சீரழப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
2: கண்டி கலஹா பிரதான வீதியின் கலஹா குரூப் பகுதியில் முச்சக்கர வண்டி ஒன்றின் மீது மரம் முறிந்து விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. தனது மகனை தந்தையொருவர் முச்சக்கர வண்டியில் பாடசாலைக்கு அழைத்துச் செல்லும் போதே இந்த மரம் முச்சக்கர வண்டியின் மீது முறிந்து விழுந்துள்ளது. எனினும் சம்பவத்தில் முச்சக்கர வண்டியில் பயணித்த தந்தையும் மகனும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளனர். மரத்தை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் குறித்து கலஹா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு
0: வருகின்றனர்.
2: ஈரானின் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதை நோக்காக கொண்ட முன்மொழியப்பட்ட 300 பில்லியன் டாலர் தனியார் முதலீட்டு நிதியானது வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையில் எட்டப்பட்ட கட்டமைப்பு ஒப்பந்தத்தின் ஒரு முக்கிய பகுதியாக அமைந்துள்ளது. அதற்கான நிதியுதவியில் பாதிக்கும் மேற்பட்ட தொகை ஏற்கனவே ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக ராய்டர்ஸ் செய்திச் சேவை குறிப்பிட்டுள்ளது. வாஷிங்டனும் தெஹ்ரானும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட தயாராகி வருகின்ற நிலையில் இந்த திட்டம் இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாததினால் இறுதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு இருதரப்பினருக்கும் பொருளாதார ஊக்கத்தை அளிக்கும் வகையில் இந்த நிதி வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்
3: வாழ்த்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதானை சீரழப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
4: நிமிர்ந்த நடை

0: ராகங்கள் பதினாறும் உருவாகி இசையோடு உறவாடும் இது ராகம் சுகமானது.
1: வா

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இப்போ நிகழ்ச்சியில் யார் வணக்கம்? நீங்களும் கூட நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ள அலைங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 0311 2 77 50 0 3 மற்றும் 0311 2 77 51 11 வழியாக இப்போ நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது யார்? வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ அன்பான வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க? சுகமா இருக்கிறீங்களா சரோஜினி?
1: நல்ல சுகமா இருக்கேன் சார். ஒரு மாதமா எடுக்கிறேன் சார், லைனே கிடைக்காது உங்களுக்கு.
0: பாருங்களேன், நானும் எடுக்கிறேன்னு ஆன்சர் பண்ற மாதிரியும் இல்ல, கிடைக்குது
1: எனக்கு ஆன்சர். அப்படியே ஒண்ணுமே கிடைக்கலீங்க சார் ஆன்சர் பண்ண.
0: அதுதான் அந்த சந்தர்ப்பமும் இல்ல. என்ன ரொம்ப கவலையா போயிருச்சு, எப்படியாவது இந்த நிகழ்ச்சியில பேசணும் நம்ம. அதுதான் எவ்வளவு விஷயங்கள் இருக்குது, எவ்வளவு வேலைப்பழம் இருக்குது, எவ்வளவு வேலைகள் இருக்கு. இதையும் தாண்டி ஒரு சந்தோஷத்துக்கு ஒரு வார்த்தைய பேசுவோம்டா, அது எங்க கிடைக்குது? அதுதானே பாருங்க, சோகமா இருந்தாலும் நம்ம பேசிட்டோம் இல்ல, இதுவே போதுமாப்பா. சரி சொல்லுங்க சரோஜினி, இப்ப வேலையில எல்லாம் முடிஞ்சுதா? இல்லாட்டி வேலையை அப்படியே
1: ஓய்வா
0: இருக்கிறீங்க? அப்ப பாடல்களை அப்படியே ரசிச்சு கொண்டு கேட்டு கொண்டு இருக்கீங்க?
1: நல்ல பாடல், நல்ல பாடல், சந்தோஷமா இருக்கு கேக்க. என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
0: நன்றி. சரி, இப்ப சோகம் எப்படி உங்களுக்கு சந்தோஷமானது? அதாவது இந்த சோக பாடல்களை கேக்குற பொழுது உங்களுக்கு எப்படி அது சந்தோஷமா மாறுது?
1: சோக பாடல் கேட்டாக்க எல்லாமே சோக பாடலா கேக்குறதுக்கு சந்தோஷமா மாறாதுங்க சார்.
0: அதுதானே மைனஸ் பிளஸ் மைனஸ் மைனஸ் தானே அப்படின்ற மாதிரி அது பிளஸ் ஆகுது. சரி, அது மைனஸா மைனஸா இல்ல, அது எப்படியுமே பிளஸ் தான். நமக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம சரியா ஆகிட்டோம்டா அது எல்லாமே சரிதானே. என்ன எல்லாம் மனசு தானே,
1: நம்ம எல்லாமே சோகமா இருக்க கூடாது.
0: அதுதானே, அதான் எல்லா பக்கத்திலயும் எல்லாம் வரும். எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் முகம் கொடுக்க கூடியது நம்ம
1: தானே.
0: நீங்க தெளிவா தான் இருக்கிறீங்க
1: சொல்லுங்க
0: சரோஜினி. இப்போ நிகழ்ச்சியில யார் யாருடைய இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: கவிதாஸ், மனோரஞ்சனி, பிரியதர்ஷினி, பிரணிச்சாய், ஆட்டோ விஸ்வநாதன், சோமசிரி, உங்களுக்காகவும் வசந்தம் சொந்தங்கள் எல்லாத்துக்குமாக சார்.
0: நன்றி நிகழ்ச்சியில் இருந்தவைக்கு.
1: நன்றி சார். வணக்கம்.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது நேரம் 11:21. இந்த நேரம் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கும் உறவுகளை இணைத்துக் கொள்ளலாம். யாழ்ப்பாணம் அளவட்டையிலிருந்து ஷர்மிளா வந்துக்கிறாங்க. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறாங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்க ஷர்மிளா. அதே போன்று காத்தான்குடி இர்ஷாத் இணைந்திருக்கின்றார். அத்தனை பாடல்களும் அருமை, வாழ்த்துக்கள். யாழ்ப்பாணம் இணைவிலிருந்து ரவி சாந்தா இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறாங்க. ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நான் ஹரோலினா சுகந்தி இணைந்திருக்கிறேன். என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நிலதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். யாழ்ப்பாணம் பருத்தித்துறையிலிருந்து அருள்மொழி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறாங்க. வட்டவளையிலிருந்து நாகராஜன் கிறிஸ்டீனா நிகழ்ச்சியோடு நின்றிருப்பதாக குறிப்பிடுகிறார். கொட்டக்கலையிலிருந்து காளிமுத்து வந்திருக்கின்றார். அருமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கும் ராகம் சுகமானது நாயகனுக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். தேவளை கென்யா நசூர் எழுந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷம், என்னை நிகழ்ச்சியில் நினைத்த பாடல்களில் பாடல் ஒன்றை தாருங்கள். அத்தனை பாடல்களும் சூப்பராக போய்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். தினேஷ் வந்திருக்கின்றார். அதேபோன்று நிமல் குமாரா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை நவீன் வந்திருக்கின்றார். அந்தோணிமலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். ஹட்டன்லிருந்து மொரீன் வந்துக்கிறாங்க. ராஜகிரியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அருமையான பாடல் தெரிவுகள், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறாங்க. அக்கறைப்பட்டு பாப் டெய்லர் நிசார் நிகழ்ச்சியோடு இருந்திருப்பதாக குறிப்பிடுகின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நானும் ரொம்ப சந்தோஷமாக வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். சோகமும் இதமாக உள்ளது அப்படின்னு சொல்லி வசந்தகுமார் வந்திருக்கின்றார். நாகராஜன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை மாளிகாவத்தையிலிருந்து மணிவண்ணன் இணைந்திருக்கிறார். சந்திரா குஷன் ஒர்க் ஷாப்ல ரொம்ப சத்தமா வசந்தம் ஒழித்துக் கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை சுலோக்ஷனா வந்துக்கிறாங்க. மட்டக்களப்பிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அண்ணா எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப சூப்பரான பாடல்களை தந்து கொண்டிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை நயனாதேவி சமீதரன் தற்பொழுது யாழ்ப்பாணத்திலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். என்னை நிகழ்ச்சியில் நினைத்து பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை தயாபாலன் வந்திருக்கின்றார். என்னை நிகழ்ச்சியோடு இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை எப்படி சோகமோ அப்படியே எங்களை அசைய விடாமல் வைத்துக்கொண்டு பாடல்களை தந்து கொண்டிருக்கிறீங்களே, வேற லெவல் அப்படின்னு சொல்லி எப்படியே பதிவு செய்திருக்கிறாங்க. தேவி ஜோகேஸ்வரன் எழுந்திருக்கிறாங்க. அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல் மலரே.

0: ஏன் முதலாளி அப்படி சொல்றீங்க?
1: என்ன நீங்க கட்டிருக்க வச்சா இருக்கலாம், ஷர்ட்டா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், அது இது எல்லாமே பிராண்டட் சாமான் தானே. சொல்லுங்க சார், என்ன வேணும்?
2: புது ப்ராஜெக்ட் ஒன்றுக்கு ஜிஐ பாக்ஸ் பார் ஒன்று ஆர்டர் பண்ண வந்தேன்.
1: என்ன பிராண்ட்?
2: நல்ல பிராண்ட் ஒன்று.
1: ஐயோ தோர, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பார்க்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு ஜிஐ பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா ஜிஐ பாக்ஸ் பார் தானே.
2: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல் ஜிஐ பாக்ஸ் பார்.
3: நடைபாதையில் வாகனம் செலுத்துவதை தவிருங்கள். நடைபாதை என்பது வாகனம் செலுத்துவதற்காக அல்ல. உங்களின் இந்த செயல் யாரோ ஒரு அப்பாவியின் உயிரை பறித்து விடலாம். பாதுகாப்பான பயணத்திற்கு மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம். 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு, நோ லீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோ லீக் ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து. நோ லீக் பூசினால் நோ லீக் தான்.
4: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.

0: அண்ணாமலை திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் கேட்டீர்கள். இந்த நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: அன்பான கலைஞர் வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? ரொம்ப உற்சாகமா வந்துக்கிறீங்க. இப்ப சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சுதா?
1: இப்பதான் ஆரம்பிக்க போறேன்.
0: எனித்தானா? சரி, அப்ப இவ்வளவு நேரம் பாடல கேட்டுக்கொண்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன்.
1: உங்களுக்கு நன்றி, வாழ்த்துக்களும்.
0: சரி, அப்ப இந்த நேரம் உங்கள் குரலில் ஒரு பாடலை கேட்கலாமே.

0: நீ எல்லாரும் தூங்கியிருக்கீங்க, நான் மட்டும் தூங்காம இருக்கிறது நியாயமா அப்படின்னு சொல்லி நீங்க ரொம்ப சோகம்னு சொல்லல, அது சந்தோஷம்னு சொல்லல, ஏதோ நம்ம பாடு சொல்லியாச்சு பாடியாச்சப்பா, கேக்குறது உங்க பொறுப்பு என்ன, அதுதானே கேட்டீங்க, அதுதானே முந்தாச்சு சொல்லுங்க. சரி, எல்லாருடைய சேர்ந்து நல்ல ஒரு பாடல் கேட்போம். நன்றி நிகழ்ச்சி நடந்தபைக்கு,
1: நன்றி, வணக்கம்.
2: பாட்டு

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் பேஸ்புக் வழியாக நடந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளலாம். வணக்கம் கிருபாண்ணா. பாடல்கள் அத்தனையும் வார்த்தைகளே இல்லை சொல்வதற்கு, அப்படி அழகான பாடல்கள் அருமையாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிறீங்க. வாழ்த்துக்கள்.

அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் வந்திருக்கின்றார். நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி சங்கானை யாழ்ப்பாணத்திலிருந்து ஜெயக்குமார் சுபாயினி இணைந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக நானும் சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை கொழும்பிலிருந்து தாமினி வந்துக்கிறாங்க. கிருமாண்ணா, ரொம்ப சந்தோஷமாக சத்தமாக நாங்களும் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், பாடல்கள் அருமை, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். தேகி யோகேஸ்வரன் இணைந்துக்கிறாங்க. அதே போன்று பலாங்குடையிலிருந்து வேணி வந்துக்கிறாங்க. அண்ணா அப்படி இருக்கிறீங்க, நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை குமுதா கிருஷ்ணசாமி இணைந்துக்கிறாங்க. இனிமையான பாடல்களோடு நானும் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கீதாஸ்ரீ இணைந்துக்கிறாங்க. வணக்கம் கிருபான், அப்படி இருக்கிறீங்க. காலையிலிருந்து இப்பொழுது வரைக்கும் நான் ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடையே தான் இணைந்திருக்கிறேன். மனைவி ஷியானி, மகள் ஜெனி, மகன் ஜெஸ்மின் மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள். நான் ராகலையிலிருந்து ரகு இணைந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். பண்ணைபுரம் மணிகண்டன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். வணக்கம் கிருபான், அப்படி இருக்கிறீங்க. தூத்துக்குடியிலிருந்து சி பாலசுப்ரமணியம் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஹரோலினா ஹரி வந்துக்கிறாங்க. அருமையான பாடல் தெரிவுகள், வாழ்த்துக்கள். நான் மர்சுகா ஜுனாய்டு எழுந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறாங்க. அதே போன்று குறிஞ்சங்கனி அசுருதீன் எழுந்திருக்கின்றார். வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சி வாழ்த்து, வேற லெவல் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் பதிவினை போட்டிருக்கின்றார். தொடர்ந்து நிகழ்ச்சியோடு எழுந்திருங்க. அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது

நிகழ்ச்சியை முடிக்கிற நேரம் அடுத்த நிகழ்ச்சி ரொம்ப உற்சாகமா வரும். அந்த வகையில வந்து ரொம்ப கவலையா அழுத முகத்தோட வந்திருக்கிறீங்க, இல்லை ஏன் இப்படி வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ருஃபினாட்ட கேட்கறதுக்கு, அண்ணா நான் பாட்டெல்லாம் கேட்டுட்டு அப்படியே என்னையே மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆதங்கமா வந்திருந்தாங்க. ஆனா ரொம்ப உற்சாகமா மதிய நேர குதூகலத்தை தொகுத்து வழங்குறதுக்கு கலையகம் வந்திருக்கும் ருஃபினாவுக்கு நான் கலையகத்தை ஒப்படைச்சிட்டு மற்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வாழ்க வளமுடன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ள நான் உங்கள் அன்பின் எம் எல் கெரூபா வணக்கினீர்களே.

ஆசையை திருவிடுத்துக்காக பெற்றோர் அருமையான பாடலோடு சந்தோஷமாக இன்றைய மதிய நேர குதுகலும் நிகழ்ச்சியை நாங்களும் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம். இன்றைய தினமும் பாத்தீங்கன்னு சொன்னா ஆரம்ப பாடல் போல அட்டகாசமான பாடல்கள் 3 மணி வரை நிகழ்ச்சியில் ஒழிக்க தயாரா இருக்கு. எனவே சொந்தங்களை சந்தோஷமாக நிகழ்ச்சியோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். உங்க மனதுக்கு பிடித்த பாடல்களை சந்தோஷமா உற்சாகமா நீங்களும் விரும்பிக்கலாம். அதை எடுத்து வாழ்த்துக்களையும் பரிமாறிக்கொள்ளலாம். அழிப்பீட்படுத்துங்கள் 0112-1855-0101 அல்லது 0112-1855-111 கால் பண்ணுங்க. பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம். தொடர்ச்சியாக ஒலிக்க ஆரம்பிக்கும் பாடல் இது பூமகள் ஊர்வலம் திரைப்படத்திற்காக இடம்பெற்ற பாடல்.

0: வசந்தம் எஃப்எம் 12:12 நிமிடமாகின்றது. சரி, உற்சாகமாக சுமஹிட் பாடல்களோடு செவிகளுக்கு விருந்தாய் மதிய நேரத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் வசந்தத்தின் மதிய நேர குதிகள் நிகழ்ச்சியோடு ரொம்ப ரொம்ப சூப்பராக இணைந்திருக்கிறோம். இந்த நேரம் அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் இது? வரவேற்கிறோம் நிகழ்ச்சிக்கு. அப்படி இருக்கீங்க சௌக்கியமா?
1: ஆமாம், பகல் நேர காவல் கடமையோடு, வசந்தத்தின்
0: சரி, ஓகே, சூப்பர். அப்புறம் சொல்லுங்க, வர்க் எல்லாம் அப்படி போகுது கூட காவல் கடமை எல்லாம்?
1: காவல் கடமை எல்லாம் பாடலோடு பார்த்து கொண்டு காவல் கடமைக்கு பார்த்து கொண்டு இருக்கிறேன்.
0: சரி, ஓகே, ஹெரோல் சந்திரா. அப்புறம் சொல்லுங்க பாக்கலாம், எப்பவுமே உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னா உடனே சட்டுன்னு யார சொல்லுவீங்க நீங்க?
1: இரண்டு மூணு பேர் இருக்கிறார்கள்.
0: அப்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்,
1: ஆமா,
0: பேர்களை சொல்லலாமே.
1: பேர்கள் வந்து ஒருவர் கல்முனை சஜிவாபுரத்தில் இருக்கின்ற எங்கள் ஈகிள் சவுண்ட் இயக்குனர் லேண்டல் கிரகரி, அடுத்தவர் பாண்டியத்தில் இருக்கின்ற கமலன் தவராஜா, அடுத்தவர் மருதமனை கல்முனை பொதுச் காரியத்திலே கடமையாண்டி இப்பொழுது ஓய்வு பெற்றிருக்கின்றார் முகமது ரவி சார், அவர்கள் எல்லாம் என்னுடைய நண்பர்கள்.
0: சரி, ஓகே, அவங்களுக்காக நாங்கள் அடுத்த பாடல் கேட்கலாமா?
1: இன்னொரு
0: சொல்லுங்க.
1: இந்த நிகழ்வை முரகட்டாஞ்சனை தேவபுரத்திலிருந்து தீபா ஸ்டோர்ஸ்லிருந்து தீபாவும் மகந்தி அவர்களும் கட்டுக்கொண்டிருக்கிறார்.
0: சரி, அவங்க எல்லோருக்காகவும் அடுத்த ஒரு பாடல் தயாரா இருக்கு. ரொம்ப நன்றி.
1: நன்றி நன்றி.
2: If you are in search of true love, if you are in search of true love, good luck. Hey, good luck.

0: வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை. 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் 3-வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து
1: ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க. அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல.
2: சம்பவம் பண்றவனு கேள்விப்பட்டிருக்க, அதுல ரெக்கார்டு வைக்கிறவனு கேள்விப்பட்டிருக்கியா?

மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும்.

0: விவேகம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்
1: அனுசரணை 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் த்ரீ வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து
0: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்
3: சுபகின் பாடல்களோடு உற்சாகமாக இணைந்திருக்கிறோம் வசந்தத்தின் மதிய நிறைவுகளின் நிகழ்ச்சியோடு வணக்கம்
4: வணக்கம்
3: வணக்கம் யார் இது
4: நான் நீர்கோம்பு நிசாம் பேசுறேன்
3: நிசாம் எப்படி இருக்கிறீங்க நலமா
4: நலமா இருக்கிறேன் அக்கா நீங்க எப்படி இருக்கிறீங்க
3: நல்லா இருக்கிறேன் அப்புறம் சொல்லுங்க இன்னைக்கு வேலைக்கு போயிட்டீங்களா வீட்லயா என்னன்னு தெரியல பாருங்க கொஞ்சம்
4: என்னன்னு
3: தெரியல சில நேரம் வந்து உங்களோட கடை பேரு சொல்லி எதுவும் லீவ் எடுத்தாரோ தெரியல ஆக மொத்தத்துல அவர் போய் சொல்ல மாட்டார் அப்படின்னு சொல்றீங்க சரி ஓகே நிசாம் அவரும் சொல்லுங்க அபுல்காசன் வந்து நாளைக்கு வருவார் நிகழ்ச்சிக்கு சரியா சரி பாடல் யாருக்காக அடுத்த பாடல்
4: எனக்காகவும் உங்களுக்காகவும் வசந்தம் கேட்கும் அனைவருக்காகவும் மற்றது ஆனந்தி அக்கா சிவானி அக்கா அக்கா ஜியா ருக்மினி அக்கா
3: ஓகே
4: அடுத்தது என்னோட கண்ணக்கோட்டை தாய்லாந்து சப்ரா தாய்லாந்து செரின்
3: அவர்கள் நன்றி அனைவருக்காகவும் அடுத்து வானத்தை போல திரைப்படத்துக்காக

0: வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்
1: அனுசரணை 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் 3-வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து

0: மகாலட்சுமி திரைப்படத்துக்காக நடைபெற்ற ஒரு அருமையான பாடல் வசதத்தை மதிய நேர குதிகள் நிகழ்ச்சியில் ஒழித்து ஓய்ந்திருக்கின்றது. நேரம் இப்போது 12:38. வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: ஹாய், வணக்கம். யார் இது?
1: ஒன்றான கீழ்மேலிருந்து குமார் கிடைக்கிறேன்.
0: சரி, எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நலமாக இருக்கின்றேன்.
0: சரி, ஊரெல்லாம் அப்படி இருக்கு, சூப்பரா இருக்கா?
1: தொடர்ந்து
0: நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்க வசந்தத்தோடு, சரியா?
1: வசிக்கும் போனா கண்ணனுக்காகவும், திருநெட்டியில் வசிக்கும் ரோயல் கல்வி நிலையம் குட்டி அன்னைக்காகவும், கேஎஸ்ஆர் புகைப்பட கல்யாணம் நவுலனுக்காகவும், மற்றும் வசந்தம் ஒரு பாடல் ஒன்று தெரிவிக்கிறா.
0: என்ன பாடல்? நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு. அடுத்து நேசம் திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு அருமையான பாடல்.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்தத்தின் இன்றைய ஸ்டார் ஆஃப் தி டே சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நடிகை அஞ்சலி.

0: 2.8 வசந்தம் FM வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: 8 கோடி தனநிதி சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டை பாக்கு இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
3: முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வரான யோஷித்த ராஜபக்ச லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கை கடற்படை மற்றும் பிரித்தானிய கடற்படை அகாடமியில் இணைந்தமை தொடர்பான விசாரணை ஒன்றுக்காக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விடுத்திருந்த அறிவித்தலுக்கமைய அவர் இன்று காலை ஆணைக்குழுவில் முன்னிலையாகியிருந்தார். இந்நிலையிலேயே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வரான யோஷித்த ராஜபக்ச கைது செய்யப்பட்டுள்ளார்.
0: வெளிநாட்டு செய்திகள்
3: அமெரிக்காவின் கடுமையான கடல்வழி முற்றுகையை முறியடித்து ஈரானின் முதல் கச்சா எண்ணெய் தாங்கி கப்பல்கள் ஹோமுஸ் நீரிலிருந்து வெற்றிகரமாக வெளியேறியுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. சுமார் 2 மாத காலமாக நீடித்து வந்த இந்த முற்றுகைக்கு மத்தியிலும் ஈரானிய எண்ணெய் கப்பல்கள் பாதுகாப்பாக வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஈரானிய கச்சா எண்ணெய் உலகளாவிய சந்தையில் விநியோகத்துக்கு வந்துள்ளமையினால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய்க்கான தட்டுப்பாடு குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய நிலவரப்படி சர்வதேச சந்தையில் பிரென்ட் ரக கச்சா எண்ணெய் விலை ஒரு பிப்பாய் ஒன்றின் விலை 78.40 அமெரிக்க டாலர்களாக குறைவடைந்துள்ளதாகவும் சர்வதேச செய்திகள் மேலும் தெரிவிக்கின்றன.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
1: வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதி சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டை பாக்கு இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
4: நேர்கொண்ட பார்வை எமது ஆட்சி

0: சிம்மராசி திரைப்படத்துக்காக பெற்ற அருமையான பாடல் இந்த மனத்திலத்தின் முதல் பாடலாக ஒளித்து வந்திருக்கின்றது. உற்சாகமாக இணைந்திருக்கிறோம் வசந்தத்தில் மதிய நேர குதகலம் நிகழ்ச்சியோடு. இந்த நேரம் அழைப்பில் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்
0: அருள்மொழி. வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன்.
1: நீங்க?
0: சரி, ஓகே. கடந்த மனத்தியில கேட்ட பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருந்துச்சான்னு சொல்லுங்க.
1: எல்லாம் பிடிச்சிருக்கேன்.
0: சரி, சமையல் எல்லாம் சமைச்சிட்டீங்களா? முடிச்சிட்டீங்களா வேலைகள் எல்லாம்? அப்புறம் சொல்லுங்க, அருள்மொழி பொழுதெல்லாம் அப்படி போகுது? ரொம்ப பிஸியா போகுதா? எல்லோருக்காகவும் பாடல் தயாரா இருக்கு. ரொம்ப நன்றி அருள்மொழி நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டமைக்கு. இதே போல சொதுகளை நீங்களும் பாடல்கள் விமிக்க அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0112 1855 0001 2 1 11 க்கு பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம்.

0: பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் வீதி பாதுகாப்பு தொடர்பான மாணவர்களை விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம் ஜூன் மாதம் 18 தேதி கம்பல விக்ரமபாகு தேசிய பாடசாலையில் காலை 7 முதல். பாதுகாப்பான பயணத்திற்கு
1: வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்.
0: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.

புதுமைகளோடு புத்துணர்வுகளோடு நீங்கள் வசந்தான்.

0: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
1: அனுசரணை 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் த்ரீ வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து
0: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் என்டிக்ரோசிவ்
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: இந்த உலகம் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு செய்தி, ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்டோரி நிமிஷத்துக்கு வைரல் ஆகுது.
4: இது என்ன பிரமாதம்? இது கூட ஸ்பெஷலைட் ஒன்னு இருக்கு.
3: ஆனா அதுக்குள்ள உண்மை என்ன? அத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா ஒரே ஒரு நிகழ்ச்சி தான் போட்டு தாக்கு.
5: போட்டு தாக்கு.
0: வார நாட்கள்ல மாலை 3 மணியிலிருந்து 5

0: சிறுகதை திரைப்படத்துக்காக பெற்றொரு அருமையான பாடல் நிகழ்ச்சி அலங்கரித்து சென்றது. மதிய நேர குதிகளும் நிகழ்ச்சியோடு ரொம்ப ரொம்ப சூப்பராக இணைந்திருக்கிறோம். நேரம் 1:27. இந்த நேரம் வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஹாய், வணக்கம். யார் இது?
1: ஒரு முடிவோடுதான்
0: அடுத்த ஒரு அருமையான பாடல். இந்த பாடலை கேட்டு சந்தோஷமா சாப்பிடுங்க. பாடல் யாருக்காக சொல்லுங்க.
1: ஆதித்யா அமிந்து அமிந்து ஜெமாயா ரொசலகம் குசுலாய உழவச்சாரன் குணசீரன் தப்புமல் கந்த வசந்தகம் வசூல் ராஜமாணிக்கன் ராஜேந்திரன் வசல ஐயா கண்ணு அதுபோல வெளிபாட செல்வராம் ஐயா கண்ணுக்காகவும் கிருஷ்ணவர்த்தன் ஆட்டோ விஸ்வனா உமாச்சந்திரன் முந்தாஜ் பேகம் அருணாயக்கம் மருஜான் அதுபோல மெவில் இந்த நேரத்துல வசந்தங்களுக்கு அனைவருக்கா உங்களுக்காக கேட்போம். முடிஞ்சா இந்த தேவாலய பாடல் ஒன்று போடுங்க. கேட்போம்.
0: சரி, ஓகே. எல்லோருக்காகவும் ஒரு சூப்பரான பாடல் அடுத்தும் தயாரா இருக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. இது சரி, இந்த நாளத்தின் ஞாபகப்படுத்துகின்றோம். டேக் கேர் வேலை திட்டம் தொடர்பாக, அதாவது வீதி விபத்துகள் தொடர்பாக பாடசாலை மாணவர்களுக்கு விழிப்புணர்வட்டும் விஷேட வேலை திட்டத்தான் இந்த டேக் கேர் வேலை திட்டம். பாத்தீங்கன்னு சொன்னா கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் சுயாதீன ஊடக வலையமைப்பு பாத்தீங்கன்னு சொன்னா நடத்திட்டு இருக்கிற இந்த டேக் கேர் வேலை திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது வீதி விபத்துகள் தொடர்பாக வந்து பாடசாலை மாணவர்களுக்கு வந்து விழிப்புணர்வூட்டுற ஒரு விஷேட வேலை திட்டம் தான் இந்த டேக் கேர் வேலை திட்டம். நாங்களும் வீதிகளை பயணிக்கிற நேரங்களில் மிக மிக அவதானத்தோடு நாங்களும் பயணிக்க வேண்டும் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு அடுத்த ஒரு அருமையான பாடலுக்கு எடுத்து வரலாம்.

0: வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்
1: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.

ரசாகன கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.

0: நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு அருமையான பாடல் வசந்தத்தின் மதிய நேர குதிகள் நிகழ்ச்சியில் ஒழித்து வைத்திருக்கின்றது. நேரம் 1:45 நிமிடம். இந்த நேரம் வணக்கம்
1: இனிய மத்திய நேரம் குழுகளை.
0: சரி, என்ன பெயர், என்ன சொல்லுங்க?
1: மாத்திரை சிவமூர்த்தி.
0: சிவமூர்த்தி, எப்படி இருக்கிறீங்க?
1: கேள்விப்பட்டீங்களா சிவமூர்த்தி?
0: சரி, ஓகே. அப்புறம் சொல்லுங்க, மாத்திரை எல்லாம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா?
1: அதிர்ஷ்டசாலி
0: போல இருக்கு. அடுத்த பாடல் யாருக்காக நாங்க கேட்கலாம்னு சொல்லுங்க. சரி, அனைவருக்கும் ஒரு அருமையான பாடல் அடுத்தும் தயாரா இருக்கு. அடுத்து நாங்க கேட்க போறது இந்த மணி நேரத்தின் ஸ்டார் ஆஃப் திரைப்பாடல், இன்றைய ஸ்டார் நடிகை அஞ்சலி.
2: திரை உலகின்

0: மிஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: சாலையில் வாகனம் ஓட்டும் போது இருக்கை பாதுகாப்பு பட்டியை அணியமரவாதீர்கள். இது உங்கள் உயிரை காக்க மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் பாதுகாக்க உதவும்.
2: பாதுகாப்பான பயணத்திற்கு
3: புதுமைகளோடும்

0: 2.8 வசந்தம் வளர்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதி தானிய சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
3: யாழ்ப்பாணம் கண்டி பிரதான வீதியின் பூனவே கல்கந்திகம பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற வாகன விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் ஒருவர் படுகாயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நுரைச்சோலை பகுதியில் இருந்து முல்லைத்தீவு நோக்கி மீனவர்கள் குழுவினர் பயணித்த லொரியொன்று வீதியில் நிறுத்தப்பட்டிருந்த போது பின்னால் வந்த உரமேற்றிய மற்றொரு லொரி நிறுத்தப்பட்டிருந்த லொரியுடன் மோதி விபத்துக்குள்ளானது. இதன்போது உரமேற்றிய லொரி மீனவர்கள் இருந்த லொரியின் மீது கவிழ்ந்ததில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. விபத்தில் உயிரிழந்தவர்கள் நுரைச்சோலை பகுதியைச் சேர்ந்த 35 மற்றும் 43 வயதுடைய மீனவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர்.
2: வெளிநாட்டு செய்திகள்
3: வியட்நாமின் ஹோ ஜி மின் நகரில் கடந்த 3 வருடங்களாக தெற்கு பகுதி முழுவதும் பூனைகளை திருடி இறைச்சிக்காக விற்பனை செய்து வந்த குழு ஒன்றை அந்நாட்டு போலீசார் கைது செய்துள்ளனர். குறித்த குழுவிடமிருந்து 400க்கும் மேற்பட்ட பூனைகள் உயிருடன் பனிக்கட்டியில் வைக்கப்பட்டிருந்த 80 இறந்த பூனைகளும் மீட்கப்பட்டன. வியட்நாமில் பூனை இறைச்சி விற்பனைக்கு அனுமதி இருந்தாலும் அதற்கான முறையான சான்றிதழ்கள் அவசியமாகும். அந்நாட்டு போலீசாரின் இந்த அதிரடி நடவடிக்கையை ஹியூமன் வேர்ல்டு ஃபார் அனிமல் சர்வதேச விலங்கு நல அமைப்பு பாராட்டியுள்ளது. எமது அடுத்த மனித்தியாள செய்தினை 3 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதி தானிய சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
4: நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வை எமது ஆட்சி

0: பாட்ஷா திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு அழகான சூப்பரான பாடல் இந்த மனத்திரத்தின் முதல் பாடலாக ஒழித்து ஓய்ந்திருக்கின்றது. நேரம் 2:09. இந்த நேரம் மதிய நேர குதகல நிகழ்ச்சியில் அடுத்து வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், அழைப்புல இருக்கிறீங்க, பேசுங்க. சரி, தொடர்ச்சியாக நிகழ்ச்சிக்கு நீங்களும் அழைப்பு ஏற்படுத்தலாம். சொந்தங்களே 0121-75-01 அல்லது 0121-75-111க்கு அதே போல பேஸ்புக் பக்கமாகவும் நீங்க இணைந்து கொள்ளுங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது? எப்படி இருக்கிறீங்க? சரி, சாப்பிட்டீங்களா?
1: பாடலாம்
0: பாலகிருஷ்ணகுமாரி
1: மகள் சுஜிமாவுக்காகவும்
0: ரொம்ப நன்றி.

0: சங்கம் வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்
1: அனுசரணை. 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் 3-வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ்
3: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
4: இந்த உலகம் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு செய்தி, ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்டோரி நிமிஷத்துக்கு வைரல் ஆகுது.
5: இது என்ன பிரமாதம்? இதோட ஸ்பெஷலைட் ஒண்ணு இருக்கு.
4: ஆனா அதுக்குள்ள உண்மை என்ன? அத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஒரே ஒரு நிகழ்ச்சி தான், போட்டு தாக்கு தாக்கு
6: மச்சி போட்டு தாக்கு.
4: வார நாட்கள்ல மாலை 3 மணில இருந்து 5 மணி வரைக்கும்

0: தென்றல் தேவாவிரிசியில் கண்ணெதிரே தோன்றினால் திரைப்படத்துக்காக பெற்றோர் அருமையான பாடலில் கட்டிட்டு வந்திருக்கிறோம். பாடலை ஹரிணி பாடி இருந்தாங்க. நேரம் 2:28. மதிய நிறை குதிகள் நிகழ்ச்சியில் இப்போது இணைந்திருக்கும் அடுத்த சொந்தம் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது? அப்புறம் சொல்லுங்க அடுத்த பாடல் யாருக்காக கேட்கலாம் விமலா?
1: உங்களுக்காகையும் வசந்தம் சொந்தங்கள் எல்லாருக்காகையும் பிரதீப்புக்காகையும் புவனேஷுக்காகையும் சங்கருக்காகையும் சுலேசனுக்காகையும் விஜய்க்காகையும் எனக்காகையும் எல்லாருக்காகையும் கேட்போமா?
0: சரி ஓகே. நன்றி.
1: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க வருகின்றது பாடல் இது வித்யாசாகரின் நேசிகள் பிரியம் திரைப்படத்திற்காக.

வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.

0: நிறைவாக தேசத்தின் நம்பிக்கைக்குரிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: இனிமையான பாடல்களோடு சந்தோஷமாக உற்சாகமாக செவிகளுக்கு விரிந்தாய் மதிய நேர குதிகளம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இந்த நேரம் வணக்கம். சரி ஓகே, அடுத்த சொந்தம் அழைப்பில் வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். ஊர் எல்லாம் எப்படி இருக்கு? சரி ஓகே, அவரும் சொல்லு. அப்படியா, ரொம்ப வெயிலா இருக்கு, லைஃப் எல்லாம் அப்படி போகுது. சரி, அடுத்த பாடல் யாருக்காக? சரி, ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு வைக்க. அடுத்து நாங்கள் கேட்க போறது இந்த மனத்திரத்தின் ஸ்டார் ஆஃப் திரை பாடல், இன்றைய ஸ்டார் நடிகை அஞ்சலி.
0: திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

ஹைடெக் சீல் கோட்டை பயன்படுத்திய பின்னரே சுவர் நீர்க்கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது. ரைடெக் சீல் கோட் நீர்க்கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து ரைடெக் சீல் கோட்.

உன்னை கொடு என்னை திருவேன் திருப்பதற்காக நடைபெற்ற அருமையான பாடல் நிகழ்ச்சியில் ஒழித்து ஓய்ந்திருக்கின்றது. நேரம் 2:49. இந்த நேரம் எங்களோட பேஸ்புக் பக்கமா இணைந்திருக்கிற சொந்தங்களை இணைத்துக் கொள்ளலாம். குறிஞ்சாக்க இருந்த அசுருடன் இணைந்திருக்கிறாங்க. அதே நேரம் எங்களோட வந்து கருப்பையா கலிச்செல்வன் இணைந்திருக்கிறார், உதயகுமார் இணைந்திருக்கிறார், அவிசாவடியில இருந்து ராஜன் இணைந்திருக்கிறார், அருமையான பாடல்கள் அப்படின்னு சொல்லி தீபன் இணைந்திருக்கிறார். உறவுகள் எல்லோருக்காகவும் ஒரு அருமையான பாடல் தாங்கன்னு சொல்லி பூனாவில் இருந்து நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லி இருக்கிறார். மேகலா இணைந்திருக்கிறாங்க பன்குடா வழியிலிருந்து. அதே நேரம் கமல் பேரின்ப மூர்த்தி இணைந்திருக்கிறார் மூதூர்ல இருந்து. அதே போல எங்களோட வந்து டிவான் இணைந்திருக்கிறாரு பலாங்குடியில இருந்து. நிகழ்ச்சி ரொம்ப சூப்பராக கேட்டிருக்கிறதா சொல்லி இருக்கிறார். தொண்டைமான் சுதன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். பிரசாந்த் இணைந்திருக்கிறார் மீப்பிட்டி கந்தையில இருந்து. அதே போல எங்களோட தமிழ்நாடு தென்காசியில இருந்து முருகேசன் இணைந்திருக்கிறாரு. நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு, பாடல் தெரிவுகள் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களோடு இணைந்திருக்கிறார். அதே போல எங்களோட வந்து இணைந்திருக்கிறாங்க மெல்சன் இணைந்திருக்கிறார் கருங்காலி சோலையில இருந்து. எல்லோருக்காகவும் அடுத்த ஒரு அருமையான பாடல் இன்றைய திரைப்படத்திற்காக.

ஒலிகாரபிக்கும் இந்த பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறேன். தொடர்ந்து இழந்திருக்கலாம் வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கு கலையகத்தில் ஆனந்தி மற்றும் ஜி ஆர் தயாராக விடைபெற்று செல்லும் நான் என்றும் பிரியமுடன் ருஃபினா. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

0: சமத்தில் வசந்தம் எஃப்எம் அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதானை சீர்திருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3,000, 1,000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12.
2: முதலிடம் வசந்தம் எஃப்எம் மணித்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: இந்திய அரசாங்கத்தினால் இலங்கை ராணுவத்திற்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்ட ராணுவ உபகரணங்கள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான நிகழ்வு நேற்றைய தினம் ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டையில் அமைந்துள்ள பாதுகாப்பு தலைமையக வளாகத்தில் நடைபெற்றிருந்தது. இந்திய அரசாங்கத்தின் உதவி திட்டத்தின் கீழ் இலங்கைக்கு வழங்கப்பட்ட 5 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கும் அதிக மதிப்புள்ள இந்த ராணுவ உபகரண தொகுதி மற்றும் அவசர விபத்து அதிதீவிர சிகிச்சை முறையை இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயகுந்தாவிடம் கையளித்தார். இந்நிகழ்வில் ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த் ராட்ரிகோவும் கலந்து கொண்டார். இதேவேளை இந்திய கடற்படைக்கு சொந்தமான INS ஷர்தா கப்பல் கடந்த June 10 முதல் 13 வரை செயல்பாட்டு தேவைகளுக்காக கொழும்பு துறைமுகத்திற்கு வருகை தந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
2: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
3: பரீட்சை முறைகேடுகள் மற்றும் வினாத்தாள் கசிவு குறித்த குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் இந்தியாவில் டெலிகிராம் குறுஞ்செயலி எதிர்வரும் திங்கட்கிழமை வரை மத்திய அரசாங்கம் தற்காலிக தடையை விதித்துள்ளது. மேலும் ஏற்கனவே பதிவிடப்பட்ட செய்திகளை திருத்தும் அம்சத்தை முடக்குமாறும் அந்த நிறுவனத்திற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்தியாவின் இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாட்டை பாதுகாக்கும் தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் கடுமையான பிரிவுகளின் கீழ் நேற்று முதல் இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் மருத்துவ படிப்புக்கான இளநிலை நீட் நுழைவு பரீட்சை வினாத்தால் வெளியானதை அடுத்தே அத்தேர்வு ரத்து செய்யப்பட்டிருந்தது. இதனிடையே இத்தகைய தடைகள் மக்களின் கருத்து சுதந்திரத்தை முடக்குவதாக தகவல் தொழில்நுட்ப ஆர்வலர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதானை சீர்திருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1,00,000, 3,000, 1,000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12.

0: நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மாலை நேர வணக்கம். தொடர்ந்து நேர்கள் இரண்டு மணித்தியாலம் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். வணக்கம் ஜிஆர்.
1: வணக்கம் ஆனந்தி. நேர்கள் எல்லோருக்கும் சந்தோஷமான அன்பான இனிமையான ஒரு மாலை பொழுதின் வணக்கங்கள். இன்றும் உங்கள் அனைவரையும் போட்டு தாக்கு நிகழ்ச்சியினூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியா இருக்கிறது. உலகத்தில் நடக்கிற நிறைய நல்ல பல விஷயங்கள் மட்டுமில்ல ஆனந்தி, உள்நாட்டுல வெளிநாட்டுல எங்களை சுற்றி என்னெல்லாம் நடக்குங்கிறது அப்டேட்டோட இன்னைக்கும் சுவாரஸ்யமான நல்ல பல விஷயங்களோட 5 மணி வரைக்கும் உங்களோட போட்டு தாக்கு நிகழ்ச்சி இணைந்திருக்க போகிறது. 102.6 102.8 வசந்தத்தோடு இணைந்திருக்கலாம்.
0: அதே நேரம் பாத்தீங்கன்னா ஜிஆர், இப்ப வந்து இந்த உயிர்த்த நாயுது தாக்குதல் இருக்கு தெரியுமா, ஈஸ்டர் தாக்குதல். அந்த தாக்குதல்ல வந்து
1: அந்த தாக்குதலுக்கு நீதி கிடைக்கணும், சரியான ஒரு நீதி கிடைக்காம
0: கருத்தை நம்ம சொல்லி இருந்தோம்.
1: நீதி கிடைக்காம
0: முன்னாள் ஜனாதிபதி வந்து பாத்தீங்கன்னா கோட்டாபய ராஜபக்ச வந்து நேத்தைய தினம் வந்து மனு தாக்குதல் வந்து செய்திருந்தார்.
1: அதாவது மேன்முறையீட்டுல அவரை கைது செய்யக்கூடா அப்படிங்கறதுக்காக முன்கூட்டியே மேன்முறையீட்டு நீதிமன்றத்துல ஒரு மனு தாக்கல் செய்யறாரு. இன்னைக்கு அந்த மனு வந்துட்டு பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சட்டம் அதிபர் தரப்பில் முன்னணியான சட்டத்தரணி இதனை நீதிமன்றத்துக்கு தெரிவிச்சிருந்தார். என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, எதிர் மனுதாரர்களிடமிருந்து தனக்கு இன்னும் ஒரு அறிவுறுத்தல் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்த மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு அறிவிச்சிருக்கிறாரு. இது சம்பந்தமா ஆனந்தி வந்துட்டு நேற்று வந்துட்டு நிறைய இடங்களில் ஆர்ப்பாட்டம் செய்யப்பட்டிருக்கிறது. ஈஸ்டர் தாக்குதலுக்கு சரியான ஒரு நீதி கிடைக்கணும், குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாரி ஒரு ஆர்ப்பாட்டம் கூட கொழும்புல நிறைய இடங்கள்ல இடம்பெற்றிட்டு இருந்தது.
0: அதே நேரம் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு தகவல் இருக்கு, என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாழ்ப்பாணம் கண்டி பிரதான வீதியில பாத்தீங்கன்னா ஒரு பார உறுதி வாகனம் வந்து அப்படியே இருந்திருக்கு. அதுக்கு பின்னாடி இன்னொரு பார உறுதி வாகனம் வந்து மோதியதால 2 பேர் வந்து அந்த இடத்திலேயே உயிரிழந்திருக்காங்க. அவங்களுடைய வயது வந்து பாத்தீங்கன்னா 35 மற்றும் 43 வயதுடைய 2 நபர்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க. மற்றும் காயமடைந்தவங்களை வந்து இப்ப மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் வந்து தெரிவிச்சிருக்காங்க.
1: ஒரு சோகமான ஒரு சம்பவம், 2 வாகனங்களும் வேகமாக வந்து மோதும். இப்ப இருந்த ஒரு வாகனத்துல இன்னொரு வாகனம், அதுவும் ஒரு விபத்து தான் இல்லையா. முன்னாள் ஜனாதிபதி ரொம்பவே பரபரப்பாக இப்ப பேசிக்கொண்டிருக்கிற ஒரு விஷயம், சோசியல் மீடியா பக்கம் போனாலும் ஆனந்தி நிறைய இடங்களையும் போனாலும் நம்ம பார்த்தோம் தானே, நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு இருக்கிறது. அதுலயும் இப்ப வந்துட்டு பிரேக்கிங் நியூஸ் ஆக பேசப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சனுடைய மகன் யோஷித ராஜபக்ச கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. அவரை வந்துட்டு லஞ்ச ஊழல் ஆணை குழுல வைத்து தான் கைது செய்யப்பட்டிருக்கு. நேற்று அவருக்கு அழைப்பாணை விடுக்கப்பட்டிருந்துச்சாங்க, ஆனா அவர் முன்னிலையாகல, அது சம்பந்தமாக ஒரு கடிதத்தையும் கொடுத்திருந்தாரு. ஆனா இன்னைக்கு அவரு வந்துட்டு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு முன்னிலையாக இருந்த போது அவங்களை அதிரடியாக கைது செஞ்சிருந்தாங்க. என்ன விஷயம்னு சொன்னா, அவர் வந்துட்டு அவருடைய அதாவது அவர் வேலை செய்கின்ற அந்த இடத்துல அவருக்கு ஒரு பாரி ஒரு பதவி கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த பதவி வந்துட்டு தவறுதலான ஒரு ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. அவர் கல்வி தகமைக்கு ஒரு முறையற்ற வகையில் அந்த ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருந்துச்சு. அது சம்பந்தமாக தான் அவருக்கு விசாரணைக்காக அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அந்த அழைப்பின் பிரகாரம் அவர் ஆஜராகல. நீதிமன்றத்தை வந்துட்டு அதாவது அந்த நீதிமன்றத்துல வந்துட்டு அவமதிச்சா இப்படியான விஷயங்கள் நடக்கும், எனவே அந்த கட்டளைகளும் மீறக்கூடாது.
0: அதே நேரம் பாத்தீங்கன்னா ஜிஆர், பண்டைய கால தொல்பொருள்கள் இருக்கு தெரியுமா, அதனுடைய மதிப்பு வந்து ரொம்பவுமே பெருமதியா இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். சரி, அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 2 சந்தேக நபர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. புல்மூட்டை பகுதியில வந்து போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அடிப்படையில போயிட்டு விசாரிச்சு பார்க்கும்போது கைது செய்யப்பட்டிருக்காங்க. அந்த தொல்பொருட்களின் பெருமதி வந்து பாத்தீங்கன்னா 20 மில்லியன் ரூபாய்க்கு வந்து விற்கப்பட்டிருக்கதாக தகவல் கிடைச்சிருக்கு.
1: அது மட்டும் இல்ல, அவ்வளவு பெருமதியான ஒரு பொக்கிஷத்தை வெறும் குறைந்த விலைக்கு விற்கணும் அப்படின்னு நினைச்சதே ஒரு பெரிய ஒரு அரசாங்கத்திட்ட ஒப்படைக்கணும். நிலத்துக்கு கீழே என்னெல்லாம் இருக்குதோ அது அரசாங்கத்துக்கு சொந்தம், நிலத்துக்கு மேல இருக்கிறதும் நிலமும் மட்டும்தான் நமக்கு சொந்தம். அதுக்கு கீழே இருக்கிற ஏதாவது கிடைச்சி சண்டு வச்சுக்கோங்க, அதாவது தங்கமோ புதையலோ இப்படி பொக்கிஷமோ கிடைச்சா மட்டும்தான் நீங்க கொண்டு போகணுமே தவிர வேற எதுவும் கொண்டு போயிடாதீங்க. பொலித்தினோ இல்ல வேற அப்படி ஏதாவது கிடைச்சா கொண்டு போயிடும். அதை வந்துட்டு அரசாங்கத்திட்ட கட்டாய நாங்க முறைய ஒப்படைக்கணும்.
0: அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, உலக சந்தையில வந்து தற்போது நிலவும் நிலையற்ற தன்மை காரணமாக எரிபொருள் விலை வந்து குறைக்கப்படும், ஆனால் அது துல்லியமான தேதியை வந்து இப்போதைக்கு உறுதியாக கூற முடியாது. அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான உடன்படிக்கை வந்து வெள்ளிக்கிழமை கைச்சாத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சரியா, இந்த உடன்படிக்கைக்கு பின் உலக பொருளாதாரத்தின் நிலைமை சீரடைந்து அதன் காரணமாக ஏற்படுச்சு அப்படின்னு சொன்னா இந்த இலங்கை மக்களுக்கு வந்து இது நிச்சயமாக அந்த
1: நல்ல ஒரு நல்ல ஒரு பொருளாதார நிலைமை ஒன்று ஏற்படும், அது மட்டும் இல்ல விலைவாசி சடுதியாக
0: அப்படின்னு சொல்லிருக்காரு. சரி பாக்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி.
1: இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், போட்டு தாக்கு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நல்ல பாடல் ஒன்று கேட்டுட்டு தொடர்ந்து வரலாம் உங்க வசந்தத்தோடு, நீங்க எங்கேயுமே போயிடாதீங்க,
0: தொடர்ந்து போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்துருங்க.

0: எப்படின்னு தெரியல.
1: வாட்ஸ்அப்ல
0: சரி ஓகே, நீங்க கேட்டீங்க போட்டு தாக்கு இயற்கை திரைப்படத்துக்காக நல்ல பாடல் ஒன்று கேட்டுட்டு வந்திருக்கீங்க.
1: மாலை 3:22
0: நேரம்.
2: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
3: பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் வீதி பாதுகாப்பு தொடர்பான மாணவர்களை விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம் ஜூன் 18 கம்பல விக்ரமபாகு தேசிய பாடசாலையில் காலை 7 மணி முதல். பாதுகாப்பான பயணத்திற்கு
4: வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்.
3: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.

ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல.

0: நிறைய பேரை இப்ப வந்துட்டு கைது செய்யணும் அப்படிங்கிற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கோட்டாபாய கைது செய்யக்கூடாது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் அவர் வழக்கு தாக்கல் செஞ்சிருக்கிறாரு. அதே போல யோசி தேவை கைது செஞ்சிருக்கிறாங்க. இப்ப
1: பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அரசாங்க நிதி முறைகேடு குற்றச்சாட்டுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பசில் ராஜபக்சே வந்து கைது செய்யுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு.
0: கோட்டை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறாரு. சுற்றுலா மேம்பாட்டு பணிகத்தில் அந்த நிதியை முறைகேடாக பயன்படுத்தியது தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் அளித்த முறைப்பாடு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்துச்சு. சோ இந்த டைம்ல தான் அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே மிக விரைவில் அவரும் கைது
1: செய்யப்படுவாரா
0: படுவாருன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே, இப்படி இருக்குல்ல, பல்கலைக்கழகங்களுக்கு இப்ப வந்துட்டு 2025-26 கல்வியாண்டுக்கான மாணவர்களை இணைத்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான ஒரு வெட்டுப்புள்ளி எப்ப வெளியாகும் அப்படிங்கறது இப்ப ஏலவல் எழுதிட்டு இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருப்பாங்க இல்லையா.
1: பல்கலைக்கழகத்துக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி,
0: அதாவது இந்த வெட்டுப்புள்ளி எப்ப வெளியாகும் அப்படின்னு சொன்னா, ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்துல வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பல்கலைக்கழகத்தினுடைய துணைத் தலைவர் பேராசிரியர் சொல்லியிருக்கிறாரு. ஒட்டுமொத்தமாக காபதர உயர்தர பரீட்சைக்கு பெறுவர்களின் அடிப்படையில் மொத்தமாக
1: 92,043 மாணவர்கள் வந்து விண்ணப்பித்துள்ளார்கள். ஆனா இப்போதைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 42,937 மாணவர்கள் வந்து
0: தேர்வு செய்யப்படலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. எனவே இந்த பல்கலைக்கழகங்களுக்கு ஆகஸ்ட் மாதத்தின் 2, 3 மற்றும் 4 வாரங்களில் சேர்த்துக் கொள்ளப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே வெட்டுப்புள்ளி வெளியாயிடுச்சுன்னு சொன்னா யாருக்கு யாருக்கு எந்தெந்த பல்கலைக்கழகங்களுக்கும் எங்கெங்கெல்லாம் நாங்க விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கறது ஒரு ஈஸியா தெரிஞ்சிடும். ஓகே, இப்படியே இருக்கும்போது நிறைய முறைப்பாடுகள் செய்யலாம். யாராவது தப்பு பண்ணா அந்த இடத்துல முறைப்பாடு செய்யலாம், இந்த இடத்துல முறைப்பாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும், ஆனா இப்ப வந்துட்டு நிறைய ஒழுங்குமுறைகள் இருந்தாலும் இப்ப தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கு தானந்தி. இப்ப அதுக்கேற்ற மாதிரி இப்ப வந்து QR குறியீட்டு முறை மூடாக நாங்க வந்து நாங்க ஆன்லைன் கொடுக்கல் வாங்கல் செய்கின்ற போது அல்லது ஒரு பரிவர்த்தனை பண பரிவர்த்தனை செய்கின்ற போதும் இப்ப வந்துட்டு குற்றங்களுக்காகவும் ஒரு QR முறை ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இலங்கை போலீசாருடைய சேவை தொடர்பாக இப்ப நம்மளுக்கு ஏதாவது அவங்களை பாராட்டணும் அப்படின்னு நினைச்சா அந்த QR குறியீட்டு முறை ஊடாக நாங்க வந்துட்டு அவங்களுடைய வெப்சைட்டுக்கு போயிட்டு நாங்க பாராட்டலாம். இல்ல அவங்க சம்பந்தப்பட்ட ஏதாவது நல்லது கெட்டது ஏதாவது முறைப்பாடு செய்யணும்னு நினைச்சாலும் நாங்க அது ஊடாக செய்யலாம். இப்ப வந்துட்டு போலீசாருடைய சேவை தொடர்பாக பொதுமக்கள்ல கருத்துக்கு அந்த முறைப்பாடுகள் தொடர்பாக ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கறதுக்காக இந்த QR முறை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. நல்ல விஷயம் இல்லையா? சரி, தொடர்ந்து இணைந்து இருக்கலாம்
1: போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.

0: அனைவருவன் திரைப்படத்துக்காக பாடல் கேட்டீங்க. கேட்டுக்கொண்டிருக்கிறது போட்டு தாக்கு நிகழ்ச்சி 102.6 102.8 அலைவரிசையினூடாக. இப்போது பாத்தீங்கன்னா ஜிஆர், அமெரிக்கா விதித்துள்ள இந்த கடுமையான பொருளாதார தடையினால பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கியூபா நாட்டுல வந்து வரலாற்று காணாத ஒரு மருத்துவம் மற்றும் உணவு நெருக்கடியினால அவங்க வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியும். புற்றுநோயால வந்து பாதிக்கப்படுற அந்த சிறுவர்கள் இருக்காங்க தெரியுமா, அவங்களுடைய வந்து அந்த பிழைப்பு வீதம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா குறைவடைஞ்சிருக்கு. சரியா, 65% குறைவடைந்துள்ளதாக அவங்க வந்து ரொம்ப கவலையான ஒரு தகவலை வந்து வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம போதிய மூலப்பொருட்கள் இல்லாதனால 300 அத்தியாவசிய மருந்துகள் வந்து தயாரிக்க முடியாத ஒரு நிலையிலையும் அவங்க இப்ப வந்து இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 100,000+ மேலான அந்த சிறுவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த தினசரி பால் விநியோகம் இருக்கு தெரியுமா, அதுவும் வந்து தடைப்பட்டுள்ளதாக வந்து அவங்க ரொம்ப ஒரு கவலையான செய்தியை வந்து வெளியிட்டிருக்காங்க.
1: ரொம்பவே பாவமான ஒரு விஷயம் இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் சரியான ஒரு மருந்து கிடைக்கணும், உணவும் கிடைக்கணும். இதே போலதான் இலங்கையில வந்துட்டு முக்கியமான ஒரு 10 நகரங்கள் முக்கிய 10 நகரங்களை உள்ளடக்கி ஒன்றிணைந்த ஒரு நகர அபிவிருத்தி திட்டம் வந்து எதிர்வரும் அக்டோபர் மாதம் முதல் ஆரம்பிக்கப்பட இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல விஷயம். அண்மைய தேசிய வரவு செலவு திட்டத்தில் முன்மொழியப்பட்ட வாழும் நகரங்கள் அப்படிங்கிற ஒரு திட்டத்துக்கு கீழே வந்துட்டு புதிதாக இந்த வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. யாழ்ப்பாணம், வவுனியா, மட்டக்களப்பு, மாத்தளை, ஹட்டன், ஸ்லாபம், இப்படி போன்ற நிறைய இடங்களுக்கு இவ்வாறான ஒரு அபிவிருத்தி திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. இந்த திட்டத்துக்காக வந்து 1.475 பில்லியன் ரூபாய் மதிப்பிட்டு செலவு செய்து ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நல்ல ஒரு விஷயம். நகரங்கள் மட்டுமல்ல, இலங்கையில நிறைய இடங்கள் அபிவிருத்தி நோக்கி பயணிக்க வேண்டும்.
0: அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, தெகுவலையில வந்து மிருக காட்சி சாலையில வந்து 2 சிங்கக்குட்டிகள் பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம முன்கூட்டியே பாத்திருந்தோம். அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த June 21 வந்து நம்ம நேரடியா போயிட்டு அதை பார்க்க முடியும்.
1: நம்மளும் போய் பார்க்கலாம்,
0: யாரு வேணாலும் போய் பார்க்கலாம், நம்ம மட்டும் இல்ல, யாரு வேணாலும் போயிட்டு பாக்கலாம்.
1: இப்ப காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது இல்லையா,
0: அழகான சிங்கக்குட்டி.
1: சரி, ஓகே, பொது மக்களுடைய பார்வைக்கு வைக்கப்பட்டு போய் பாருங்க. நாங்களும் எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைச்ச போய் பார்க்கலாம். இந்த வீதி விபத்துகளை குறைத்துக் கொள்வதற்காக மாணவர்களை தெளிவூட்டக்கூடிய டேக் கேர் வேலை திட்டம் 2nd கட்டமாக நாடு முழுவதில் இருக்கின்ற பாடசாலைகள் ஊடாக முன்னெடுக்கப்படுகிறது. ஜனாதிபதியினுடைய நேரடி கண்காணிப்பின் கீழ் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மாணவர்களுக்கு எதிர்காலத்தில் வீதி விபத்துகள் தொடர்பாக
0: வீதி விபத்துகளை எவ்வாறு குறைக்கணும், சரியா, அதனால ஏற்படக்கூடிய நன்மைகளை பத்தி தான் அவங்க இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்கன்னா, இதுக்கு அனுசரணை வழங்கிட்டு இருக்காங்க சுயாதீன தொலைக்காட்சியான ITN மற்றும் லக்கண்ட வசந்தம் FM வசந்தம் டிவி.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
1: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்துவிடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
2: பாதுகாப்பான பயணத்திற்கு

0: 2.8 வசந்தம் FM வணத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதி தானே சீட்டிருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மணித்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
3: கொழும்பு கோட்டை நீதவான் பசந்த் அமரசேன இன்று சுற்றுலா மேம்பாட்டு பணியக நிதி முறைகேடு குற்றச்சாட்டு தொடர்பாக முன்னாள் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்சவை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவுக்கு உத்தரவிட்டுள்ளார். பொது சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கு இன்றைய தினம் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டபோது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 2014 சுற்றுலா மேம்பாட்டு பணியகத்தின் விளம்பர நடவடிக்கைகளுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த 7.8 மில்லியன் ரூபாய் நிதி உவா மாகாண சபை தேர்தலின்போது 12,000 டிஷர்ட்களை விநியோகிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்து அதிகாரிகள் நீதிமன்றத்தில் குற்றம் சுமத்தியிருந்தனர். இந்நிலையில் விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருந்த சுற்றுலா மேம்பாட்டு பணியகத்தின் முன்னாள் நிர்வாக இயக்குநர் ரோமி ஜவுஃபர் தலா 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 தனிப்பட்ட பிணைகளில் விடுவிக்கப்பட்டுள்ளார்.
2: வெளிநாட்டு செய்திகள்
3: அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையை இலக்கு வைத்து நடத்தப்படவிருந்த தொடர் கொடூர தாக்குதல்களை அமெரிக்காவின் FBI நிறுவனம் முறியடித்துள்ளதாக அமெரிக்க நீதித்துறை அறிவித்துள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை வெள்ளை மாளிகையில் நடத்தப்படவிருந்த தற்காப்பு கலை போட்டித் தொடரை இலக்கு வைத்து இந்த தாக்குதல்கள் திட்டமிடப்பட்டிருந்ததாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த தொடரை காண வருகை தரும் பெருந்திரளான மக்களை இலக்கு வைத்து கொடூரமான முறையில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்ததாக அரசு தரப்பு சட்டத்தரணிகள் தெரிவித்துள்ளனர். கிடைக்கப்பெற்ற உளவுத்துறை தகவல்களின் அடிப்படையில் களமிறங்கிய பாதுகாப்பு பிரிவினர் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதற்கு முன்பாகவே அதனுடன் தொடர்புடைய 5 சந்தேக நபர்களை கைது செய்துள்ளனர்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதி அணை சீட்டிருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
4: நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வை துணிச்சல் மிகு செயலாய் அகிலமங்கள் எமது ஆட்சி வசந்தம் FM
5: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8

0: வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. அப்படி சந்தோஷமா இரண்டாவது மணித்தியாலத்திலயும் வந்தாச்சு. இந்த மணித்தியாலத்திலயும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னாச்சு,
1: நிறைய விஷயங்கள் பேச போறோம். உங்களுக்காக நல்ல பல விஷயங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, உலகத்தில் நடக்கிற சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள் நீங்க எங்க தேடி போயினாலும் கிடைக்காது. அந்த அளவுக்கு நல்ல பல விஷயங்களோடு இந்த மணித்தியாலத்தும் போட்டு தாக்கு நிகழ்ச்சிங்களோடு இணைந்திருக்கிறது. 102.6 102.8 வசந்தத்தை டியூன் பண்ணி ரொம்ப சத்தமா கேட்டீங்க.
0: அதே நேரம் பாத்தீங்கன்னா ஜிஆர், இப்ப அமெரிக்காவின் கடுமையான இந்த கடல் வழி முற்றுகையை மீறி ஈரானின் முதல் கச்சா எண்ணெய் தாங்கிய கப்பல் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஓர்மோஸ் நீரிணையை வெற்றிகரமாக கடந்திருக்கு. சரியா, சுமார் 2 மாதங்களாக நீடித்து வந்த இந்த முற்றுகைக்கு மத்தியில ஈரானின் கப்பல் வந்து பாதுகாப்பாக வெளியேறி இருக்கதாக கண்காணிப்பு இணையதளம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தெரிவித்திருக்கு.
1: நல்ல விஷயம் என்ன, எவ்வளவு பிரச்சனைக்கு பிறகு இப்ப புதிதாக அந்த கப்பல் வெளியாயினதுனால விலைவாசிகளும் சரிதியாக குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு.
0: அதே நேரம் இன்னும் ஒரு தகவல் இருக்கு, என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கடந்த 4 மாதங்களாக நீடித்து வந்த மோதலை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்காக அமெரிக்காவும் ஈரானும் ஒரு ஒப்பந்தம் செய்திருக்காங்க. சரியா, இது உலக நாடுகளால் வந்து வரவேற்கப்படுது. இந்த அமைதி பேச்சுவார்த்தையால பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பாகிஸ்தான் வளைகுடா நாடுகளுடன் இணைந்து மிக முக்கியமான ராஜதந்திர பங்காற்றி சர்வதேச அளவில் வந்து பாராட்டையும் பெற்றிருக்கு. இந்த முக்கிய நிகழ்வில் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்தியா தனிமைப்படுத்தப்பட்டதாக ஒரு விவாதமும் எழுந்துள்ளது. இந்த ஒப்பந்தம் மூலம் ஹோர்மோஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்பட வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு.
1: ஏற்கனவே வந்துட்டு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணதுனால பாகிஸ்தான் வந்து கோபமா இருந்தது. அதுக்கு பிறகு டொனால்ட்
0: ட்ரம்ப் பாகிஸ்தான் வந்து
1: இணைஞ்சிட்டாரு. இப்ப இந்தியா தனிமைப்படுத்திட்டு இப்ப இந்தியா வந்து கவலையில இருக்கு. இப்ப 3 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு இன்னொரு நண்பன் பிறந்து வரணும், அது எங்கேயாவது இருப்பான் வருவான். சரி, இதே போல என்ன விஷயம்னா, ஒரு சுகமான ஒரு விஷயம் சுற்றுலா செல்றதுங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம் இல்லையா? அந்த நிறைய இடங்களை பார்க்கலாம், கல்வி ரீதியான நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஆர்வமாக நாங்க சுற்றுலா செல்வோம். ஆனா இங்க ஒரு சோகமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா பகுதியில சுற்றுலா சென்ற மாணவர்கள் வந்துட்டு மின் கசிவு காரணமாக விபத்துக்குள்ளாயின ஒரு சம்பவம் அந்த பகுதியில பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. 12 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க, வைத்திய சாலையில் இப்ப அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்ப வந்துட்டு ரொம்பவே, அதாவது அந்த ஒரு விளையாட்டு பகுதிக்கு அவங்க வந்துட்டு செல்வதற்கு எத்தனைக்கின்ற போது தான் இந்த சம்பவம் இடம்பெற்று இருக்கிறது. சோகமான ஒரு விஷயம் தான் இருந்தாலும் யாருக்கும் எந்த ஒரு உயிராபத்தும் ஏற்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, தொடர்ந்து முடிந்து இருக்கலாம், நிறைய விஷயங்கள் பேசலாம். உங்களுக்காக குட்டி ஸ்டோரியும் தயாரா இருக்கு.

0: தம்பி திரைப்படத்திற்காக பாடல் ஒலித்துகிறது. நேரம் மாலை 4:16.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM.
2: ஏதாவது ஒரு முச்சக்கர வண்டியை வாங்க வேண்டும்.
3: ஏதாவது ஒன்றல்ல, முச்சக்கர வண்டி என்றால் அது பஜாஜ் தான். வாங்கிய பின்பு சிறந்த சேவைகள், பராமரிப்பும் குறைவு.
4: மேம்படுத்தப்பட்ட பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி. முச்சக்கர வண்டிகளின் தாயகமான ஜேவி பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் இடமிருந்து.
5: நீ ஒரு விஷயத்த மறந்துட்ட, நான் யாரு?
6: சூப்பர் ஹிட் பாடல்களின் சூப்பர் ஸ்டார்,
7: ஒன் அண்ட் ஒன்லி பேஸ்,
6: வசந்தம் FM.
8: முடியாதுங்கிறத முடிக்கிறது தான் சார் என்னுடைய பழக்கம்.
6: 102.6 102.8.

0: ஸ்டோரி
1: என்னன்னு சொல்றோம் பாருங்க.
2: லெட் யூ சிங் எ குட்டி ஸ்டோரி, பே அட்டென்ஷன், லிசன் டு மீ.
3: குட்டி ஸ்டோரி,
0: குட்டி ஸ்டோரி.
4: ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்குல எல்லாம் பேசப்படாது.
5: நாலு முறை குட்டி ஸ்டோரியில இன்னைக்கு என்ன ஸ்டோரி அப்படிங்கறத நீங்க கேட்க போறீங்க.
6: அப்ப பாத்தீங்கன்னா, ஒரு ஆற்றுக்கரையில வந்து ஒரு பெரிய மரம் வந்து இரண்டு மரங்கள் வந்து இருந்திருக்கு, சரியா? அதுல ஒரு மரத்துக்கிட்ட போயிட்டு சிட்டுக்குருவி கேட்டிருக்கு, எனக்கு வந்து இந்த மழை காரணமாக வந்து கொஞ்ச நாளைக்கு உன்னோட மரத்துல வந்து கொஞ்சம் இடம் தா, நான் வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து கூடு கட்டி வசிச்சுக்கிறேன், சரியா? நானும் எனது குழந்தைகளும் வசிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கு, சரியா? அப்ப அதுக்கு முதல் மரம் சொல்லி இருக்கு, என்னால முடியாது, நீ போ அப்படின்னு சொல்லி இருக்கு, சரியா? அதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த சிட்டுக்குருவி வந்து இரண்டாவது மரத்துக்கிட்ட போயிட்டு கேட்டிருக்கு, அப்ப இரண்டாவது மரம் வந்து சரி அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்ப இது வந்து அங்க போயிட்டு கூடு கட்டி ரொம்ப சந்தோஷமா தான் இருந்திருக்கு, சரி? அப்ப ஒரு பலத்த மழை வந்து அப்படியே வந்தனால
5: அந்த மழை பெஞ்சதுனால
6: ஃபர்ஸ்ட் மரம் வந்து ஆத்துல வந்து அடிச்சுக்கிட்டு போகுது, சரியா? அப்ப இந்த சிட்டுக்குருவி என்ன செஞ்சிருக்கு, கை தட்டி சிரிச்சிருக்கு, சிரிச்சிட்டு சொல்லி இருக்கு, பத்தியா நீ எனக்கு இடம் தரலன்னு சொன்னதானே, இப்ப பத்தியா நீ ஆத்துல அடிச்சுட்டு போற அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லிருக்கு
5: நையாண்டியா.
6: அதுக்கு மரம் சொன்னிச்சா, எனக்கு தெரியும் நான் வந்து வலு ரொம்ப
5: ஸ்ட்ராங் இல்ல,
6: ஸ்ட்ராங் இல்ல, சரியா? அதனால தான் நான் சொன்னேன், என்னோட மரத்துல வந்து உனக்கு இடம் தர முடியாதுன்னு சொல்லி, மத்தபடி வேற எதுவும் இல்ல,
5: என்ன
6: மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி இருக்கு, சரியா? இப்ப இந்த கதையில இருந்து என்ன விலகுது உங்களுக்கு?
5: அதாவது யாராவது நம்ம போய் யாருக்கிட்டயாவது உதவி கேக்குறோம், அவங்க வந்துட்டு உதவி செய்ய முடியல அப்படின்னு சொன்னா, அவங்க வில்லன் கிடையாது, அவங்க ஏதோ ஒரு காரணம் அவங்களுக்குள்ள இருக்கு, அதனாலதான் அவங்க வந்துட்டு அதை நிராகரிக்கிறாங்க, உங்களை நிராகரிக்கிறாங்க, உங்களோட உதவியை நிராகரிக்கிறாங்க. ஆனா நீங்க நினைக்கணும், தவறா நினைக்க கூடாது. அவங்க நிராகரிக்கிறதுனால ஏதோ ஒரு நன்மைக்கு அப்படிங்கிற விஷயத்த நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் சொன்னா, எல்லாமே நன்மைக்கு தான். தவறாக நினைக்காம அந்த நிராகரிப்புல ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படிங்கிற நினைச்சுங்கன்னு சொன்னா, வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்.
1: என்னன்னு
2: சொல்றோம்
3: பாருங்க.

0: வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நேரம் மாலையா 4:26 நிமிடம்.
1: இலங்கையின் 9 மாகாணங்களில் 102.2

0: லோஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
2: பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் வீதி பாதுகாப்பு தொடர்பான மாணவர்களை விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம் ஜூன் மாதம் 18 தேதி கம்பல விக்ரமபாகு தேசிய பாடசாலையில் காலை 7 முதல். பாதுகாப்பான பயணத்திற்கு
3: வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்.
2: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்
4: அனுசரணை
5: 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு.

0: உன்னாலே உன்னாலே திருவட்டுக்காக சுவரான ஒரு நல்ல பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். வசந்தத்தின் போட்டுத்தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. 102.6 102.8 அலைவரிசையினூடாக நிறைய விஷயங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். உலகத்துல என்னெல்லாம் நடக்குங்கிறது இப்ப நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க.
1: இப்ப பாத்தீங்கன்னா வியட்நாமில் வந்து அன்சிமீன் நகர்ல வந்து கடந்த 3 வருடங்களாக வந்து தென்கிழக்கு பகுதியில வந்து பூனைகளை வந்து திருடி இருக்காங்க. சரியா, பூனைகள் வந்து இப்ப ஒரு நாள் காணாம போனா சொல்லலாம் போயிடுச்சு அப்படின்னு. இது வந்து ஒரு 3 வருடங்களாக சரியா 3 வருடங்களாக வந்து இந்த பூனைகள் வந்து காணாம போயிருக்கு. இதனால வந்து இந்த பூனைக்கு சொந்தக்காரர்கள் வந்து போலீசாரர்களிடம்
0: முறைப்படி செஞ்சிருக்கிறாங்க.
1: அந்த நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பூனைய வந்து கடத்தி இறைச்சி ஆக்கியிருக்காங்க. சரியா, இந்த பேர்ல வந்து 9 பேரை வந்து கைது செஞ்சிருக்காங்க. அவர்களிடம் இருந்து உயிருடன் வந்து 400 பூனைகளும் வந்து இறந்த நிலையில வந்து 80 பூனைகளும் மீட்கப்பட்டிருக்கு. சரியா, மீட்கப்பட்ட பூனைகளில் வந்து 40 பூனைகள் வந்து உரிமையாளர்களிடம் ஒப்படைச்சாச்சு. சரியா, அவங்க வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. திருடும் போது ஏற்பட்ட அந்த காயங்கள் காரணமாக வந்து இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 100 பூனைகள் வந்து மறுபடியும் இறந்திருக்கு. சரியா, மற்ற பூனைகளுக்கு வந்து இப்ப உணவு அதெல்லாம் கொடுத்து ரொம்ப பாதுகாப்பான முறையில வந்து இருப்பதாக வந்து சர்வதேச ஊடகங்கள் வந்து செய்தியை வெளியிட்டு,
0: அதாவது வியட்நாம்ல வந்துட்டு சில மிருகங்களை சாப்பிடுறதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க.
1: அதுக்காக பூனையுமா,
0: அது சில மிருகங்களை சாப்பிடலாம் அப்படின்ற அனுமதி கொடுக்கப்படும். ஆனா சட்டவிரோதமாக அதுக்கான உரிய லைசன்ஸ் எடுக்காம இப்படி எல்லாம் கடத்தி செஞ்சா குற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அங்க இருக்கு. இப்ப வந்துட்டு அதிகமாக நாங்க இப்போ காலநிலை மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உலகத்தை வந்துட்டு அதிர்ச்சிக்குள்ளாக்குற ஒரு விஷயம். காலநிலை மாறிடுச்சுன்னு சொன்னா உலகம் வந்துட்டு கேள்விக்குறியாகும். அடுத்து என்ன ஆபத்து வரப்போகுது, உலகம் அழிய போகுதா அப்படிங்கறது விஞ்ஞானிகள் வந்துட்டு ஒரு பயத்துடன எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பாங்க. அண்டார்டிகா அப்படிங்கறது தெரியும் தானே?
1: தெரியும், ஒரு குளிரான ஒரு பிரதேசம். சரியா, ரொம்ப கூலா இருக்கும்.
0: ஆமா,
1: பனிகளால வந்து சூழப்பட்ட ஒரு
0: உலகில 5வது பெரிய கண்டம் அது. இப்ப வந்துட்டு வழக்கத்துக்கு மாறாக வந்து கடுமையான ஒரு வெப்ப அலை நிலவி வருகிறதாக, அங்க இருக்கிற பனிப்பாறைகள் சடுதியாக உருக தொடங்கி இருக்கிறது. இப்ப ஆராய்ச்சியாளர்களுக்கே ஒரு பயத்தை உருவாக்கியிருக்கு. இன்னும் இது வழக்கத்துக்கு மாறாக இந்த வெப்ப அலைகள் வந்துட்டு அங்க பதிவாக இருக்கிறது. இப்ப அந்த பனிக்கட்டிகள் உருக தொடங்கி இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம். அந்த கண்டத்துல இருக்கிற எல்லாமே உருகினுச்சு அப்படின்னு சொன்னா உலகம் ஒரு கேள்விக்குறியாயிரும் அப்படிங்கிறது ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்கும். கோடை காலத்துல பார்த்தோம்னா -20 டிகிரி வரை செல்சியஸ் வரை அந்த வெப்பநிலை பதிவாக இருக்கும். அது ஒரு வழக்கமான ஒரு விஷயம். இப்ப வழக்கத்துக்கு மாறாக அந்த பனிக்கட்டிகள் உருக தொடங்குறது அப்படிங்கிறது சாதாரண வெப்பநிலை உலக அளவில் காலநிலை மாற்றத்தின் ஒரு தீவிர அறிகுறியாக இருக்கலாம் அப்படிங்கிற ஆராய்ச்சியாளர்கள் வந்துட்டு எச்சரிக்கை விடுத்து இருக்கிறாங்க. கொஞ்சம் பயத்துடனா இருக்கணும் எதிர்காலம் இல்லையா?

0: சகுனி திரைப்படத்திற்காக பாடல் ஒளித்தோய்கிறது. நேரம் 4:47 நிமிடம்.
1: நேயர்களின் தெரிவு, நேயர்களின் தெரிவு நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் FM. ஜிஐ பைப் சரி, ஸ்டெயின் அண்ட் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கோல்டன் நட், பைப் உபகரணங்கள், வேல்ஸ், பிளான்ஜஸ் மற்றும் கடத்தொழில் சார் உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல் கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நாம். 0591 9 79 76 38.
2: ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல.

வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.

0: கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
1: ஒலிக்க ஆரம்பிக்கின்ற பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகின்றோம். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு நேர்கள் தொடர்ந்து வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சிகளை தோத்து வழங்க ஸ்ரீ ஸ்ரூபி உங்களுடன் இணைந்திருப்பாங்க. விடைபெறும் நான் ஜி ஆர்,
2: நான் மற்றும் ஆனந்தி. நன்றி
1: ஸ்டேடியன் மக்களே.

0: சமயத்தில் வசந்தம் எஃப்எம் வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதி அணை சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வர் யோசித்த ராஜபக்சவை பிணையில் விடுவிக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சந்தேக நபரை தலா 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான 3 சரீர பிணைகளில் விடுவிக்குமாறு உத்தரவிட்ட நீதவான் சந்தேக நபருக்கு வெளிநாட்டு பயணத்தடையும் விதிப்பதாக அறிவித்தார். லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகள் மற்றும் சந்தேக நபரின் சட்டத்தரணிகள் முன்வைத்த சமர்ப்பணங்களை பரிசீலித்த பின்னரே கொழும்பு மேலதிக நீதவான் லஹிர சில்வா இந்த உத்தரவை பிறப்பித்தார். இலங்கை கடற்படை மற்றும் பிரித்தானிய கடற்படை அகாடமியில் இணைந்தது தொடர்பான விசாரணைக்கு அமைவாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு விடுத்த அறிவித்தலுக்கு இணங்க யோசித ராஜபக்ச இன்று குறித்த ஆணைக்குழுவில் முன்னிலையாக இருந்தார். நடத்தப்பட்ட விசாரணைகளின் பின்னர் யோசித ராஜபக்ச கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
0: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
3: பிரான்சில் நடைபெற்ற G7 உச்சிமாநாட்டில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மற்றும் எகிப்து ஜனாதிபதி அப்துல் ஃபத்தா அல் சிசி ஆகியோர் இணைந்து ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்தனர். இதில் பெரும்பாலும் அமெரிக்க ஈரான் பேச்சுவார்த்தைகள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டன. டிரம்ப் ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதத்தை பெறாது என்பதில் 99.99% நிச்சயத்தன்மை உள்ளது என்று தெரிவித்தார். மேலும் அவர் பங்குச்சந்தை மிகவும் உற்சாகமாக உயர்ந்து வருகிறது எனவும் அது உச்சத்தை எட்டியுள்ளதாகவும் அதே நேரத்தில் எண்ணெய் விலைகள் கணிசமாக குறைந்துள்ளதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இதன்போது தெரிவித்தார். இந்த மனித்தியால செய்தி அறிக்கையுடன் வசந்தத்தின் இன்றைய நாளுக்கான மனித்தியால செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. எமது பிரதான செய்தியினை 7 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: லட்சம் முதல் பரிசு 20 லட்சமானது. ரூபாய் 1,00,000, 3,000, 100, 60 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-0012.

அனைவருக்கும் சந்தோஷமான மாலை பொழுது. வணக்கம், மீண்டும் ஒரு மாலையில உங்க எல்லாருமே சந்திக்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ருபி. அடடா, ஆரம்பமே சும்மா அமர்கலமா நம்மளுடைய தலைவருடைய பாடலோட அப்படியே நிகழ்ச்சிகளை வந்திருக்கோம். நீங்களும் கொடுத்திருந்தும் அழைப்பின் ஏற்படுத்தி சந்தோஷமா பேசலாம். அழைக்க வேண்டிய இலக்கம் 0102-7500 அதே போல 0102-7501111 அல்லது எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து உங்களுடைய அன்புக்குரிய உறவுகளுக்கும் சுப்பிரமணிய பாடல்களையும் கேட்கலாம்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 40 வருடகால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் த்ரீ வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து
1: பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் வீதி பாதுகாப்பு தொடர்பான மாணவர்களை விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம் ஜூன் மாதம் 18 திகதி கம்பல விக்ரமபாகு தேசிய பாடசாலையில் காலை 7 முதல். டேக் கேர், பாதுகாப்பான பயணத்திற்கு.

0: தேசத்தின் நம்பிக்கைக்குரிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
2: வசனம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி இருந்திருக்கிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பரான பாடல்கள் எல்லாம் நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கோம். இப்ப என் கூட பேச, ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம் அக்கா.
2: வணக்கம், யார் இது?
3: நான் நாகஸ்தானில இருந்து ஐயாத்துறை சண்முகநாதன் அக்கா.
2: சண்முகநாதன், எப்படி இருக்கீங்க?
3: நல்ல சுகமா இருக்கிறேன் அக்கா. நீங்கள்?
2: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செய்துட்டு
3: இருக்கீங்க அக்கா? இப்ப நான் வீட்ல இருந்து உங்களோட பேசிட்டு இருக்கேன் அக்கா.
2: அப்படியே, ஓகே ஓகே. சந்தோஷமான ஒரு அமைதியான மாலை பொழுது டீ எல்லாம் குடிச்சு முடிச்சிட்டீங்களா?
3: டீ எல்லாம் குடிச்சிட்டேன் அக்கா.
2: எதிர்பார்ப்போடு
3: உங்களோட பேசுவதற்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கா.
2: அப்படியா, ஓகே. அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, யார் யாருக்கெல்லாம் கேட்க போறீங்க?
3: அக்கா மனைவி விமலா தேவி, மகன் நிரோசன், புஷ்பவல்லி, தனுசன், வசுமதி, யோகா பிரசாந்த் மற்றும் எனது அக்காவான செல்லையார் ஆத்தம்மா குடும்பம், வட்டக்கடையில் இருக்கும் மாடசாமி விஜயலட்சுமி குடும்பம் மற்றும் நாகஸ்தனையில் இருக்கும் எனது அண்ணாவான முருகையா குடும்பம், திருச்செல்வம் குடும்பம், யோகேஸ்வரன் குடும்பம், சந்திரமோகன் குடும்பம் மற்றும் உரக்கலை சுந்தரலிங்கம் குடும்பம் மற்றும் நாகஸ்தனில் அக்கா சத்தீஷ் ஜோஷி வசனம் சத்தமா கேட்டுக்கிட்டு இருக்காங்கக்கா, அவங்களுக்காகவும் மற்றும் பாதுக்கை சின்ன தம்பி, கிருஷ்ண பக்தன், வசந்தகுமார், உமாச்சந்திரன், விஸ்வநாதன், மவுஞ்சியில் இருக்கும் எனது அக்காவான ஏகாம்பரம் குடும்பம், சுப்பையா ஆதாப், விஓஏ ஸ்டேட் இருக்கும் தம்பிராஜா குடும்பம் மற்றும் வசந்தம் கேட்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் உங்களுக்காகவும் நல்லதொரு பாடலை தாருங்கள் அக்கா. அழைப்பிய வழங்கிய உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அக்கா.
2: ஓகே, நன்றி. அலட்சியமாவே வந்து வாகனங்கள் ஓட்டுறாங்க. அதாவது தொலைபேசி மூலமா அழைப்பு ஏற்படுத்திக்கிட்டே பேசக்கூடிய மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் தவிர்த்துக் கொள்ளணும் அப்படின்றதுக்காகவே வேண்டி எங்களுடைய சுயாதீன வலையமைப்பான ஐடிஎன் ஊடக வலையமைப்பு வந்து டேக் கேர் அப்படின்னு கூடிய ஒரு வேலை திட்டத்தை வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. பாடசாலை மாணவர்களுக்கு மத்தியில வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துற முகமாக வந்து இதை வந்து நடத்திட்டு இருக்கிறாங்கன்றது இந்த நேரத்துல நான் ஞாபகப்படுத்திக்கிட்டு அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, துப்பாக்கி திரைப்படத்துக்காக.

0: வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி நடந்திருக்கும். நேரமாலை 5:31.
1: தமிழின் சுவாசமாய் வசந்தம் FM 102.6. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.

0: ஏதாவது ஒரு முச்சக்கர வண்டியை வாங்க வேண்டும்.
1: ஏதாவது ஒன்றல்ல, முச்சக்கர வண்டி என்றால் அது பஜாஜ் தான். வாங்கிய பின்பு சிறந்த சேவைகள், பராமரிப்பும் குறைவு.
2: மேம்படுத்தப்பட்ட பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி. முச்சக்கர வண்டிகளின் தாயகமான டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் இடமிருந்து.
3: நடைபாதையில் வாகனம் செலுத்துவதை தவிருங்கள். நடைபாதை என்பது வாகனம் செலுத்துவதற்காக அல்ல. உங்களின் இந்த செயல் யாரோ ஒரு அப்பாவியின் உயிரை பறித்து விடலாம். பாதுகாப்பான பயணத்திற்கு
4: என்ன
5: செய்திருக்கீங்க? வேலையா, வீட்லயா? ஓகே ஓகே ஐயா.
4: ஹலோ.
5: சரி ஓகே. அவருடைய அழைப்புல ஏதோ தெரியவில்லைன்னு சொல்லி நினைக்கிறேன். நீங்களும் கூட தொடர்ந்து அழைப்பு ஏற்படுத்தலாம். அளிக்க வேண்டிய இலக்கம் 0-1-2-7-7-5-0-0-1-க்கு, அதே போல 0-1-2-7-5-1-1-1-க்கு இப்போ கூட பேச. ஹலோ, வணக்கம். சரி ஓகே, வந்தவங்க அப்படியே வந்த வேகத்திலேயே போயிட்டாங்க. இன்னும் ஒரு சந்தமும் இருக்காங்க. ஹலோ வணக்கம்.
4: ஹலோ
5: ஹலோ வணக்கம். யாருது?
4: பாலகிருஷ்ணன்
5: அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. முயற்சி பண்ணதுனாலதான் கிடைச்சிருக்கேன். சரி ஓகே, அடுத்த முறை சூப்பரான பாடல் இருக்கு. யார் யாருக்கெல்லாம் கேட்க போறீங்க?
4: கல்வி எஸ்டேட் எட்டியந்தோட்டத்துல இருந்து சசிகுமார் குருந்துட்டா. மாபோல வத்தல்ல சந்திரமோகன் சந்திரகலா குடும்பத்தார்கள். ஏகித்த வத்தல்ல ஏகலா குடும்பத்தார்கள். மற்றும் வசந்தம் சொந்தங்களுக்காகவும் உங்களுக்காகவும்
5: பாடல் இருக்கு விஸ்வாசம் திரைப்படத்துக்காக.

உலகின் நட்சத்திர நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

0: திறன் திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். நீங்களும் கொடுத்திருந்து மழைப்பின் ஏற்படுத்தி சந்தோஷமா பேசலாம். அளிக்க வேண்டிய இலக்கு 0301 5001 அதே போல 0101 5111 இப்ப கூட பேச. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் அருள் சந்திரா.
1: கல்முனை நம்பிக்கை கிராமம், அருள் சந்திரா.
0: எப்படி இருக்கீங்க?
1: இரவு நேர கடமைக்கு தயாராகி கொண்டிருக்கிறேன்.
0: அப்படியா? ஓகே ஓகே. அப்புறம் வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? இன்றைய நாள் ஓகே ஓகே. டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: யாழ்ப்பாணம் நெல்லியடி கரணவாய் மேற்கை சேர்ந்த ராகுல குருக்கள் இன்று தனது பிறந்த நாளை தனது இல்லத்தில் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார். இவரை அவரது அம்மா அப்பா, மனைவி தர்மிஜா, மகன் சுபஸ்திகன், மத்திய முகாம் இரண்டில இருக்கின்ற அவரது மாமி மனோ டீச்சர், மச்சாள் சாலினி டீச்சர் மற்றும் உற்றார் உறவினர்கள் அனைவரும் இறை ஆசையோடு ராகுல குருக்களை வாழ வேண்டும் என்று வாழ்த்தினார்கள்.
0: ஓகே, நாங்களும் வசந்த மாணவனி சார்பாக இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: நன்றி.
0: ஓகே, நன்றி.

பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் வீதி பாதுகாப்பு தொடர்பான மாணவர்களை விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம் ஜூன் மாதம் 18 திகதி கம்பல விக்ரமபாகு தேசிய பாடசாலையில் காலை 7 முதல். டேக் கேர், பாதுகாப்பான பயணத்திற்கு.

0: வேதாளம் திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகளை வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: ஹலோ ஹலோ கார்த்திக்.
0: வணக்கம் கார்த்திக், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா சோமாங்க, வெள்ளவத்தில பேசுறோம்.
0: ஓகே கார்த்திக், அப்புறம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பரா சோமா இருக்கோம்.
0: ஓகே ஓகே கார்த்திக், அப்புறம் என்ன செய்றீங்க?
1: வீட்டுல.
0: வீட்லயா? சரி ஓகே. டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: நீங்களும்
0: கூட தொடர்ந்து கால் பண்ணி பேசலாம், சந்தோஷமும் பேசலாம். அது மட்டும் இல்லாம சூப்பரான பாடல்களையும் கேட்கலாம். அளிக்க வேண்டிய இலக்கம் 0101 5001 அதே போல 0101 5111 ஃபேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து உங்களுடைய அன்பு உறவுகளுக்காகவும் விரும்பி பாடல் கேட்கலாம். அடுத்த ஒரு சூப்பரான பாடல் வருது, அது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த படம் பார்க்கும் பொழுதும் சரி, இந்த பாடல்கள்லாம் கேட்கும் பொழுதும் சரி, நிறைய பேருக்கு வந்து அடடா நம்ம மாமா மகள்லாம் எப்படாப்பா திருவிழாக்கு வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் வந்து இருந்துட்டே இருக்கும். இப்போ இந்த பாடல் கேட்கும் போது நிறைய பேர் வந்து அவங்களுடைய மாமா மகள் அல்லது மகன் அவங்களுடைய நினைவு எல்லாம் தோன்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். அப்படி ஒரு பாடல் தான் இந்த பாடல், சூப்பரான ஒரு பாடல், ரஜினி முருகன் திரைப்படத்துக்காக.

0: நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் FM. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்
2: அனுசரணை.

0: கிரி திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். நீங்களும் கூட தொடர்ந்து அழைப்பை ஏற்படுத்தி சந்தோஷமா பேசலாம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: ஹலோ
0: ஹலோ வணக்கம், யார் இது? என்ன பேர் உங்களுக்கு? லட்சுமி. எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: ஓகே, அப்புறம் லட்சுமி என்ன செய்துட்டு இருக்கீங்க? அப்படியா, நன்றி நன்றி. அப்புறம் என்ன செய்தீங்க சொல்லுங்க? டீ எல்லாம்
1: குடிச்சிட்டீங்களா?
0: சமையல் எல்லாம் முடிஞ்சிருச்சா இல்ல இனிதான் செய்யணுமா?
1: சமையல் இன்னும் முடியல.
0: அப்படியா, இன்னைக்கு வந்து என்ன சமையல் வீட்டுல?
1: நன்றி.

0: காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்தத்தின் இந்திய நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் நடிகை அஞ்சலி.

0: சென்னையின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: மணித்தியாலத்தின் ஸ்டார் ஆஃப் தி வீக் பாடல் கட்டு மீண்டும் நிகழ்ச்சிகளை வந்திருக்கோம். நீங்களும் கூட தொடர்ந்து அழைப்பின் ஏற்படுத்தி சந்தோஷமா பேசலாம். அழைக்க வேண்டிய இலக்கம் 0712-5001 அதே போல 0712-5111 அல்லது எங்களோட பேஸ்புக் பக்கமாகவும் இணைத்துக் கொள்ளலாம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். சரி ஓகே, வந்தவங்க ஏதோ வேற ஒரு அழைப்புல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு சந்தமும் வந்திருக்காங்க. ஹலோ வணக்கம். வணக்கம். யார் இது? மது, எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப நல்லா இருக்கீங்க. நீ எப்படி இருக்கீங்க?
1: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் மது. அப்புறம் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? ஆமாமா, நான் எல்லாம் 5 மணிக்கெல்லாம் டீ எல்லாம் குடிச்சுட்டு அப்படியே ரெடியா வந்துட்டேன்.
2: அப்படியாக்கா, ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருக்கு அக்கா.
1: தேங்க்யூமா, தேங்க்யூ. அப்புறம் சொல்லுங்க, என்ன என்ன ஸ்பெஷல் இன்டர்வியூ இல்ல?
2: கேளுங்க.
1: ஓகேமா, ரொம்ப நன்றி.

92.8 வசந்தம் எஃப்எம். நேரம் 7:00.

0: மணிக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன் தலைப்புச் செய்திகள்.
1: 2021 பின்னர் அதிகூடிய பொருளாதார வளர்ச்சி வேகம். 2026 ஆண்டின் முதல் காலாண்டில் கைது செய்யப்பட்ட யோஷித்தவுக்கு பிணை, பேசிலுக்கு மீண்டும் பிடியானை. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் கர்தினால் குறித்து சமூக வலைதளத்தில் போலி பிரச்சாரம், அருட்தந்தை சிரில் காமினி தெரிவிப்பு. 1008 மில்லியன் ரூபாய் செலவில் அபிவிருத்தி செய்யப்பட உள்ள பாடசாலை விடுதிகள். வெள்ளை மாளிகையை இலக்காக கொண்டு ட்ரோன் தாக்குதல்களை திட்டமிட்ட இருவர் கைது. அல்ஜீரியாவுக்கு எதிரான போட்டியில் ஹாட்ரிக் கோல்களை புகுத்திய மெஸ்ஸி.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளை வாசிக்கும் நான் சக்திவேல் ஸ்ரீதர். இனி விரிவான செய்திகள். 2021 ஆண்டின் பின்னர் அதிகூடிய பொருளாதார வளர்ச்சி வேகம் இவ்வருடத்தின் முதல் காலாண்டில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் கலாநிதி அனில் ஜயந்த ஃபெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார். 2026 ஆண்டின் முதல் காலாண்டில் பொருளாதார வளர்ச்சி வேகம் 100.1% என இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் சுட்டிக்காட்டினார். 2025 ஆண்டு பொருளாதார ஸ்திரப்படுத்தப்பட்டதுடன் அதற்கு அப்பால் சென்று எதிர்பார்க்கும் பொருளாதார வளர்ச்சி அபிவிருத்தி இலக்குகளை அடைவதற்கான அடித்தளத்தை உரிய முறையில் இட்டுள்ளதாகவும் அமைச்சர் கலாநிதி அனில் ஜயந்த ஃபெர்னாண்டோ சுட்டிக்காட்டினார். 2026 ஆண்டு முதல் காலாண்டில் 100.1% பொருளாதார வளர்ச்சி வெளிப்படுத்தப்படுகிறது. பொருளாதார விடயங்களை பார்க்கும்போது 2021 ஆண்டின் பின்னர் நாடு நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்து பொருளாதார வீழ்ச்சியடைந்த வருடங்களை எடுத்துக்கொண்டால் இவ்வருடத்தின் காலாண்டில்தான் கூடுதலான பொருளாதார வளர்ச்சி வேகம் காணப்படுவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். 2020 ஆண்டு முதல் மொத்த தேசிய உற்பத்தியில் நிலையான விலைக்கமைய ஒவ்வொரு வருடத்துக்குமான முதல் காலாண்டில் அதிகூடிய வளர்ச்சியை பார்க்கும்போது 2026 ஆண்டே உயர்மட்டத்தில் உள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். எவ்விதத்திலும் பொருளாதார பிரச்சினையோ அல்லது மறை பொருளாதாரமோ ஏற்பட வாய்ப்புகள் இல்லை எனவும், பொருளாதார வளர்ச்சியில் கைத்தொழில் துறை குறிப்பிடத்தக்க அளவு வளர்ச்சியை காட்டுவதாகவும் அமைச்சர் கலாநிதி அனில் ஜயந்த ஃபெர்னாண்டோ மேலும் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறுத்தின தாக்குதல் தொடர்பில் தற்போது சமூக ஊடகங்களில் முன்னெடுத்துச் செல்லப்படும் கருத்துக்கள் தொடர்பில் அருட்தந்தை சிரில் காமினி இன்று ஊடக சந்திப்பு ஒன்றை நடத்தி தெளிவுபடுத்தினார். குறித்த ஊடக சந்திப்பு பேராயர் இல்லத்தில் நடைபெற்றது. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பில் பொய்யான பிரச்சாரம் சமூகமயப்படுத்தப்பட்ட முதல் சந்தர்ப்பத்திலே இதுகுறித்து தெளிவுபடுத்தப்பட்டதாகவும் அருட்தந்தை சிரில் காமினி குறிப்பிட்டுள்ளார். அதிவணக்கத்துக்குரிய கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகையினால் ஈஸ்டர் இரவு நேர தேவாராதனை சனிக்கிழமை April 20 அவரது பங்கின் தேவாலயமான கொழும்பு கொட்டாஞ்சேனை புனித லூசியா தேவாலயத்தில் முன்னெடுக்கப்பட்டதுடன் நள்ளிரவை கடந்து அதிகாலை 2 மணி வரை தேவாராதனை இடம்பெற்றதாகவும், தேவாராதனை மற்றும் திருப்பலி பூஜைக்கு மேலதிகமாக குண்டு தாக்குதல் இடம்பெற்ற April 21 காலையும் அவரினால் பேராயர் இல்லத்தில் விசேட பூஜைகள் நடத்தப்பட்டதாகவும், கொழும்பு கொட்டாஞ்சேனை புனித அந்தோனியார் தேவாலயத்தில் இடம்பெற்ற குண்டு தாக்குதல் தொடர்பில் அவருக்கு தகவல் கிடைத்ததாகவும் அருட்தந்தை சில் காமினி தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் தினத்தன்று தமது 2வது தேவாராதனையை அவர் நிறைவு செய்து தனது அறைக்கு சென்றதன் பின்னர் சம்பவத்தை கேள்வியுற்றவுடன் அவர் பாதிக்கப்பட்ட மக்களை பார்ப்பதற்கும் தனக்கு முடிந்தளவு உதவிகளை வழங்குவதற்கும் புனித அந்தோனியார் தேவாலயத்துக்கும் அருட்தந்தையர்களுடன் சென்றதாகவும் அருட்தந்தை சிரில் காமினி தெரிவித்துள்ளார். எனவே தற்போது பரப்பப்படுகின்ற தகவல் மற்றும் பகரப்படும் புகைப்படம் முற்றுமுழுதாக போலியானதெனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தாக்குதல் குறித்து தெரிந்து வைத்திருந்ததாகவும், அதனால்தான் தேவாராதனைக்கு செல்லவில்லை என்றும் கூறுவது உண்மைக்கு புறம்பானதென அருட்தந்தை சிரில் காமினி மேலும் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்டுள்ள யோஷித்த ராஜபக்ஷ 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான 3 சரீரப்பணிகளில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். 2006 இலங்கை கடற்படையின் நிறைவேற்று பிரிவுக்கான உரிய தகுதிகளை பூர்த்தி செய்யாமல் குறித்த பிரிவில் இணைந்து கொண்டமை மற்றும் அவரது அதுவரை காணப்பட்ட முறைமைகளை மீறி பிரித்தானிய கடற்படை அகாடமியில் இணைந்து பாடநெறியை தொடர்வதற்கு அரச நிதியை பயன்படுத்தியதாக யோஷித்த ராஜபக்ஷ மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இதில் ஊடாக ஊழல் எனும் குற்றத்துக்கு உதவி ஒத்தாசை புரிந்துள்ளதான குற்றச்சாட்டின் அடிப்படையில் வாக்குமூலம் பெறுவதற்காக யோஷித்த ராஜபக்ஷ லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை செய்யும் ஆணைக்குழுவுக்கு இன்றைய தினம் அழைக்கப்பட்டிருந்தார். அங்கு விசாரணையின் பின்னர் கைது செய்யப்பட்ட அவர் கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அதன்போது அவரை 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான 3 சரீர பிணைகளில் விடுவிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பிணையாளர்கள் குறித்த பணத்தொகையை பூர்த்தி செய்யக்கூடிய சொத்துக்களுடன் உள்ள நபர்கள் என்பதை உறுதிப்படுத்தி சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் உத்தரவில் குறிப்பிடப்பட்டது. சந்தேக நபரின் வெளிநாட்டு பயணங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பிரதி பணிப்பாளர் நாயகம் திருமதி ருவனி விக்ரமசிங்க 2016 ஜூலை மாதம் 25 கிடைக்கப் பெற்ற முறைப்பாட்டுக்கு அமையவே விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்றைய தினம் மீண்டும் உத்தரவிட்டுள்ளது. 2014 சுற்றுலா மேம்பாட்டு பணிகத்துக்குரிய 7.8 மில்லியன் ரூபாவை பயன்படுத்தி ஊவா மாகாண சபை தேர்தலுக்காக டி ஷர்ட்டுகளை அச்சிட்டு ஊக்குவிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்ததாக முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச சுற்றுலா மேம்பாட்டு பணியகத்தின் முன்னாள் தலைவர் பாஸ்வர குணரத்ன மற்றும் அதன் முன்னாள் முகாமைத்துவ பணிப்பாளர் ரூமி ஜவுஃபர் ஆகியோருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. குறித்த வழக்கில் பசில் ராஜபக்சவுக்கு மீண்டும் பிடிவிராந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு கோட்டை நீதவான் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் ரூமி ஜவுஃபர் வழக்கிற்கு ஒத்துழைப்பு வழங்கி ரகசிய வாக்குமூலம் வழங்க விருப்பம் தெரிவித்துள்ளதாக அவரது சட்டத்தன்னை நீதிமன்றத்துக்கு அறிவித்தார். அதன் அடிப்படையில் 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான ரொக்கப்பிணை மற்றும் 100 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீரப்பிணைகளில் அவர் விடுவிக்கப்பட்டதுடன் வெளிநாட்டு பயணத்தடையும் விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த வழக்கு தொடர்பில் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ள பாஸ்வர குணரத்ன வழக்கு விசாரணையின் போது நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார். வழக்கு எதிர்வரும் 14 மீள விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவம் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கமைய தான் கைது செய்யப்படுவதை தடுத்து உத்தரவு பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தாக்கல் செய்த மனுவுக்குரிய பிரதிவாதிகளிடமிருந்து தமக்கு இதுவரை ஆலோசனைகள் கிடைக்கப்பெறவில்லை என சட்டமாதிபர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளார். உரிய மனு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ரொஹாந்த் அபேசூரிய மற்றும் பிரியாந்த பெர்னாண்டோ ஆகிய நீதிபதிகள் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே சட்டமாதிபர் இவ்வாறு விளக்கம் அளித்துள்ளார். மனுதாரரான கோட்டாபய ராஜபக்ச சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி ரமேஷ் டி சில்வா நீதிமன்றத்தில் ஆஜராகி தனது கட்சிக்காரர் கைது செய்யப்படுவதை தடுத்து இடைக்கால உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரிக்கை விடுத்திருந்தார். எனினும் பிரதிவாதிகள் சார்பில் ஆஜரான பிரதி மன்றாடியார் நாயகம் சுஹர்சி ஹேரத் கருத்துரைக்கையில் குறித்த வழக்குக்குரிய ஆவணங்கள் இன்றைய தினமே தமக்கு கிடைத்ததாக குறிப்பிட்டார். அதன் அடிப்படையில் பிரதிவாதிகளிடமிருந்து தமக்கு எவ்வித ஆலோசனைகளும் கிடைக்கப்பெறவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். பிரதிவாதிகளின் ஆலோசனைக்கமைய ஆலோசனையை பெறாமல் மனுதாரரை கைது செய்ய வேண்டாம் என நீதிமன்றத்துக்கு உறுதியளிக்க முடியாதென பிரதி மன்றாடியார் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். அதன் பின்னர் நாளைய தினம் வரை விசாரணைகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. $108 மில்லியன் ரூபாய் செலவில் பாடசாலைகளின் விடுதிகளை அபிவிருத்தி செய்யும் யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய குறித்த யோசனையை அமைச்சரவையில் சமர்ப்பித்திருந்தார். நாடு முழுவதிலும் உள்ள பாடசாலை கட்டமைப்புக்குள் 126 விடுதிகள் சேதமடைந்த நிலையில் காணப்படுகின்றன. அவற்றின் பராமரிப்பு நடவடிக்கைகளை உரிய முறையில் முன்னெடுக்காமையினால் கல்விச் செயற்பாடுகளுக்கும் மாணவர்களின் வாழ்வியல் நிலைக்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் விடுதிகளில் அத்தியாவசிய தேவைகளை நவீனமயப்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதற்கென 108 மில்லியன் ரூபாய் 2026 முதல் 2028 வரையிலான காலப்பகுதி வரை செலவிட திட்டமிடப்பட்டுள்ளது. அது தொடர்பிலான யோசனை பிரதமரினால் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் அனுமதி கிடைக்கப்பெற்றுள்ளது. இந்நிலையில் ஐரோப்பிய சங்க பிரதிநிதிகள் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். அலரி மாளிகையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. வர்த்தகம், முதலீடுகளை வலுப்படுத்துதல், நிலையான அபிவிருத்தி, பெண்களின் நலன்புரி மற்றும் நிர்வாகம் உள்ளிட்ட விடயங்கள் குறித்து அதன்போது அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆண் பெண் சமத்துவம் மற்றும் நிர்வாகத்தில் பெண்களின் பங்களிப்பை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் மேற்கொள்ளும் முயற்சிகள் குறித்து பிரதமர் அதன்போது சுட்டிக்காட்டினார். இன்றைய தினம் நாட்டின் பல பகுதிகளில் இரவு வேளையில் மழையுடன் கூடிய காலநிலை நிலவும் என வளிமண்டல திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இடியுடன் கூடிய மழையுடன் கடற்பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேல் சப்ரகமோ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரலி ஆகிய மாவட்டங்களிலும் ஒரு சில சந்தர்ப்பங்களில் மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. உவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மாலை வேளையில் பலத்த மழைக்கான வாய்ப்புள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பிரதேசங்களில் தென் மற்றும் வடக்கு வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இடியுடன் கூடிய மழையின் போது கடற்பிராந்தியங்கள் தற்காலிகமாக கொந்தளிப்பாக காணப்படும். வெள்ளை மாளிகையை இலக்காக கொண்டு தாக்குதல் நடத்த மேற்கொண்ட முயற்சியை அமெரிக்க FBI நிறுவனம் முறியடித்துள்ளது. வெள்ளை மாளிகையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் 80வது பிறந்த தினத்தை முன்னிட்டு விசேட நிகழ்வு ஒன்று இடம்பெற்றது. குறித்த நிகழ்வை இலக்கு வைத்து தாக்குதலுக்கான முயற்சியொன்று மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அமெரிக்காவின் FBI நிறுவனம் தாக்குதலை முறியடித்து 5 பேரை கைது செய்துள்ளது. அமெரிக்க சட்டம் அதிபர் திணைக்களத்தில் ஆஜர் செய்யப்பட்ட அவர்கள் குறித்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. வெடிப்பொருட்கள் நிரப்பப்பட்ட ட்ரோன்களை பயன்படுத்தி தாக்குதல்களை நடத்துவதற்கும் பிரதானமாக மர்மஸ்தலங்களை இலக்கு வைத்து ஸ்னைஃபர் தாக்குதல்களை நடத்துவதற்கும் சூழ்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்ததாக ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக அமெரிக்க தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவின் 4 மாநிலங்களிலும் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களுக்கு எதிராக கொலை சூழ்ச்சி குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன.
0: விளையாட்டு செய்திகள்.
1: ஃபிஃபா உலகக்கிண்ண தொடரில் அல்ஜீரியாவுக்கு எதிராக கென்சாஸ் சிட்டி விளையாட்டரங்கில் நடைபெற்ற குழு ஜேக்கான போட்டியில் லியோனல் மெஸ்ஸி ஹாட்ரிக் கோல்களை அடித்து நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினாவுக்கு 3-0 என்ற இலகுவான வெற்றியை பெற்றுக் கொடுத்துள்ளார். உலகக்கிண்ண கால்பந்தாட்டத்தில் மெஸ்ஸி பதிவு செய்த முதலாவது ஹாட்ரிக் கோல் இதுவாகும். இவ்வாட உலகக்கிண்ண கால்பந்தாட்ட தொடரிலும் முதலாவது ஹாட்ரிக் கோலாகவும் இது பதிவானது. இந்த ஹாட்ரிக் கோல்கள் மூலம் ஜெர்மனி வீரர் மிரஸ்லாவ் ஸ்க்ளோசியின் 16 மொத்த கோல்கள் என்ற உலகக்கிண்ண சாதனையை லியோனல் மெஸ்ஸி சமப்படுத்தியுள்ளார். இப்போட்டிக்கு முன்பதாக 13 கோல்களை மொத்தமாக பெற்றிருந்த மெஸ்ஸி அல்ஜீரியாவுக்கு எதிராக 17-60-77 நிமிடங்களில் கோல்களை புகுத்தி ஹாட்ரிக் கோல்களை பூர்த்தி செய்து தனது மொத்த கோல் எண்ணிக்கையை 16 உயர்த்தி கொண்டார். இதேவேளை பாஸ்டன் விளையாட்டரங்கில் நடைபெற்ற குழு ஐக்கான போட்டியில் ஈராக்கை 4-1 என்ற கோல் கணக்கில் நோர்வே வெற்றி கொண்டுள்ளது. நோர்வே சார்பாக ஹாலன் 2 கோல்களையும் லியோ ஆஸ்டிகாஸ் 1 கோலையும் புகுத்தினார். இறுதிக்கட்டத்தில் 4வது கோலை நோர்வே தாமாக வழங்கியது. ஈராக் வீரர் ஒசைன் அதற்கு முன்னர் போட்டியின் 1வது பகுதியில் தனது அணிக்கான கோலை பெற்றுக் கொடுத்திருந்தார். இதேவேளை நியூயார்க் நியூஜெர்சி விளையாட்டரங்கில் நடைபெற்ற இதே குழுவுக்கான மற்றொரு போட்டியில் செனகலை 3-1 என்ற கோல்கள் அடிப்படையில் பிரான்ஸ் வெற்றி கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: 2021 பின்னர் அதிகூடிய பொருளாதார வளர்ச்சி வேகம் 2026 ஆண்டின் முதல் காலாண்டில். கைது செய்யப்பட்ட யோஷித்தவுக்கு பிணை, பசிலுக்கு மீண்டும் பிடியானை. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் கர்தினால் குறித்து சமூக வலைதளத்தில் போலி பிரச்சாரம், அருட்தந்தை சிறில் காமினி தெரிவிப்பு. 1.8 மில்லியன் ரூபாய் செலவில் அபிவிருத்தி செய்யப்பட உள்ள பாடசாலை விடுதிகள். வெள்ளை மாளிகையை இலக்காக கொண்டு ட்ரோன் தாக்குதல்களை திட்டமிட்டவர்கள் கைது. அல்ஜீரியாவுக்கு எதிரான போட்டியில் ஹாட்ரிக் கோல்களை புகுத்திய மெஸ்ஸி. இதுடன் வசந்தம் எஃப்எம்மின் இன்றைய நாளுக்குரிய இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் நாளை இரவு 7 மணிக்கு நமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இடம்பெறும். நாளை காலை 9 மணிக்கு நமது மணித்தியால செய்தி அறிக்கை எதிர்பாருங்கள். வணக்கம்.
0: வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். நிமிர்ந்த நடை.

நேற்று தினம் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட கப்பற்குளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 2370 சீட்டிலுப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து யூ சூப்பர் இலக்கம் 3, வெற்றி இலக்கங்கள் 29, 32, 43, 66. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து யூ சூப்பர் இலக்கம் 3, வெற்றி இலக்கங்கள் 29, 32, 43, 66. 2,00,000 பரிசுகள் 9 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,32,55,600 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 29,46,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 1024 சீட்டிலப்பு வாரத்துக்கான சசிரிலத்தருக்கான வெற்றி முடிவுகள் 1,5,49. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் 1,5,49. 2,00,000 பரிசுகள் 11 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 41,26,640 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 928 சீட்டிலப்பு வாரத்துக்கான சுப்பிரி ஜன சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஓ சூப்பர் இலக்கம் 0, 2, 9, 9, 7, 4. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஓ வெற்றி இலக்கங்கள் 0, 2, 9, 9, 7, 4. நேற்று நாளில் மொத்தமாக பார்க்கும்போது 25,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 63,55,940 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,16,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட அத கோடி பத்திரத்திற்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து என் வெற்றி இலக்கங்கள் 1, 16, 49, 75. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து என் வெற்றி இலக்கங்கள் 1, 16, 49, 75. 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,00,000 பரிசுகள் 6 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 99,23,400 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 6,08,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட ஜாயசம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 402 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஓ வெற்றி இலக்கங்கள் 9, 9, 7, 4. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஓ வெற்றி இலக்கங்கள் 9, 9, 7, 4. 250,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 27 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 63,45,240 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 4906 சீட்டிலப்பு வாரத்துக்கான ராசி அரிசிக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக கடகராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 28, 29, 38, 49. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக கடகராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 28, 29, 38, 49. 10,00,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,74,749 ரூபாய் பெறுவது என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 36,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 3,194 சீட்டிலப்பு வாரத்துக்கான சூப்பர் போல் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எஸ் வெற்றி இலக்கங்கள் 22, 38, 48, 70. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எஸ் வெற்றி இலக்கங்கள் 22, 38, 48, 70. சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 2, 0, 6, 4, 5. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்கள் 2, 0, 6, 4, 5. 2,00,000 பரிசுகள் 5 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 73,97,480 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 13,51,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 5,355 சீட்டிலப்பு வாரத்துக்கான சனிதளத்துறைக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து டபிள்யூ வெற்றி இலக்கங்கள் 2, 7, 25, 80. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து டபிள்யூ வெற்றி இலக்கங்கள் 2, 7, 25, 80. லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 2, 7, 5, 6, 3. லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 2, 7, 5, 6, 3. நேற்று நாளில் 2,00,000 பரிசுகள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 78,22,120 ரூபாய் பெறுவது என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
அடுத்த சூப்பர் பரிசாக 5,54,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. இவைகள் தான் நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.

0: இருமுகன் திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கும். அடடா என்ன ஒரு பாடல், அப்படியே மீ மறந்து கேட்டுட்டு இருக்கலாம் போல. அப்படி ஒரு சூப்பரான பாடல் கேட்டு நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கும். இப்ப என் கூட பேச, ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம் விஸ்வநாதன், எப்படி இருக்கீங்க? ஓகே ஓகே விஸ்வநாதன், அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க, வேலையா வீட்லயா? ஓகே ஓகே விஸ்வநாதன், அப்புறம் சாப்பிட்டீங்களா, டீ குடிச்சீங்களா?
1: நன்றி
0: நன்றி. அடுத்து கூட ஒரு சூப்பரான பாடல் இருக்கு பேச்சுலர் திரைப்படத்துக்காக.

0: தமிழின் சுவாசமாய் வசந்தம் FM 102.8 திரை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: வசந்தத்தை நீண்ட நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் நடிகை அஞ்சலி.

0: மணித்தியாலத்தின் ஸ்டார் உதிரை பாடல் கட்டு முன்னம் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் கா.
0: வணக்கம், யார் இது?
1: பிரசன்னா ஜெயசரன் கா.
0: பிரசன்னா, எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் பம்பைக்காமத்துல இருந்து பேசுறேன்.
0: ஓகே பிரசன்னா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: ஆமா கா, நல்லா இருக்கேன். நீ?
0: நான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். நான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: வீட்ல தான் கா.
0: ஓகே ஓகே, வேலை செய்றீங்களா இல்லாட்டி ஸ்கூல் போறீங்களா?
1: வீட்ல தான் கா இருக்கேன்.
0: ஓகே ஓகே, பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
1: ஆமா கா, பாடல்கள் ரொம்ப.
0: ஓகேமா, அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. யார் இருக்கெல்லாம் கேட்க போறீங்க?
1: பசங்க கேட்கானு சொன்னாங்க.
2: வெறுமையா இருந்தனா முழுமையான மாதிரி ஒரு நிறைவு. சுத்தியிலும் பணியா இருந்தாலும் மனசு வேர்க்குது. என்னடா இது புதுசா இருக்குன்னு சிரிக்க தோணுது. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல.

0: ஏற்றம் பழம் திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். நீங்களும் கூட தொடர்ந்து மழைப்பை ஏற்படுத்தி சந்தோஷமா பேசலாம். மலைக்கு வீட்டு இலக்கு 0-3-2-7-5-0-0-1 கதை போல 0-3-2-7-5-1-1-1 இப்போ என் கூட பேச. ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் ஸ்ரீ சுதவி அக்கா.
0: வணக்கம் வணக்கம். யார் இது?
1: நான் நிஜாம் பேசுறேன், நீர்கொழும்புலேருந்து.
0: நிஜாம் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறோம். நேத்து கோல் எடுத்தா போன்ல சார்ஜ் இல்ல போச்சு.
0: அடடா. ஆமா என்ன? சரி ஓகே நிஷாம், அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: இது நான் கடையில் இருக்கிறோம் அக்கா.
0: ஆஹா ஓகே நிஷாம், சாப்பிட்டீங்களா?
1: என்ன
0: பாடல்?
1: அலைபாதல் படத்துல மாதவன் படிக்கிற பாட்டு
0: இருக்கு. நிகழ்ச்சியை கேளுங்க சரியா? கும்பாபிஷேகம் வந்து வெகு விமர்சையா நடக்க போகுதாம். அதுக்காக அவரும் கூட ஒரு கடை ஒண்ணு போட்டிருக்காரு. அந்த கடையில வசந்தம் எஃப்எம் ரொம்ப ரொம்ப சத்தமா எல்லாருமே சேர்ந்து கேட்டுட்டு இருக்கதா சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப இளைஞர்கள் எல்லாம் இந்த பாடலாம் கேட்டு அப்படியே ரொம்ப சந்தோஷமா எனர்ஜியோடய வேலை செய்துட்டு இருக்கதா சொல்லிருந்தாங்க. நீங்களும் கூட தொடர்ந்தும் அப்படியே நிகழ்ச்சி வந்திருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக் வழியாகவும் ஏராளமான உறவுகள் நிகழ்ச்சி வந்திருக்கிறதா சொல்லிருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம் ஸ்ரீ ஸ்ரூபி சொல்லி தூத்துக்குடியிலிருந்து ஸ்ரீ பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. அன்பான மாலை பொழுது வணக்கம் சொல்லி பட்டித்திடல் கமலஹாசன் யசோதாவும் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. மற்றும் அன்பான வணக்கம் நானும் நிகழ்ச்சியோடு பாடல்கள்லாம் வேற லெவல்னு சொல்லி செல்வத்துறை நந்தகுமார் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கரோலினான்ல இருந்து நம்மளுடைய ஆகாஷ் வளமை போல நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடலுக்கு கெட்டு வரலாம்.

0: அப்படியா? ஓகே ஓகே மகேஷ், பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
1: பாடல் உங்க செலக்ட்
0: பண்ணி. ஓகே ஓகே மகேஷ், அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. யார் யாருக்கெல்லாம் கேட்க போறீங்க? ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி பாயக்கா.
0: நன்றி.

0: Streaming in Sri Lanka. Voice of the FM. 102.6. 102.8. வணக்கம் வசந்தம். வாழ்வின் நிதர்சனம்.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம். வாழ்வின் நிதர்சனம்.
2: அனுசரணை.

0: ஜெமினி திரைப்படத்துக்காக ஒரு அருமையான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கு. மீப்ரின் கூட பேச. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: தோப்பு கொச்சி கடையிலிருந்து ஈடன்.
0: அடடா ஈடனையா, அப்படி இருக்கீங்க?
1: நல்ல சொன்னாங்க, அருமையான பாடல்கள்.
0: நன்றி நன்றி நன்றி. அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: வாழ்த்துக்கள். அதுவா முடிஞ்சா இந்த பாட்டை போடணும் எனக்கு, ராஜா வேணா அந்த பாடல் பாடல்.
0: ஆஹா, உங்களுக்கு நீங்க தான் ராஜா. என்ன, நமக்கு எப்பவுமே நாம தான் ராஜா, அது உண்மையான விஷயம். ஆமா கண்டிப்பா, நானே ராஜா, நானே மந்திரி. என்ன,
1: எல்லாம் நாங்களே தான்.
0: ஆமா ஆமா. ஓகே இடனியா, சாப்பிட்டீங்களா?
1: ஆ சாப்பிட்டேன்.
0: ஓகே,
1: நீங்க சாப்பிட்டீங்களா? இல்ல
0: இல்ல, இனிதான். ஓகே ஐயா, யார் யார் கேட்கலாம்? அடுத்து ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, யார் யார் கேட்கலாம் கேட்க போறீங்க?
1: அரிக்கியா மிந்து ராமிந்து ஜெமாயா ரசரதம குஸ்லாயில வட்டாரம் குணம் நாகம் மரணம் வரம்பா பதுல ராஜமணி கண்ணாஜிய மெலிமேல செல்புரம் பத்தல ஐயா கண்ணு கிருஷ்ணமத்த நாட்டோ விஸ்வநாதன் உமாச்சந்திரன் திருமதி ராஜா புத்தாராமுந்தான்
0: நன்றி.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 திரை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: வசந்ததின் இன்று நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் நடிகை அஞ்சலி.
2: அட்ரஸ் இல்லாம அட்வைஸ் பண்ணுவோம் சங்கம் கட்டின பாட்டி.

0: மணித்தியாலத்தின் ஸ்டார் ஆஃப் திரைப்பாடல் கட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கும். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் ஐயா.
1: பாடல்கள்
0: மற்றும் ஏராளமான உறவுகள் நிகழ்ச்சி அன்பான இனிய இரவு நேர வணக்கம் சொல்கிறேன். ஸ்ரீ ஸ்ரூபி, நான் பருத்தித்துறையில இருந்து அருள்மொழி. எல்லோரையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் சொல்லியிருக்காங்க. ஹாய் ஸ்ரூபி அக்கா, அன்பான இரவு நேர வணக்கம். நலமா இருக்கிறீங்களா? நானும் நிகழ்ச்சியோடு சொல்லி பண்டாரவழியிலிருந்து வளமை போலவே நம்மளுடைய வினோதன் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. வினோல தான் கிருஷாந்தன், ரோஷன், சபினாஷையும் நிகழ்ச்சி நடத்திக் கொள்ளுங்க சொல்லி. மற்றும் ஹாய் அன்பான இரவு நேர வணக்கம், நான் கரோலினால இருந்து சுகந்தி நிகழ்ச்சி வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. வணக்கம் அக்கா சொல்லி பம்பேகமத்தில இருந்து வசுதா நிகழ்ச்சி நடந்திருக்கதா சொல்லிருக்காங்க. கணவர் கனகரத்னம், மகளான நதீஸ், சந்திக்கா, அம்மா கோவிந்தம்மா மற்றும் காளியம்மா, மாமி கமலம் இவர்களையும் நிகழ்ச்சி நடத்திக் கொள்ளுங்கள் சொல்லிருக்காங்க. மற்றும் அன்பான வணக்கம் சொல்லி கரோலினா ஹரி நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. மற்றும் அன்பான இரவு நேர வணக்கம் சொல்லி மேமட்டி கந்தையில இருந்து சுது, கலா, பிரதீப், சுஜிதன் ஆகியோரையும் நிகழ்ச்சி நடத்திக் கொள்ளுங்கள் சொல்லியிருக்காங்க. மற்றும் அன்பான வணக்கம் சகோதரி சொல்லி புவனேஸ்வரன் மங்கையர்கரசையும் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. அன்பான இரவு நேர வணக்கம் அறிவிப்பினிய அறிவிப்பாளினி ஸ்ரீ ஸ்ரூபி அவர்களுக்கு சொல்லி அட்டாம்பேட்டையிலிருந்து சிவச்சந்திரனும் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. மற்றும் அன்பான வணக்கம் சொல்லி ப்ரோக்ராம் ரொம்ப சூப்பரா போகுது அக்கா சொல்லி நவீன் ஹட்டன்ல இருந்து நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்பர்களுக்காகவும் ஒரு சூப்பரான பாடல் இருக்கு மன்மதன் திரைப்படத்துக்காக.

மழைக்கான மிகு பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். நேர்கள் தொடர்ந்தும் வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு நிற்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கலையகத்தில் உங்களுடன் புவனேஷ். விடைபெற்று செல்லும் நானும் உங்கள் அன்பின் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

நன்றி ஸ்ரீ ஸ்ரூபி. நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நேயர்கள் இப்பொழுது முதல் காற்றலைகள் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். நேரம் இப்போது 9 மணி.

0: மனது மறக்காத பழைய பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் வசந்த நிலா நிகழ்ச்சியில். நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள், அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312 775 0 1 அல்லது 0312 775 1 என்ற அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போன்று பேஸ்புக் வழியாகவும் இணைந்து கொள்ள முடியும். வசந்தத்தின் உத்தியோகபூர்வமான பேஸ்புக் தளத்துக்கு வாருங்கள், உங்களது கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்கள். பதிவிடும் கமெண்ட்ஸ்களை வாசிக்க நான் தயாராகவே இருக்கின்றேன். இப்போது எங்களோட நிகழ்ச்சியில் முதல் நேர் யார் என்று பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் இது?
1: நீஷா. மாவனல்ல.
0: மாவனல்ல நீஷா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்ல சந்தோஷமா இருக்கீங்களா?
0: நல்ல சந்தோஷமா இருக்கு. சாப்பிட்டீங்களா?
1: இன்னும் சாப்பிடல சார்.
0: அப்படியா? பழைய பாடல்கள் பிடிக்குமா உங்களுக்கு?
1: எல்லா பாடலும் பிடிக்கும் சார். நிகழ்ச்சிட்டா வசந்த மக்கள்.
0: அப்படியா, ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்கம்மா, யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேட்கறதுக்கு?
1: இன்னும் வசந்த அனைவருக்கும் உங்களுக்கு சேர்த்து பாடு போடுவேன் சார். நன்றி, வாழ்த்துக்கள்.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM.
1: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
0: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: அனுசரணை 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ இலக்ட்ரிக் 3 வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள DPMC காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து

0: ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனன்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. அழகான பாடல், கருத்து நிறைந்த பாடல் ஒழித்து ஒய்கிறது. கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் காற்றலைகள் வசந்த நிலா நிகழ்ச்சியில். இப்போது எங்களுடைய அழைப்பில் வணக்கம். வணக்கம் வணக்கம். யாரு?
1: முந்தாஸ் பேகம், கொழும்பு பதினாலு.
0: கொழும்பு பதினாலு. முந்தாஸ் பேகம், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்க. நீங்க?
0: நல்ல சந்தோஷமா இருக்கன். சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: படம் படைத்தவன் படத்துல கண் போன போக்கிலே கால் போகலாமா.
0: என்ன காரணம்?
1: எம்ஜிஆர் பாடுற ரொம்ப பிடிக்கும்.
0: அதனாலயா?
1: ஆமா, அது தத்துவ பாட்டும் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: சரி, யாரெல்லாம் யாரெல்லாம் இணைந்துக்குள்ள போறீங்க பாடலுக்காக?
1: பாடம் எனக்காகவும், அன்பு கணவருக்கா, செல்ல மகளுக்கா, முக்கியமா உங்களுக்காகவும், நந்தகுமார் சேர்க்காவும், சித்தியாஸ்மா, இத்ரிஸ்மா, ஜெமிலா, அருமா, பரத பாத்மா, ரவி, ரஹ்ம, மருசு, குவேதி, சின்னையா, மகாதேவ், ஆட்டோ விஷ்ணு, உமா சந்தர், வசந்தகுமார், பாரு, அப்துல் மஜி குடும்பத்தை, வசந்த கேட்க, அனைத்து நேர்களுக்காகவும்.
0: சரி, எல்லோருக்காகவும் கேட்கலாம். அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு தூத்துக்குடியிலிருந்து ஸ்ரீ பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு கரம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறார். அன்பான வணக்கம் புவனேஷன், எப்படி இருக்கிறீங்க? கண்டி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு கலை கலையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு காயத்ரி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக எழுந்திருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம். அன்பு வணக்கம் இந்துலை எல்ஜின் ஸ்ரீ ஸ்ரீதாஸ் அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறார். வணக்கம் வணக்கம் அண்ணா, வசந்த நிலா நிகழ்ச்சியோடு என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள். இந்த கலை அரசு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கொழும்பு 15 மோதலிலிருந்து தரிசனி குணசேகரம் வணக்கம் சொல்லியிருக்காங்க. வணக்கம் புவனேஷ், எப்படி இருக்கிறீங்க? மறுபடியும் படத்தில் நலம் வாழ என் ஆளுமின் வாழ்த்துக்கள். சரி, அன்பு கலந்த வணக்கம் சுமதி தன்னு கமெண்ட்ஸ் பதிவிட்டிருக்கிறாங்க. அதே போல மஞ்சு வந்திருக்கிறாங்க, பூனாகல இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக எழுந்திருக்கிறார். மஸ்கரியில் இருந்து பொரஸ் டிவிஷன் சதாசிவம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக வந்திருக்கிறார். அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறார். அன்பான வணக்கம் போனிஷன், எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது என்று சொல்லி கொட்டைக்கலை பிரைட்டன்ஸ் வசந்தம் சிந்தங்கள் அனைவருக்கும் பாடல் தாங்கன்னு சொல்லிக்கொண்டே முத்தைய காளிமுத்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக எழுந்திருக்கிறார்.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த் அனிலா. ஏராளமான சொந்தங்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் உள்ளம் மரபா பழைய பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 102.6, 102.8 என்ற லெவசில் இலங்கையில் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளலாம். அதே போன்று www.vasantham.fm.in என்ற இணையதளத்துக்கு போனீங்க சொன்னால் ஆன்லைன் மூலமாக இணைந்து கொள்ள முடியும். இப்போது எங்களுடைய அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாரது? கிருஷ்ணவேணி. சொல்லுங்க கிருஷ்ணவேணி, எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சௌமா இருக்கிறேன். அருமையான பாடல்கள்.
0: பழைய பாடல் பிடிக்குமா?
1: எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: சரி சரி, யாருடைய பாடல்கள் அதிகமா பிடிக்கும்? சுசிலாடா பாடலா? சரி சரி, ரொம்ப சந்தோஷம்.
1: பாடல் தருவீங்களா?
0: என்ன பாடல்?
1: எனக்கு தாலையா பூ முடிச்சு தலம் பார்த்து நடை நடந்து.
0: என்ன காரணம்?
1: இல்ல, பாடல் பிடிக்கும்.
0: அப்படியா? சரி, யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேக்குறதுக்கு? எல்லோருக்கும்.
1: சகோதர சகோதரிகளுக்காகவும், எனது மகனுக்காகவும், வர்த்தக வசனமைப்பு நேயர்கள் அனைவருக்காகவும்.
0: சரி, எல்லோருக்காகவும் கேட்கலாம். நன்றி
1: நன்றி.

0: மனது மறக்காத பழைய பாடல்கள். இந்த பாடல்களை கேட்கும் போது பழைய நினைவுகள் எம்முள் வந்து போகிறது. அதே போல தெளிவான அர்த்தமுள்ள பாடல்கள். இப்போது எங்களோட அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம். நீர் கொடும்பு சவரி அம்மா.
0: சவரி அம்மா, அப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சந்தோஷமா இருக்கு சவரி அம்மா.
1: கொஞ்ச நாள் எடுக்க கிடைக்கல தம்பி.
0: ஆஹா, இப்ப கிடைச்சிட்டு பாத்தீங்களா?
1: தர்மம் தலை காக்கும் படத்துல மூடு பனி குளிரெடுத்து முல்லை மலர் தேனெடுத்து தேனுமா போட
0: மூடு பனி. சரி, முயற்சிக்கிறேன்.
1: ரொம்ப
0: பிடிக்குமா உங்களுக்கு?
1: சுசிலா சௌந்தரராஜன் ரொம்ப பிடிக்கும். பழைய நேர்கள்
0: தான். முயற்சிக்கிறேன். சரியா? யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க பாடலுக்காக?
1: மோசஸ் குடும்பத்துக்காகவும், சித்ரா குடும்பத்துக்காகவும், திருமதி நஜம்காகவும், பாலச்சேரி பத்மாக்காகவும், நலனுக்காகவும், சாம்குமார்க்காகவும், புஷ்பா கணேஷ்காகவும், ரத்னபுர புஷ்பாக்காகவும், அந்த வசந்தகுமார் அங்க தும்மோதர வசந்தகுமாருக்கும்,
0: கிடைச்சிருந்தானே. சரி சரி, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. அதே போன்று எங்களோட அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு எங்களோட நிகழ்ச்சி கேட்டுக் கொடுக்கலாம். நாகேஸ்வரி தன்னை இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்காங்க. இப்பொழுது குவைட்ல வேலை செஞ்சு கொடுப்பதா சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அன்பான வணக்கம் போனேஷன் அப்படி இருக்கிறீங்க. நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது சொல்லிக்கொண்டு எங்களோட தினேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போதாக எழுந்திருக்கிறார். தனக்கும் ஒரு பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்க. சரி, எல்லோருக்காகவும் வருகிறது அடுத்த பாடல்.
2: நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும்

0: ஆண்டவன் கட்டளை திரைப்படத்துக்காக பாடல் ஒலித்துகிறது கேட்டுக்கொண்டிருக்கின்ற வசந்த் அனிலா. இனிமையான பழைய பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இப்போது எங்களுடைய அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாரது? சுலைமான். எப்படி இருக்கிறீங்க? நல்ல சந்தோஷமா இருக்கு சுலைமான். சாப்பிட்டீங்களா? ஓ சாப்பிடாச்சு. நீங்க சாப்பிட்டீங்க? சரி, என்ன பாடல் வேணும்? அப்படியா? நல்ல பாடுறீங்களே. சரி சரி, யாரெல்லாம் இணைத்துக்குள்ள போறீங்க பாடலுக்காக? தங்களுடைய நண்பர்களுக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். பாடல் வதிகிறது கேட்டு மகிழுங்கள். அதே போன்று குரு நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்காராம். அத்தனை இருந்து பழைய பாடல்கள் இருந்துச்சுன்னா தனக்கு ரொம்ப பிடிக்கும். தன்னையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். எல்லோருக்காகவும் பாடல் வருகிறது. அதே போன்று எட்டியந்தொட்டை பனாவத்தை இலக்கம் ஒன்றுல கோயில் விழா நடந்து கொண்டிருக்கிறதாம். அங்கே பார்த்தீங்கன்னா செல்வா அவர் கடனை போட்டுக்கிறான். ரொம்ப சத்தமான நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டுக்கிறோம். அங்கே இருக்கிற இளைஞர்கள் எல்லோருக்காகவும் பாடல் தரங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். எல்லோருக்காகவும் வருகிறது அடுத்த பாடல்.

0: இணைந்திருக்கின்றீர்கள் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் அழைப்பினை ஏற்படுத்தி இணைந்து கொள்ளுங்கள். 0112 775 0101 அல்லது 0112 775 111 என்ற இலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். இப்போது அழைப்பில் ஒரு சொந்தம் வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்
0: ஐயாக்கன், எப்படி இருக்கிறீங்க? நல்ல சந்தோஷமா இருக்கேன். பாடல்கள் பிடிச்சிருக்குதா? சரி, ரொம்ப சந்தோஷம், நன்றி. யாரெல்லாம் இருக்கிறாங்க பாடல் கேட்கறதுக்கு?
1: பாடலை கேட்டதற்கு குடும்பத்தில் அனந்தாவும் தோப்புக்குற வீரர் தோப்பூர் அனிப்பா, குணசீலம் வீரர் சிங்கம், வசந்தகுமார், கிருஷ்ணபக்தன், உமாச்சந்திரன், ஹேயா அம்மா, தனலட்சுமி மற்றும் வசந்தம் சொந்தங்கள் அனந்தாவும், ராஜமாணிக்க ராஜேந்திரவும் கேட்போம்.
0: சரி, எல்லோருக்காகவும் கேட்கலாம். நன்றி
1: நன்றி நன்றி.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்தனிலா. இனிமையான இடைக்கால பாடல்கள் காற்றலையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது. இப்போது எங்களுடைய அழைப்பில் வணக்கம். வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். யார் இது?
1: நான் வடமராட்சியின் சரணவாய் வடக்க நாச்சிமாயிலிருந்து சின்னத்துறை இலங்கை நாதன்.
0: சின்னத்துறை இலங்கை நாதன், நல்லா இருக்கீங்களா?
1: இருக்கின்றேன். நீங்கள்?
0: நல்ல சந்தோஷமா இருக்கேன். சொல்லுங்க, பழைய பாடல்கள் படங்கள் பார்த்த ஞாபகம் இருக்கா? தியேட்டர்ல தான் போய் பாத்தீங்களா அந்த டைம்ல?
1: ஓமம், நான் பழைய படங்கள் எம்சிஆர் படம் என்றால் முன்னுக்கு நிப்பேன்.
0: அப்படியா, அந்த நினைவுகள் மறக்க முடியாது என்ன?
1: ஓமம், அந்த கால நினைவுகள் அருமையான ஒரு நேரம் காலம்.
0: சரி சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்கிறாங்க பாடல் கேட்கறதுக்கு?
1: வசந்தமே பெருமை கேட்கும் அனைவருக்காகவும் உங்கள் தெருவில் ஒரு பாடலை
0: சார் எல்லோருக்காகவும் கேட்கலாம். நன்றி.

வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய விருப்ப பாடல்களையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆட்டோ விஸ்வநாதன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறான். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், என்னையும் எடுத்துக்கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். பாடல் வதிகிறது, கேட்டு மகிழுங்கள். அன்பு கலந்த வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லிக்கொண்டே போனேஷன் எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷம், நான் சந்தோஷமா இருக்கிறேன் சொல்லிக்கொண்டே சென்னையிலிருந்து நாகராஜன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறான். புவனேஸ்வரன் மங்கையரசு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காங்களா. இனி இரவு பொழுது வணக்கம் அண்ணா அப்படின்னு பார்த்துருக்கிறாங்க. வணக்கம் எப்படி இருக்கிறீங்க? ஈஸ்வரன் வந்திருக்கார், வணக்கம் எப்படி இருக்கிறீங்க? நான் தேமோதரை மங்களேஸ்வரன், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு பார்த்துருக்கிறார். அதே போல இரவு வணக்கம் மீப்பிடிக்காந்திலிருந்து சுதுகலா சுசு, சுதுகலா சு ஜி நந்தா எல்லோருக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. வித்தியாசமான பேர். குரலின ஹரி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டுக்காராம். அன்பு வணக்கம் புவனேஸ்வரன் அப்படி இருக்கிறீங்க? நான் தேஜா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டுக்கிறேன். சாப்பிட்டேன், நல்ல ஒரு பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. பாடல் வருகிறது கேட்டு மகளுங்கள். அதே போல தொண்டை வண்ணாறு செல்வ சன்னதி சுதனம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போறதாக இணைந்திருக்கிறார்.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் காற்றலையில் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு. உள்ளம் மரவா பழைய பாடல்கள் காற்றலையில் வந்து கொண்டிருக்கிறது, நினைவுகளை மீட்டிக் கொண்டிருக்கிறது. இப்போது எங்களோட அழைப்பில் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யாருது?
1: மாத்தலையிலிருந்து பேசுறோம்.
0: மாத்தலையிலிருந்து உங்க பேர் என்னம்மா?
1: ஃபரீனா.
0: நல்லா இருக்கீங்களா ஃபரீனா?
1: நல்லா இருக்கிறேன்.
0: நிகழ்ச்சியில பாடலாம் பிடிச்சிருக்குதா உங்களுக்கு?
1: நல்ல பாட்டுகள், பழைய பாட்டுகள் எனக்கு ரைட்டா ஆசை.
0: அப்படியா, சரி சரி. பழைய நடிகர்கள் உங்களுக்கு எந்த நடிகர் ரொம்ப பிடிக்கும்?
1: எனக்கு பழைய நடிகர்ல சரோஜா தேவி பிடிக்கும்.
0: மறந்துட்டீங்களா?
1: ரெண்டு மூணு நடிகை பிடிக்கும் தம்பி.
0: சரி சரி, சொல்லுங்கம்மா, யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேக்குறதுக்கு?
1: என்னோட குடும்பத்தாருக்கும், வசந்தங்கைக்கும்,
0: வத்தலிலிருந்து வணக்கம் தம்பி, எட்டியாந்தொட்டை பரசால வீதியிலிருந்து சுரேஷ்குமார், அன்பு மனைவி பிரேமராணி ஆசிரியை, அவங்களுக்காகவும் பாடல்களுக்காக அபிஷாலினி, கவினேஷ், ஜீவேந்தன், ஸ்ரீகாந்தன், சாலினி, சத்தசரா, சேஷினி எல்லோருக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். எல்லோருக்காகவும் வருகிறது அடுத்த பாடல்.

0: குட் நைட்.
1: குட் நைட் என்று சொன்னால் யாரும் தூங்குறதில்ல, யாரும் தூங்கக்கூடாது. நிகழ்ச்சிக்கு நேரம் இருக்குது, இன்னும் ஏராளமான சொந்தங்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இனிமையான பழைய பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. வணக்கம்.
2: வணக்கம. வணக்கம்.
1: வணக்கம். யாருது?
2: ஓட்டமாரி அப்துல் தரீம்.
1: அப்துல் தரீம் நல்லா இருக்கீங்களா?
2: நன்றி.
1: சொல்லுங்க, யாரெல்லாம்
2: சாப்பிட்டீங்களா?
1: நீங்க சாப்பிட்டீங்களா?
2: நீ சாப்பிட
1: நன்றி. அதே போன்று எங்களோட ஃபேஸ்புக் வழியாகவும் ஏராளமான சொந்தங்கள் வந்திருக்கிறார்கள். அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே நிகழ்ச்சியோடு எங்களையும் இணைத்துக்கொள்ள சொல்லிக்கொண்டே அல்வலிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு கராம மகேந்திரன் அதிபர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், தன்னையும் இணைத்துக்கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிற பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள். அதே போல ஸ்வாதி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டுக்கலாம், நிகழ்ச்சியோடு எங்களையும் இணைத்துக்கொள்ளுங்கள், எல்லோருக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. எல்லோருக்காகவும் பாடல் வருகிறது.

0: வசந்த நிலா கேட்டுக்கொண்ட கண்டைகள் இனிமையான பாடல்கள் காற்றலையில் வந்து கொண்டிருக்கிறது. இப்போது எங்களோட அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா, நல்ல அர்த்தமுள்ள பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஹம்பாந்தோட்டையிலேன்னு மர்சு
0: மர்சு எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன். உங்களுக்கு நல்ல வாழ்த்துக்கள், நல்ல பாடல்கள். இனிமையான ஜெமினி கணேசன் சிவாஜிலும் கண் முன்னுக்கு வந்திருக்க மாதிரி இருக்குது.
0: அப்படியா?
1: சொல்லுங்க,
0: யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேட்கறது? உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு உங்கள் தொகுப்பில் இருந்தால் நான் நல்ல விருப்பமான பாடல் இந்த கௌரவம் திரைப்படத்தில் மெழுகுவர்த்தி எரிகின்றது எதிர்காலம் தெரிகின்றது அந்த பாடல் உங்கள் தொகுப்பில் இருந்தால் தாருங்கள்.
0: பாடலை
1: கேட்பதற்கு ஹம்பாந்தோட்டை ஜெமிலா தாத்தா, அரபா நகர் பரிதா தாத்தா, கொழும்பு 14 மும்தாஸ் பேகம், அனுராதபுரம் பாரூக், சோமஸ்ரீ அண்ணா, ராஜலட்சுமி அக்கா, அருள்மொழி அக்கா, அவர்களுக்காகவும் உங்களுக்காகவும் கேட்போம்.
0: சரி, எல்லோருக்காகவும் கேட்கலாம். நன்றி
1: நன்றி
0: நன்றி. அன்பு வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே பலாங்குடியிலிருந்து வேணி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் புவனேஷ்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். அன்பு வணக்கம் தெய்வ வீட்டு தயாளன், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள். இணைத்துக் கொண்டேன். பாடல் வருகிறது கேட்டு மகளுங்க. இரவு பொழுது வணக்கம். மீபிடி காந்தையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம் சுஜி. நிகழ்ச்சியோடு எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள் வந்திருக்கிறார். அதே போன்று மங்களேஸ்வரன் வந்திருக்கிறார். அண்ணா எப்படி இருக்கிறீங்க? நல்ல சந்தோஷமா இருக்கேன். நிகழ்ச்சியில் வருகின்ற பாடல் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கிறது அப்படின்னு பார்த்துருக்கிறார். பாடல்கள் ரொம்ப பிடிச்சிருக்கிறதுன்னு சொல்லிக்கொண்டே நான் ஜூட், அன்பு மனைவி கவி, மகள் லியோனா, மகன் யூதேவ், எல்லோருக்காகவும் பாடல் தாங்க சொல்லி பொருளிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போதாக இணைந்திருக்கிறார். கொழும்பு 5 ஸ்டீவன் டெய்லர்ஸ் ரொம்ப சத்தமான நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். பாடல் வருகிறது கேட்டு மகளுங்கள். கந்தலாய் ஜெய்சர், அன்பு கலந்த வணக்கம் என்று சொல்லி முகமது ஜெய்சர் கந்தலாயிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறார். கொழும்பு 12 புதுக்கடையிலிருந்து இரவு பொழுது வணக்கம் போலீசர் ஐன்ஹாம் அன்சாரி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போதாக வந்திருக்கிறார். இரவு பொழுது வணக்கம் ஊரடவத்தையிலிருந்து தமிழ்நாடு தோட்டம் ஆரம்பகம் ரமேஷ், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் எங்களையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறார். பாடல் வருகிறது கேட்டு மகளுங்கள். அதே போல கருங்காலிச்சோலிலிருந்து மில்டன் அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறார். வணக்கம் மில்டன், எப்படி இருக்கிறீங்க? அன்பிற்குரிய அறிவிப்பாளர் புவனேஷுக்கு வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? அட்டாம்பேட்டிலிருந்து சிவச்சந்திரன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போதாக வந்திருக்கிறார். அன்பான வணக்கம் புவனேஷன் சொல்லிக்கொண்டு எட்டியந்தொண்டை பனாபத்தை இலக்கம் ஒன்றிலிருந்து சச்சின் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். அங்கே செல்வகுமார் அவருடைய கடையில் ரொம்ப சத்தமாக நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போதாக சொல்லியிருக்கிறாங்க. அங்கே எல்லோரும் சத்தமாக நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். இப்பொழுது கோயில் விழா நிகழ்வுகளுக்காக வேலை செய்து கொண்டிருக்கலாம். பனாவத்தை இலக்கம் ஒன்றில் அங்கே வேலை செய்து கொண்டிருக்கிற இளைஞர்கள் எல்லோருக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஒலிச்சந்திரன், ரவி, கதி, செல்வகுமார் எல்லாம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போதாக சொல்லியிருக்காங்க. எல்லோருக்காகவும் அடுத்த பாடல் வருகிறது கேட்டு மகளுங்கள்.

0: வசந்த நிலா கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் இனிமையான பாடல்கள் காற்றலையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது. இப்போது எங்களுடைய அழைப்பில் வணக்கம். வணக்கம் வணக்கம். யாருது? நல்ல சந்தோஷமா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: என்ன பாடல்?

0: என்ன காரணம் அந்த பாடல் பிடிக்கிறதுக்கு? அப்படியா? சரி, யாரெல்லாம் மினித்துக்குள்ள போறீங்க பாடலுக்காக? சரியம்மா, ரொம்ப சந்தோஷம். நன்றி
1: நன்றி
0: நன்றி. தொடர்ந்து மணிந்து கொள்ளுங்கள். இது காற்றலையில் வசந்த நிலா.

ராணி மகாராணி ராஜ்யத்தின் ராணி, வேக வேகமாக வந்த நாகரீக ராணி, ராணி மகாராணி.

கவியரசை புதிய அரசு வெற்றி கொண்டதுண்டா, கலைமகளை திருமகள் தான் வெற்றி கண்டதுண்டா, கவியரசை புதிய அரசு வெற்றி கொண்டதுண்டா, கலைமகளை திருமகள் தான்

0: நசீனா நல்லா இருக்கீங்களா? நல்ல சந்தோஷமா இருக்கு உங்கள மாதிரியே.
1: என்ன
0: பாடல்?
1: என்ன
0: காரணம்?
1: நன்றி,
0: எல்லோருக்காம் கேட்கலாம். நன்றி நம்ம சொந்த அழைப்பில். வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம். ரத்னபுரி.
0: என்ன பேர்?
2: முத்துசாமி.
0: முத்துசாமி, எப்படி இருக்கீங்க முத்துசாமி?
2: நல்ல சோமர். காலு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஒன்பது மணி நல்ல நல்ல பாட்டுகள் உங்களுக்கு மிக்க சந்தோஷம்.
0: அப்படியா, லைன் கிடைச்சி சந்தோஷம். அப்படியா,
2: லைனும் கிடைச்சி உங்களுக்கு சந்தோஷம்.
0: ஒழித்த பாடல்ல உங்களுக்கு பிடிச்ச பாடல் என்ன பாடல்? ஒழித்த பாடல்ல உங்களுக்கு பிடிச்ச பாடல் என்ன பாடல்?
2: ஆமா, நல்ல பிடிச்ச
0: சரியான
2: மருந்து குடிச்சாலும் சரி வர மாட்டேங்குது.
0: ஒன்னும் யோசிக்காதீங்க, எல்லாம் சரி வரும். சரியா?
2: கடவுளே சரி வரணும்.
0: சரி வரும்.
2: நான் சிங்களதி நல்லா பேசுங்க.
0: ஆஹா,
2: சரி சரி. ஓமை ஸ்தூதி.
0: சரி சரி, சொல்லுங்க. யாரம்மா?
2: மாத்தியா அவங்க இருக்கா? வசந்தக அணியிருக்கா? அதெல்லாம் போடுவோம்.
0: அப்படியா?
2: பாட்டு போடுங்க.
0: சரி, ரொம்ப சந்தோஷம். நன்றி நன்றி. ஒலிக்க வருகின்ற பாலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். தொடர்ந்து வசந்தத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்று உங்கள் அன்பின் நாகேந்திரன், புவனேஸ்வரராஜ். நன்றி சொந்தங்களே.

0: 102.6, 102.8. This is Vasantham FM.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் FM 102.6 102.8.

இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8
1: நீங்க மட்டும்

இனி விசில பறக்கும் தானே, என் பேர அடி மதுர வீரன் தான்.

கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் எஃப்எம்.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம்.

நீர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

0: நீர்கள் தொடர்ந்தும் கிருபானந்த வாரியாரின் மாணவியான திருமதி தேச மங்கையர்கரசியின் சொற்பொழிவினை கேட்கலாம்.
1: முதல்ல காலையில எழுந்த உடனேயே மங்களகரமான வார்த்தைகளை பேசி மகிழ்ச்சியாக எழுந்திருந்து நல்ல நீராடி விட்டு முதல்ல காலை பொழுத துவங்குகிற போதே சுறுசுறுப்பாக ஒரு பெண் துவங்கணும். ஒரு பெண் காலையில எந்திரிக்கும் போதே பொழுது விடிஞ்சிருச்சா, அதுக்குள்ள எந்திரிக்கணுமா அப்படின்னு எந்திரிச்சா நீ நாள் முழுக்க அப்படிதான் இருக்கும். அந்த நாளை வந்து மிக மகிழ்ச்சியாக சுறுசுறுப்பாக, ஒரு பெண்ணுக்கு முதல் தேவை அப்படிங்கறது என்னன்னா சுறுசுறுப்பு. சோம்பேறித்தனம் அப்படிங்கறது அறவே இருக்கக்கூடாது. வள்ளுவ பெருந்தகை ஒரு பெண்ணினுடைய சிறப்புகளை ரொம்ப அழகா பல திருக்குறள்ல வள்ளுவர் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. இருந்தாலும் இந்த திருக்குறள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு திருக்குறள். அது என்ன அப்படின்னா, தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொற்கார்த்து சோர்வு இழால் பெண் அப்படின்னு அழகா சொல்லியிருக்கிறார். ஒரு பெண் என்பவள் முதல்ல எப்படி இருக்கணும்னா, தன்னை காப்பாத்திக்கணும், அதுக்கப்புறம் தான் கொண்டவனை காப்பாற்றி, அதற்கு அப்புறமா இந்த உலகத்தையே காக்கின்ற வல்லமை படைத்தவள் பெண். அவள் சோர்வில்லாம இருக்கணும் அப்படிங்கறது வள்ளுவரினுடைய வாக்கு. ஒரு பெண் சுறுசுறுப்பா இருந்தாதான் ஒரு குடும்பம் சுறுசுறுப்பாக இருக்கும். ஒரு பெண் அப்படியே சோம்பி போயிட்டான்னா அந்த குடும்பமே வந்து சோம்பேறித்தனத்துக்கு ஆளாகிவிடும். ஆகவே ஒரு பெண் வந்து முதல்ல காலையில எழுந்திருக்கிற போதே சுறுசுறுப்பாக மகிழ்ச்சியாக அந்த நாளை வந்து துவங்க வேண்டும்.

0: சிகரெட்.
1: ஓகே. வெக்கம்.
2: இது

இருளை விளக்கி ஒளியை வரவேற்கும் இந்த இனிய காலை பொழுதில் உங்கள் இதயங்களை வருட வந்திருக்கிறது விடியல். தூங்கிக் கொண்டிருக்கும் நகரங்கள், விழித்துக் கொண்டிருக்கும் கனவுகளும், பயணிக்க தயாராகும் கைகளும், படிக்க புத்தகங்களை திறக்கும் மாணவர்களும் அனைவருக்கும் என் அன்பான காலை நேர வணக்கங்கள். நான் உங்கள் ஆர்ஜி சிவானி. 102.6 102.8 சந்தோஷமாக இன்றைய நாளும் நாங்கள் அப்படியே விடியல் நிகழ்ச்சியோடு இருந்திருக்க போகின்றோம். இன்று ஜூன் மாதம் 18ஆம் தேதி வியாழக்கிழமை. வளர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்குமே சந்தோஷம் நிறைந்த நாளாக அமைய வேண்டும் என்ற பொதுவான பிரார்த்தனையோடு இன்றைய சிந்தனைக்காக. ஒவ்வொரு சூரிய உதயமும் ஒரு புதிய வாய்ப்பு. நேற்றைய கவலைகளை மறந்து இன்றைய நாளை வெற்றிகரமாக தொடங்குவோம். சூரியனை கண்டு பணி போல உங்களுடைய துன்பங்கள் யாவும் மறைந்து இன்றைய நாள் உங்கள் அனைவருக்குமே சந்தோஷம் நிறைந்த நாளாக அமைய வேண்டும் என்று நானும் மனதார வாழ்த்துவதோடு, தொடர்ச்சியாக நீங்களும் இன்றைய நாள் நல்ல பல சுபகார ஈடுபடுகின்ற சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312-77-5001 அதே போல 0312-77-5111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். அதே போன்று நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தம் மிகவும் உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களில் நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். இந்த இனிமையான காலை பொழுது இனிமையான பாடல்களோடும் உங்கள் அன்பானவர்களுக்கான வாழ்த்துக்களோடும் நகர்கிறது இன்றைய விடியல் நிகழ்ச்சி. நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 10 நிமிடமாக இந்த வேளை மே மாதம் திரைப்படத்துக்காக இசைப்புயல் A.R. ரகுமானின் இசையில் சோப பாடுகின்ற ஒரு இனிமையான பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம்.

இனிமையான பாடல்களோடும் இனிமையான காலை நேரத்தில் இணைந்திருக்கின்றோம். காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சியில் நேரம் மதிகாலை 5 மணி கடந்து 16 நிமிடமாகிற இந்த வெளி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் சொந்தங்களை நாங்கள் அப்படி சந்தோஷமாக ஞாபகப்படுத்தும். அன்பான காலை நேர வணக்கங்களோடு மாவனிலிருந்து நிஷா நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தாங்க. நிகழ்ச்சியுடைய ஆரம்ப நேராக வந்திருந்தாங்க, ரொம்ப உற்சாகமா பேசியிருந்தாங்க. அப்படியே அவங்க பேசினதுல எனக்கு இன்னும் கொஞ்சம் உற்சாகம் எக்ஸ்ட்ரா வந்துருச்சுன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப இனிமையா சந்தோஷமா பேசிட்டு போயிருந்தாங்க. சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டிருந்தாங்க. அதே போல இந்த ஒரு விடையை மட்டும் நான் சொல்லியே ஆகணும். அதாவது நீங்க கொடுக்கற இந்த ஆதரவு வந்து காலை நேரத்துல அப்படியே நாங்க நிகழ்ச்சி தொகுத்து வழங்கும் போது அது ரெட்டிப்பு மகிழ்ச்சியும் ரெட்டிப்பு உற்சாகத்தையும் தருது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு காலரும் ஒவ்வொரு நேர்களும் எங்களோட பேசும்போது ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ரொம்ப உற்சாகமா, அதே போல நான் எந்த டோன்ல பேசுறேனோ அதே டோன்ல என்னோட நீங்க பேசும் போது எனக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சியாவே இருக்குன்னு தான் சொல்லணும். ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ச்சியாக இதே ஆதரவை எங்க தந்துட்டே இருக்கணும் அப்படின்றதுதான் எனக்கும் ரொம்ப ரொம்ப ஆசையாவும் ரொம்ப ஒரு ஏக்கமாவும் இருக்குது அப்படின்றதுல எவ்விதமான மாற்று கருத்துக்களுமே கிடையாது. அதே போல கல்கேவத்திலிருந்து ஆனந்தன் வந்திருந்தாரு. ஜெயந்தி, மனைவி ஜெயந்தி மற்றும் பிள்ளைகள் அனைவருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டிருந்தாரு. அதே போல பிந்தனிருந்து ராசையா வந்திருந்தாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கம். இன்றைய நாள் அனைவருக்குமே இனிமையான நாளாக அமைய வேண்டும் என்று பிரார்த்திப்பதாகவும் சொல்லியிருந்தாரு. அதே போல வகத்தோட்டம் சுமூதரையிலிருந்து சின்னையா மகாதேவன் நிகழ்ச்சியோடு இருந்திருந்தாரு. இன்றைய நாள் நல்ல பல சுபகாய ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதோடு ஜெமிலா, மும்தாஜ் பீகம், சாந்தினி, தேஜா, அர்ஷினி, கிரியல ராஜலட்சுமி, உமாச்சந்திரன், பாதுகி சின்ன தம்பி ஆகியோரை இந்நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டிருந்தாரு. அதே போல அன்பான காலை நேர வணக்கம். இன்றைய நாள் அனைவருக்குமே இனிமையான நாளாக அமைய வேண்டும் என்று பிரார்த்திப்பதாக பாதுகையிலிருந்து சின்ன தம்பி நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தாரு. பூமிகா, சின்ன தம்பி, நித்ய பிரபா, ஸ்ரீதரன், சாரங்க பிரபா, அபிசரன், அதே போன்று தனலட்சுமி, ராஜலட்சுமி, அதே போல சொக்கலிங்கம், முத்துக்குமார், கௌசல்யா, விஜயகுமார், அதே போல அபிசரன், கிஷான பிரபா, தனலட்சுமி, ராஜலட்சுமி, அழகுசுந்தரம், ரமணி திலுக்ஷன், உமாச்சந்திரன், நாகேந்திரன், சொக்கலிங்கம், முத்துக்குமார், அருள்மொழி, சின்னையா, மகாதேவன், எட்டியந்தோட சிவா ஜுவலர்ஸ்ல கூடிய அனைத்து சொந்தங்களுக்காகவும் எம் எஸ் பெருமாள் ஆகியிருக்கவும் பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாரு. அதே போல அன்பான காலை நேர வணக்கம். இன்றைய நாள் நல்ல பல சுபகாரியில் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு பிரசாத் வந்திருக்கிறாங்க. அதே போல இனிமையான காலை நேர வணக்கம். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய இறைவனை பிரார்த்திக்கின்றேன். அப்புத்தலிலிருந்து ஹரி பிரகலாதன் வந்திருக்கிறாரு. அதே போல அன்புடன் இனிய காலை நேர வணக்கம், வாழ்த்துக்கள் சகோதரி. இன்றைய நாள் அனைவருக்குமே நலமாய் அமைந்திட வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக சண்முகநாதன் வந்திருக்கிறாங்க. கலகானந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. நாவலப்பட்டியிலிருந்து மேரி வந்திருந்தாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கம். இன்றைய நாள் அவங்களுக்கு 19வது திருமண நாளாம். அவரை வாழ்த்துவதாக கிணவர் போல்வின் மற்றும் மகள் அனுஷா உட்பட சொந்தங்கள் அனைவரும் வாழ்த்துவதாக சொல்லியிருந்தாங்க. நாங்களும் சந்தோஷமான திருமண நாள் வாழ்த்துக்களை போல்வின் மற்றும் மேரி ஆகியோருக்காக பகிர்ந்து கொள்கின்றோம். அன்பன காலை நேர வணக்கம். வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு வரக்க போல தும்மலதனியில் இருந்து வதுஷான் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களோட ஜஸ்டின் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. தலவாக்களிந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களாம். சொந்தங்களில் அனைவருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாரு. மருதமுனை எச்எல் நஜிமுதீன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. தொடர்ச்சியாக நீங்களும் அழைப்பின் வழியாகவும் அதே போன்று முகநூல் வழியாகவும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312-7755-3 அதே போல 0312-7755-111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். அதே போன்று நிகழ்ச்சி அங்கிருந்து கேட்டுக் கொண்டிருந்தாலும் வசந்தம் எஃப்எம்னுடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயனுக்கு நானும் காத்திருக்கின்றேன். நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 20 நிமிடம் ஆய்கொண்டிருக்கிறது. ரோஜா திரைப்படத்துக்காக இசை புயல் ஏஆர் ரகுமானின் இசையில் வருகிறது பாடல். எல்லோருக்குமே நிறைய ஆசைகள் இருக்கும், சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும். அந்த ஆசைகள் எல்லாம் கண்டிப்பா ஒரு நாள் நிறைவேறும் அப்படின்றத நானும் சந்தோஷமா சொல்லிக்கொண்டு இப்ப நாங்க சின்ன சின்ன ஆசை கேட்போம் இல்லையா?

சின்ன சின்ன ஆசை சிறகடிக்க ஆசை, எவ்வளவு இனிமையான பாடல் இல்லையா? எல்லா ஒட்டுமொத்த ஆசைகளையுமே ஒரு பாடல், அப்படியே ஒரு சிறப்பான ஒரு பாடல், இசைப்புயலின் இசையில் வெளிவந்த ஒரு இனிமையான பாடல். இந்த பாடல் வந்து வெளிவந்த காலத்திலிருந்து இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா எல்லோருக்குமே மிகவும் பிடித்த ஒரு பாடலாகவும் கொண்டாடப்படுது அப்படின்றதுல எவ்விதமான மாற்று கருத்துக்களுமே கிடையாது. அந்த அளவுக்கு இந்த பாடலுடைய இசையாக இருக்கட்டும், வரிகளாக இருக்கட்டும், பாடியவர்களுடைய அந்த குரலாக இருக்கட்டும், எல்லாமே இனிமை அப்படின்னு தான் சொல்லணும். 102.6 102.8 அலைவரிசையில் இணைந்திருக்கின்றோம். வசந்த காற்றலையில் காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சியில் இந்த நேரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் சொந்தங்களை நாங்கள் அப்படி சந்தோஷமாக ஞாபகப்படுத்தும். அன்பான காலை நேர வணக்கங்களோடு விஓயால இருந்து மலர் வந்திருந்தாங்க தன்னுடைய அன்பு கணவர் விக்னேஸ்வரன், தனுஜா, ஷான், சாந்தி, அதே போல சந்தனமோகன், கருப்பையா, கண்ணதாசன், விஜய கல்யாணி, அஸ்வின், ஆஷித் மற்றும் இமிஷா ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாரு. அதே போல பெரிய நீலாவிலிருந்து கிருஷ்ணா வந்திருந்தாங்க, எரோல் சந்திராக்காக பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அதே போல அன்பான காலை நேர வணக்கங்களோடு பாவை எஸ்டேட்ல சிவகுமார் வந்திருந்தாங்க, சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருந்தாங்க. அதே போல மயிலம்மாவிலிருந்து பொன்னம்பலம் வந்திருக்கிறாரு, பெரிய கல்லாறு, உதயபுரம் உதயன் வந்திருந்தாங்க, சந்தோஷமான காலை நேர வணக்கம். கேஷாயினி மற்றும் கேதுக்காக பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாரு. அதே போல அன்பன காலை நேர வணக்கங்களோடு மஸ்கெலியா கங்கைவத்தை சேர்ந்த டிஷான், டிலான், சஜீவன், கமிஷ்கா, லுக்ஷனா, சச்சுன், ரித்திக், தனு ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டு லோகநாதன் வந்திருக்கிறாங்க. இனிமையான சந்தோஷமான காலை நேர வணக்கம் அக்கா. இந்த நாள் அனைவருக்குமே சந்தோஷம் நிறைந்த நாளாக அமைய பிரார்த்திப்பதாக இந்த காலையிலிருந்து அரசு வந்திருக்கிறாங்க. இன்றும் அன்பானவள் அன்பு சகோதரி சிவானி, எப்படி இருக்கீங்க, நலமா இருக்கீங்களா? நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் மா. வசந்தம் வானொலி அனைத்து உறவுகளுக்கும் நல்ல பாடல் ஒன்று தாருங்கள். ஹெட்டன் கேம்லிருந்து சுந்தர் தங்க சுந்தரம் வந்திருக்கிறாங்க. அதே போல அன்பான காலை நேர வணக்கம் சிவானி, நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது, வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டே குறிஞ்சக்கிணிலிருந்து அசூர்தீன் வந்திருக்கிறாங்க. நூஜகான் நண்பர் ஜாரி, ரிகாஸ் மற்றும் ரியாஸ் ரீனா குட்டிக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவேளை பகவந்தலாவில இருந்து ரேகா வந்திருக்கிறாங்க, சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டு வசந்தகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. அதே போல அன்பான காலை நேர வணக்கங்களோடு அக்கறைப்பட்டு பொட்டையிலிருந்து நிசார் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம் சகோதரி. மனைவி ஜெயா, மகன்மார்களான மதுஷன், தருண் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு தேகன வட்டவழியில இருந்து முருகேஷ் வந்திருக்கிறாரு. அன்பன காலை நேர வணக்கம் சகோதரி, நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளவும் அன்பு மனைவி மகேஷ், மகள் காயத்ரி, சுஜு, துர்கா, ரூபி, நெதுக்ஷன், சிந்துஜா மற்றும் உறவுகளுக்காகவும் வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் உண்டு தாங்க அப்படின்னு சொல்லி புளத்கோப்பேட்டையில இருந்து இளங்கொன் வந்திருக்கிறாங்க. தொழிற்சாக நீங்களும் உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312-77-5003 அதே போல 0312-77-5111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்ற நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தம் எஃப்எம்முடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். ஒழுக்கவிருக்கும் பாடல் இது மனுநீதி திரைப்படத்தக வருகிறது. நேரம் அதிகாலை 5:30 ஆய்கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம். இது வசந்த காற்றலையில் காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு ஒடியல் நிகழ்ச்சி. உங்களோட பேசிட்டு இருக்கிறது உங்கள் சிவானி.